நேரம் 5:37. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சித்ரா அவர்களின் குரலில்.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:54. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 7 2026 செப்டம்பர் 24 வியாழக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுரலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பங்களாதேஷில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
1: இன்பம் தரும் இன்னி

0: செய்யும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
1: நேரம் 6:02, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றதில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலை திரை செய்ப்பதறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, நாளை காலை 6:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரைசை. 8:30 சமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிரலை. 10:02 வசந்தன் கோவின் குண்டக்க மண்டக நிரலை. 10:30 பண்பலையின் குண்டக்க மண்டக நிரலை. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நிரலை. ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா. பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மரம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ரத்த அழுத்தம் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். 7:00 கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Samriddhi Yojana aimed at supporting taxi drivers and farmers. Under Bharat Taxi, two-wheeler, taxi and three-wheeler drivers can register without paying any commission. They will also get social security cover of 5 lakh rupees. Under the Mukhya Mantri Krishak Samriddhi Yojana, the interest rate on loans provided to farmers through the Uttar Pradesh Cooperative Gramya Vikas Bank has been reduced from 11% to 6%. The Ministry of Finance has informed that all public sector banks and regional rural banks will remain open on Sunday, 27th September. The ministry said that this step has been taken in view of the proposed three-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from 28th to 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th September. It said that the Reserve Bank of India has granted approval for all bank branches, offices, ATM link branches and currency chests to remain fully operational on Sunday. The Election Commission has said that all the decisions, including the electoral roll revision, were taken unanimously. The Commission informed that it has taken numerous decisions, introduced around 40 new initiatives and undertaken many electoral reforms, including special intensive revision in the recent months across the country. The Enforcement Directorate, ED, has initiated search operations at 26 places across Delhi, Mohali, Chandigarh, Panchkula and Ludhiana in a case related to Tirupati Infra Projects Private Limited. The operations are being carried out under the Prevention of Money Laundering Act. Reigning world champion D. Gukesh and R. Pragnananda registered victories as India defeated England 2.5 to 1.5 in round 7 of FIDE Chess Olympiad in Samarkand yesterday. Gukesh and Pragnananda secured wins for India, while Arjun Erigyasi was held to a draw by veteran Michael Adams. Prime Minister Narendra Modi has congratulated Anantjeet Singh Naruka, Bhavtek Singh Gill and Mehraj Ahmed Khan on winning the bronze medal in the men's ski team event. Sharing a social media post, Mr. Modi noted that their focus and teamwork have been exemplary. He also extended best wishes to them for their future endeavours. And that is the end of this news bulletin.
1: Neeram. நேரம் நேரம் நேரம் காலை 6:10. இனி கேட்கலாம்
2: இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: நட்பு உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றார் வள்ளுவர். ஆடை நழுவும் போது கை எப்படி தானாக சென்று மானத்தை காக்கிறதோ, அதை போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது யோசிக்காமல் ஓடி சென்று உதவி செய்பவனே உண்மையான நண்பன். நம் தமிழ் இலக்கியத்தில் நட்புக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. ஒருவரை ஒருவர் நேரில் பார்க்காமலேயே கவிதைகள் மூலமும் குணங்கள் மூலமும் நட்பு வளர்ந்து கடைசியில் தன் நண்பனுக்காக வடக்கிருந்து உயிர் துறந்த கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு இன்றும் உலக பேர் ஆச்சரியம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்கிறார் வள்ளுவர். அதாவது முகம் மட்டும் மலரும்படி சிரித்து பேசுவது நட்பல்ல, மனமும் மலரும்படி உள்ளன்போடு நேசிப்பதே உண்மையான நட்பு ஆகும். விவிலியத்தில் தாவீது யோனத்தான் ஆகிய இருவருக்கும் இடையேயான நட்பு வரலாற்றின் மிகச்சிறந்த தூய்மையான ஆழமான நட்பிற்கு இலக்கணமாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் சாம்வேல் முதல் புத்தகத்தில் இவர்களின் நட்பு மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு சவுல் ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார். அங்கே சவுலின் மகனான இளவரசர் யோனத்தான் தாவீதை சந்திக்கிறார். யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு இணைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் என்கிறது விவிலியம். யோனத்தான் ஒரு இளவரசராக இருந்த போதிலும் தாவீது மீது கொண்ட அன்பினால் அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். தன் இளவரச தகுதியை குறிக்கும் உடை, பட்டயம், வில், கச்சை ஆகிய அனைத்தையும் தாவீதுக்கு கொடுத்து கனப்படுத்தினார். இது யோனத்தான்.

0: தேவனின் சுயநலமற்ற அன்பை காட்டுகிறது. சவுல் ராஜா தாவீதின் புகழைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை கொல்ல முயன்றார். சவுலுக்கு பின் யோனத்தான் தான் ராஜாவாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் தாவீதையே அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை யோனத்தான் உணர்ந்திருந்தார். தன் அரியணையை விட தன் நண்பனின் உயிரும் கடவுளின் சித்தமுமே முக்கியம் என்று கருதினார். தன் தந்தை சவுல் தாவீதை எப்படி கொல்ல திட்டமிடுகிறார் என்பதை யோனத்தான் ரகசியமாக கண்டறிந்து தாவீதை எச்சரித்து அவருடைய உயிரை காப்பாற்றினார். வயல்வெளியில் அவர்கள் இருவரும் சந்தித்து அழுது விடைபெறும் காட்சி விவிலியத்தின் மிக உருக்கமான பகுதிகளில் ஒன்றாகும். யோனத்தான் போர்க்களத்தில் மரித்த போது தாவீது மிகுந்த துயரமடைந்து புலம்பல் பாடினார். பின்னர் தாவீது ராஜாவான போது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கின்படி யோனத்தானின் முடமான மகனான மேவிபோசேத்தை தேடி கண்டுபிடித்து அவனுக்கு அவனுடைய சொத்துக்களை திருப்பி தந்து தன் சொந்த மகனைப் போல தன் பந்தியிலேயே என்றும் உணவருந்த செய்தார். உலகளாவிய இலக்கியங்களில் உண்மையான நட்பிற்கு இது இன்றும் மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இரண்டு நண்பர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றனர். வழியில் ஒரு வாக்குவாதம் வர ஒரு நண்பன் மற்றவனை அடித்து விட்டான். அடி வாங்கியவன் மணலில் எழுதினான், இன்று என் சிறந்த நண்பன் என்னை அடித்தான் என்று. அடுத்த நாள் அவன் ஆற்றில் மூழ்கப் போன போது அதே நண்பன் அவனை காப்பாற்றினான். இப்போது அவன் ஒரு பாறையில் செதுக்கினான், இன்று என் சிறந்த நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. நண்பன் கேட்டான், ஏன் மணலிலும் பாறையிலும் எழுதினாய் என்று. அவன் சொன்னான், துரோகங்களை காற்று வீசினால் அழியும் மணலில் எழுத வேண்டும், உதவிகளை என்றும் அழியாத பாறையில் எழுத வேண்டும் என்று. நண்பர்களின் சிறு தவறுகளை மறந்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை மட்டும் நினைவில் கொள்வோம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்கிறது விவிலியம். நண்பன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நட்பு கொள்ள வேண்டும். நண்பனை கொண்டே நம்மை மதிப்பார்கள். நல்ல நட்பை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 6:15 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குறளமுதம் கேட்கலாம்.
5: பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
6: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
5: பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
6: பெருமை பண்பு உடையவர்களே செய்வதற்கு அரிய செயலையும் செய்வதற்கு உரிய நெறிமுறையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். குறள் எண் 975 அதிகாரம் பெருமை.
4: ஆரம்பமாவது பக்தி மாலை. பக்தி மாலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கியது. புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் நேற்று பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் சார்பில் தங்களது முன்முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இன்று நடைபெறும் நிகழ்வில் அரசு மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்யவுள்ளார். இக்கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதுடன் நிர்வாகத்தின் முக்கிய முன்னுரிமை குறித்து கண்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை மதிப்பீடு செய்தல், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடுதல் குறித்து ஆலோசித்தல் போன்றவை இக்கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது. அதிக அளவில் ஒருங்கிணைப்பு தேவைப்படும் துறைகள் குறித்து கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்கான முக்கிய தளமாக இந்த சிந்தனை அமர்வு கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் நடைபெற்ற அரசு உறுதிமொழி குழுவின் முதல் கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் உரிய கால வரம்பிற்குள் செயல்படுத்தப்பட்டு

0: படுகிறதா என்பது குறித்து அரசு உறுதிமொழி குழு கண்காணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டப்பேரவைக்கும் அரசு நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக அரசு உறுதிமொழி குழு செயல்பட வேண்டும் என்று திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் சட்டப்பேரவையின் அறிவிப்பு செயலாக்கம் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளை செயல்படுத்துவது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், நிறைவேற்றப்பட்ட பணிகள், நிலுவைப் பணிகளை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் திரு வெங்கடரமணன் அலுவலர்களுடன் விவாதித்தார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல், தீபாவளி பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நூல் கொள்முதல், வேட்டி சேலைகள் உற்பத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். குறித்த காலத்திற்குள் உற்பத்தியை நிறைவு செய்ய கூடுதல் தறிகளை இயக்கவும் அவர் அறிவுறுத்தினார். டிசம்பர் மாதத்திற்குள் உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகளை நிறைவு செய்து பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக பயனாளிகளுக்கு வேட்டி சேலை விநியோகம் செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் பாலாஜி அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்ற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடகக் குழுவினருடன் உரையாடிய அவர் பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர் 9 வயது முதல் 14 வயது வரையிலான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஓமான் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கிலோ தங்கத்தை எல்லை பாதுகாப்பு படையினருடன் இணைந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் பறிமுதல் செய்துள்ளது. தெலங்கானா அரசின் கோரிக்கையை ஏற்று கர்நாடகாவிலிருந்து ஜுராலா பகுதியின் வேளாண் பணிக்காக தண்ணீர் விடுவிக்க கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மரத்வாடாவில் குறைவான மழைப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புழல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தென்காசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் கே பந்தாரப்பள்ளி ஊராட்சியில் 574,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நல்லசிவன் பயனாளிகளுக்கு வழங்கினார்.

0: ார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்யானந்தா, குகேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகேசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனேர் ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சகங்களின் சார்பில் நிறைவேற்றப்பட்டுள்ள மற்றும் எதிர்கால பணிகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைச்சர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:55 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 29 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸிலிருந்து 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் 25/9/2026 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து August 2026 விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தாங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27 ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 நாட்டுக்கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பில் இருந்து விலகி இருக்க வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருக்க வேண்டும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்று

0: மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகளாகவோ அவர்தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமைக்க விரும்பும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்பப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:00. வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1 தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு. ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக காணொலி காட்சி அரங்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட உள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தொகுதி 1 தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நேற்று கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் 27/9/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 12:30 வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகின்ற ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 1 பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு நடைபெற உள்ளது. இத்தேர்வானது நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட 11 பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அமைந்துள்ள 16 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. இத்தேர்வினை 4889 மாணவர்கள் எழுதுகின்றனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 3,29,00,000 மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு துறைகளின் சார்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 2,29,00,000 மதிப்பில் ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் குழச்சல் ஆசாரிப்பள்ளம் சாந்தபுரம் சாலை வழியாக அனந்தநாடார் குடியிருப்பு பகுதி சாலை அகலப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அளந்தக்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 47,00,000 மதிப்பில் நடைபெற்று வரும் பேட்மிண்டன் மைதானம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து கேசவன் புத்தன்துறை ஊராட்சிக்குட்பட்ட புத்தன்துறையில் 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் ரூபாய் 45,00,000 மதிப்பில் கட்டப்பட்டு வரும் புதிய ஆரம்ப துணை சுகாதார நிலைய கட்டுமானப் பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம்

0: பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18/10/2026 தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேரம் 7:05.
1: முற்றத்தில் இன்று
2: என்னப்பா தம்பி, டிராபிக் ரூல் அப்படிங்கறத முழுமையா தெரிஞ்சு வச்சுட்டு வாங்க.
3: தெரியலையே,
2: ஒரு குடும்பஸ்தரா இருக்கக்கூடியவங்களை நீங்க இளம் தலைமுறை விரைவா வந்து இடிச்சிட்டீங்கன்னு வைங்க, பொஞ்சாரி பிள்ளைகளுடைய நிலை என்ன? போக்குவரத்து விதி பிரகாரம் போயிட்டு
3: இருக்கேன்.
2: திசை மாறி வரக்கூடிய நிலையில ஏதோ செந்த நிலை அப்படியே அலைபேசிய பாத்துட்டு அப்படியே வந்து இடிக்கிற மாதிரி வரான்பா. தம்பி, நான் ஒரு தகவல் சொன்ன நீ புரிஞ்சுக்கிடையா இல்லையா?
3: இணை கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, இப்ப உள்ள சந்ததிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா தான் பேசணும்.
2: என்னப்பா யோசிக்கேண்டாமாப்பா.
3: இணை அந்த வண்டிய பாத்தீங்களான்னு?
2: என்ன பாத்தீங்களான்னு, பயமா இருக்குதுப்பா.
3: ஏனே வண்டி எடுத்து கொடுத்தவங்க இந்த போக்குவரத்து விதிகளை எல்லாம் சொல்லி கொடுத்துலானே கொடுத்துருக்கணும்.
2: ஏய் அங்க பாரு, பார்வை என் பக்கத்துல இருந்து உன் பக்கம் திரும்பிட்டு பாரு.
3: ஏய் போப்பா போப்பா, ஏதோ தெரியாம வந்துட்ட, இனியாவது கொஞ்சம் வேகத்தை கட்டுப்பாடோட போப்பா. உனக்கு பெரியவங்கள்ட்ட லேசா மரியாதை கொடுத்தா என்னப்பா குறைஞ்சிட போகுது? போப்பா போப்பா. ஏய் எங்க அண்ணனுக்கு மேல பூரா விசர்க்கல செய்யுது, கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுத.
2: நினைச்சு பாருங்க, என்னுடைய வேலை பூரா முடங்குமா? எத்தனை நாள் முடங்கும்? கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா?
3: ஏனே இந்த கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க, காப்பிய குடிங்க.
2: அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப என்ன அவசியமா அண்ணனை பார்க்க வந்த?
3: ஏனே வீட்டை சுத்தி ஒரே வெக்கண்ணே.
2: ஏ தம்பி சொல்லுறத பார்த்தன்னா, நீ புதுசா வந்திருக்க கூடிய காலனிய பொறுத்த அளவுல எல்லா வீடுகளுமே சிமெண்ட் தளத்தினால மூடப்பட்டிருக்குங்கயா?
3: ஆமாண்ணே, செடி பிடிச்சிடும் சொல்லிட்டு காங்கிரீட் தாம்னே.
2: தம்பி உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவா, நீ அந்த இடத்துல ஒரு முன்மாதிரியா உன்னுடைய வீட்டை பசுமையாக்குற மாதிரி வேலையாட்களை நான் அனுப்பி விடவா? நீயே பாத்துக்கிடுவியாப்பா.
3: ஏனே எனக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதல மட்டும் போதும்னே.
2: ஏ தம்பி, காஃபி அருமையா இருக்கப்பா.
3: காஃபிய குடிச்சதும் உங்க உடம்பு அந்த வேர்வை எல்லாம் போய் ஒரு பயமே இல்லாம கம்பீரமாயிட்டீங்களே, விஷயத்த சொல்லுங்கண்ணே.
2: தம்பி நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல செழிப்பாக்கணும் அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணை இருக்கு, அங்க போய் தோட்டக்கலை அலுவலர்கள் இருப்பாங்க, உதவி தோட்டக்கலை அலுவலர் இருப்பாங்க. வீட்டுக்கு பின்னால முருங்கை வைக்கிறது, பப்பாளி வைக்கிறது, காய்கறிகள் அப்பப்ப வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை போடக்கூடிய நுட்பங்களை சொல்லி தருவாங்க. செடியை வைக்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ள கழிவுகளை வந்து நீங்க தூர போட வேண்டிய அவசியம் இல்ல, அந்த கழிவுகளை சேர்த்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற ரீதியில, மக்காத குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ரீதியில பஞ்சாயத்துல இருந்து வரக்கூடிய பணியாளர்கிட்ட கொடுத்துருங்க. மக்கும் குப்பைய மண்புழு உரமாக்கி எப்படி இந்த செடிகளுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற ஆலோசனையை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. எதுக்காக கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ணையை சொல்றேன்னா, அரசு சார்ந்த நிறுவனம்

0: அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்கு பசுமைக்கேற்ற அளவுல பொக்கிசமான ஆலோசனைகளை சொல்லுவாங்கள, அவங்களே செயல்படுத்த தருகிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கும், காசு அதிகம் விரயமாகாது, அந்த வேலையாட்களை எல்லாம் நான் கூட்டிட்டு வந்துறேன், அந்த செடி வகைகளை கூட என்னுடைய செலவிலே தம்பிக்கு வாங்கித்தாரேன். புரியுதா?
1: ஏ அப்பா, எங்க அண்ணனுக்கு கரிசனே பாரு, 22 ரூபாய்தான் ஒரு கடுங்காப்பி, செய்யக்கூடிய வேலையை பாருங்க.
0: என்னப்பா மனசுல நினைக்கிறது கேக்கு, ஒருவேளை ஒரு 22,000 ரூபாய் கேப்பாரோ அப்படிங்கிற எண்ணமாப்பா.
1: ஏய் மனுஷன பாரு, 22 ரூபாய்னு சொன்னு கிடுகிடுன்னு ஆடிட்டு இருந்த மனுஷன் கடுங்காப்பிய குடிச்ச உடனே பணத்துல குறியாயிட்டாரு.
0: அங்க பாரு அந்த பையன் 2வது வாரம் பாரு.
1: என்னே ஆவேசப்படாம அமைதியா வண்டிலே இறங்கனே.
0: என்னப்பா சொல்ற தம்பி, என்ன சொல்ற? என்னது, தெரியாம நான் வந்துட்டேன், நான் வந்தது தப்புதான், எங்க அப்பா அனுப்பி விட்டாங்க, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, தெரியாம தானே நடந்தது. பாருப்பா தம்பி, இளம் தலைமுறையா இருந்தாலும் கூட தப்பு அவனுடையத உணர்ந்துகிட்டான் பாரு. தம்பிக்கு ஒரு டீக்கு ஏற்பாடு பண்ணப்பா.
1: பாரு மனுஷன, அதுலயும் கூட யாங்க செல்ல எழுத்து விடாரு.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
3: சூப்பரான மார்னிங், அழகா கலக்கலா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட் ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: எஸ் அக்ஷயா.
3: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நாகர்கோயில்.
3: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
4: ஸ்பீச்.
3: ஸ்பீச் எதை பத்தி சொல்ல போறீங்கம்மா?
4: லேர்னிங் டு ட்ரீம்.
3: லேர்னிங் டு ட்ரீமா? சரி ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க.
4: எங்க வீட்டுல அப்பா அம்மா ஆச்சி தாத்தா இருக்காங்க. அம்மாக்கு பேர் வந்து கிருஷ்ணவேணி, அப்பாக்கு பேர் வந்து சத்யகுமார், பாட்டிக்கு பேர் வந்து இந்துமதி, தாத்தாக்கு பேர் வந்து மனோஜ்.
3: சரி, இது சொன்னதுல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: எல்லாரையுமே பிடிக்கும்.
3: எல்லாரையுமே பிடிக்குமா? சரி ஓகே. செல்லக்குட்டி வந்து இன்னைக்கு ஸ்பீச் சொல்ல போறீங்கல்ல, சொல்லலாமா?
4: It's my privilege to share my thoughts to you. With hope in my heart, I dream that I shape my good morning. My name is Sakshya. It's my privilege to share my thoughts to you. With hope in my heart, I dream that I shape my life. Hope is not a destination, it is the path itself. Our life transforms through education, inclusion and opportunity. Watching the sea reminded me that opportunities are endless. If I change, the world will change. This means that the world can be changed only by me and no one else will change it for me. Let us live with purpose and respect nature. Thank you all for listening.
3: சூப்பர், அழகா உங்களுடைய learn to dream வந்து சொல்லிட்டீங்க. சரி, நம்ம அக்ஷயா வந்து பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறம் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: IAS.
3: IAS ஆகணுமா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
4: அவங்க வந்து மக்களுக்கு சேவ் பண்ணுவாங்க, அதனால நானும் IAS ஆகணும் ஆசைப்படுறேன்.
3: அப்படியா? சரி ஓகே. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல IAS ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
4: Thank you.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை

தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நினைவு படுத்துகிறோம் நேர்களே, இன்று முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள் பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிலையில் பங்கேற்று பேச தோழிகள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602942 7922, இதற்கான முன் இணைப்பின் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி 8903527309. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்குவங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். சேவை யாத்திரிகர்கள் தங்களுடைய பயண அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்கின்றனர். திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்க்கையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த யாத்திரை கடந்த 17 தேதி அன்று தொடங்கியது. சமூக சேவை மற்றும் மக்கள் பங்கேற்பு ஆகியவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இந்த யாத்திரையின் நோக்கமாகும். இருசக்கர வாகனம் மூலம் யாத்திரையை மேற்கொள்பவர்கள் தாங்கள் செல்லும் பகுதிகளில் உள்ளூர் சமூகத்தினருடன் உரையாடுவதுடன் சேவை சார்ந்த பயணிகளில் பங்கேற்கின்றனர். இப்பயணம் அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கிடையே நேற்று மாலை இருவரும் உரையாற்றினர். வளைகுடா மற்றும் யுக்ரைன் நிலவரங்கள் குறித்து அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை சட்டத்தின் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு கொள்முதல் செய்யும் நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க அந்த தடை சட்டம் வகை செய்துள்ளது குறித்து இந்தியாவின் கவலையை டாக்டர் ஜெய்சங்கர் வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு பின்னர் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ முக்கிய பிராந்திய விவகாரங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஒருங்கிணைந்த வங்கி சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள 3 நாள் வேலைநிறுத்தம் வார இறுதி விடுமுறை நாட்களான 26, 27 ஆகிய தேதிகளுடன் தொடர்ந்து வருவதை கருத்தில் கொண்டு வங்கி சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து பொதுத்துறை வங்கிகளும்

0: மண்டல கிராமப்புற வங்கிகளும் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து வங்கிக் கிளைகள், ஏடிஎம் கிளைகள் ஆகியவை முழுமையாக செயல்பட ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பன்குராவில் உள்ள காவல் நிலையத்தில் ஆயுதங்களுடன் அவர்கள் சரணடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜெப மகத்தோ, நயன்தாரா சாஹு, ராம்பிரசாத் மண்டி ஆகிய 3 பேரும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாவோயிஸ்ட் இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளனர். சுமார் 80 நாசகார செயல்களில் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை கைவிட்டு சரியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சரணடைந்ததாக மேற்குவங்க காவல்துறையினர் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பீகார் மாநிலத்தில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழகம் உலகளவில் கல்வி வரலாற்றில் சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தமிழக செய்தியாளர்கள் குழுவுடன் பீகார் சென்றுள்ள அவர், நாளந்தா பல்கலைக்கழகம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார்.
2: பீகார் மாநிலம் ராஜ்கிர் அருகே அமைந்துள்ள நாளந்தா இந்தியாவின் கல்வி வரலாற்றில் மட்டுமின்றி உலக கல்வி வரலாற்றிலும் தனிச்சிறப்பு பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நாளந்தா மகாவிகாரம் பல நூற்றாண்டுகளாக உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்த மிகப்பெரிய கல்வி மையமாக திகழ்ந்தது. நாளந்தாவின் உச்சகட்ட காலத்தில் சுமார் 10,000 மாணவர்கள் இங்கே தங்கி கல்வி பயின்றதாகவும், அவர்களுக்கு சுமார் 2,000 ஆசிரியர்கள் கல்வி கற்பித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் காண கிடைக்கின்றன. நாளந்தாவின் புகழ் இந்திய எல்லைகளை கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்தது. சீனா, கொரியா, ஜப்பான், மங்கோலியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மாணவர்களும் அறிஞர்களும் நாளந்தாவுக்கு வந்து தங்கி கல்வி பயின்றனர். இந்நிலையில் 12 நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் ஏற்பட்ட படையெடுப்புகளால் அறிவின் விளக்காக திகழ்ந்த நாளந்தா அழிக்கப்பட்டாலும் அதன் அறிவொளியை யாராலும் அழிக்க முடியாது.
3: நாளந்தா பல்கலைக்கழகத்தின் பழைய வளாகத்திலிருந்து எஸ் கண்ணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் மழலையர் கல்வி முதல் முதுநிலை கல்வி வரை என்கிற திட்டத்தின் கீழ் மாநில பல்கலைக்கழகங்கள் கிராமங்களை தத்தெடுத்து வருவதாக அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் கூறியுள்ளார். லக்னோவில் தம்மை சந்தித்த தமிழக ஊடக குழுவினருடன் உரையாடிய அவர், பல்கலைக்கழகங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான அரசின் முயற்சிகள் குறித்து விளக்கினார். சுகாதாரம், குழந்தைகள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ஆளுநர், 9 முதல் 14 வரையிலான சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகள், அங்கன்வாடி மையங்களை நவீனமயமாக்குதல் ஆகியவை குறித்து குறிப்பிட்டார். அரசு திட்டங்களை ஆய்வு செய்யவும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், வேளாண் உற்பத்தியாளர் அமைப்புகள் ஆகியவற்றின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக ஆளுநர் அப்போது தெரிவித்தார். சீர்திருத்த இல்லங்களில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாக உத்தரப்பிரதேச ஆளுநர் குறிப்பிட்டார். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 20 மாலுமிகள் அக்கப்பலில் பயணம் செய்ததாகவும், அதில் 19 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. மற்றொருவர் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓமனில் உள்ள இந்திய தூதரகம் இது தொடர்பான சூழலை கண்காணித்து வருவதாகவும், இந்திய மாலுமிகள் விரைவில் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓமன் பகுதியில் வர்த்தக கப்பல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாகவும், விரைவில் அமைதி திரும்ப உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின்

0: மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு இறுதிச் சுற்றில் 0-2 என்ற புள்ளிக் கணக்கில் சீனாவின் ஜாங் ஜியோயுவிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சத்னம், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியா வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஓபன் பிரிவில் இந்தியா இங்கிலாந்தை வென்றது. பிரக்ஞானந்தா, குஹேஷ் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். அர்ஜுன் எரிகசி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனியை வென்றது. கொனோரி ஹம்பி, சவிதா, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். வைஷாலி பங்கேற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். மேற்கு வங்கத்தில் 3 முக்கிய மாவோயிஸ்ட் தலைவர்கள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: சேவை செய்திகள் கேட்கலாம். சிராயின் விளை ஐயா வைகுண்ட திருநிழல் தாங்கள் அகில திரட்டு அம்மானை திரையேடு வாசிப்பு திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு திரையேடு வாசிப்பும் விளக்க உரையும், இரவு 9 மணிக்கு உகப்படிப்பு. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6 மணிக்கு தீபாராதனை.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
0: இன்று காலை 9 மணி முதல் 3 மணி வரை வடிவீஸ்வரம், கோட்டார், மீனாட்சிபுரம், கணேசபுரம், இடலாக்குடி, ஒழுகனசேரி, தளியபுரம், ராஜபாதை, கரியமாணிக்கபுரம், செட்டிக்குளம் சந்திப்பு, சர்க்குண வீதி, ராமன்புதூர், வெள்ளாளர் காலனி, சவேரியார் கோவில் ஜங்ஷன், ராமவர்மபுரம், சரலூர், இந்து கல்லூரி வேதநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படவுள்ளது. மேலும் மின்பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கும் வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை காலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் சென்ற மாத விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில் வழங்கப்படுவதோடு விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கை

0: கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து இக்கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
2: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
1: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
2: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
0: கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் வழியே முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடத்திற்கான தகுதிகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தின் வழி அறிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நாளை மாலை 5 மணிக்குள் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலக அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளாா்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: என்ன
2: ஏதோ புகை வருகிறது?
1: எல்லாம் என் வயிற்றுச்சல் தான்.
2: என்ன கூறினீர்?
1: இல்லை மன்னா, யாரோ குப்பையை எரிக்கிறார்கள், புகை வருகிறது என்று கூறினேன்.
2: மந்திரியாரே, என்ன இது? அந்த வண்டி கூய் கூய் என்று கத்திக்கொண்டே வருகிறது. ஆனாலும் பாரும், முன்னாடி போகிற அந்த பைக் ஆசாமி வண்டியை ஓரம் கட்டாமல் சீன் போட்டுக் கொண்டு போகிறான். பாரும் வழிவிடுகிறானா என்று.
1: அரசே, அவர் காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு வாடி ராசாத்தி என்று பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்படி இந்த ஆம்புலன்ஸ் வண்டியின் சத்தம் கேட்கும்?
2: ஓஹோ, அவரது பாட்டு கேட்கும் அவசரம் பின்னாடி வரும் உயிரின் அவசரத்தை விட பெரியது என்று கூற வருகிறீர். அந்த பைக் பின்னாடி நெருப்புடா என்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் வண்டி நகரும் லட்சணத்தை பாரும், எறும்பு கூட ஓவர்டேக் செய்துவிடும் போல் இருக்கிறது.
1: அது மட்டும் இல்லை மன்னா, ஆம்புலன்ஸ் போல அவசர வாகனங்களுக்கு வழிவிடுகிறார்கள் என்றாலும் இன்னும் ஒரு சில இடங்களில் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிடும் நேரத்தில் நமக்கு பின்னால் காத்திருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சிலர் அதிமேதாவித்தனமாக தன்னை நினைத்துக் கொண்டு அவ்வளவு வாகனங்கள் காத்திருக்க இவர்கள் ஆம்புலன்ஸுக்கு பின்னே அந்த வழியிலே முன்னேறி சென்று விடுகிறார்கள். இதோ இந்த காரை பாருங்கள், ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி புகுந்து ரேஸ் போய் கொண்டு இருக்கிறார். ஆம்புலன்ஸ் வண்டிக்கு பின்னால் வருகிற மற்ற வண்டிகளாவது வழி விடுகிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை.
2: ஏன் மந்திரியாரி, இந்த மக்களுக்கு தங்களுக்கு பின்னாடி ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது என்ற மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லையே? இல்லை, ஆம்புலன்ஸ் போன்ற இந்த அவசர வண்டிகளுக்கு வழிவிட வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஏதும் நம் நாட்டில் இல்லையா?
1: சட்டம் இருக்கிறதே மன்னா, அவசர கால வாகனங்களான ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வண்டிகளுக்கு வழிவிடவில்லை என்றால்

0: பத்தாயிரம் ரூபாய் அபராதம் போடவே ஜெயில் தண்டனையும் உண்டு.
1: அடேங்கப்பா, 10,000 ரூபாய் அபராதமா? அப்படி என்றால் இந்த கார் ஓட்டுபவர் 10,000 ரூபாயை பாக்கெட்டில் ரெடியாக வைத்துக் கொண்டுதான் வண்டியை ஓட்டுகிறார் போல. இல்லை, போலீஸ்காரரிடம் யூபிஐ மூலம் பண்ணவா என்று கேட்கப் போகிறாரா?
0: கரெக்ட் மன்னா, ஆனால் இவர்கள் எல்லாம் சட்டத்திற்கு பயப்படுவதை விட மனிதாபிமானத்தோடு யோசனை செய்து நடந்தால்தான் என்ன. அந்த ஆம்பளை

0: மக்களே, ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டால் ஈகோ பார்க்காமல் கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி வழிவிடுங்கள். நீங்கள் விடுகிற ஒரு வழி ஒரு உயிரை காப்பாற்றும் என்று.
1: அருமை மந்திரியாரே, அருமை. சட்டப்படி தண்டனை கிடைக்குதோ இல்லையோ, ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாதவனுக்கு அடுத்த ஜென்மத்தில் வண்டியே இல்லாத தீவில் கொண்டு போய் விட்டு விடுவேன். பார்த்துக்கொள்ளும்
0: மன்னா, மிக சரியான தண்டனை மன்னா. மன்னா, அரண்மனை திரும்பும் நேரமாகிவிட்டது, பின்னர் அரசவைக்கு லேட் ஆகிவிட்டது என்று ராஜமாதா நமக்கு தண்டனை வேறு வழங்கி விடுவார்.
1: அது கூட பரவாயில்லை மந்திரியாரே, காலை டிஃபனை கட் செய்து விடுவார். மதியம் வரையில் யார் பட்டினி கிடப்பது? அந்த தண்டனையை தவிர்க்க வேண்டும்.
0: அது சரி மன்னருக்கு மன்ன.

நேரம் 7:35. ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் ராஜாராணி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் கிளிண்டன் செர்ஜோ அல்போன்ஸ் அல்கா பாடியது.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
4: செல்
6: 7305365016.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 7:41. இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எங்கு அமைந்துள்ளது? கேள்வி மீண்டும் ஒருமுறை, தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். ஓகே கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஆர் என் தினேஷ், தர்ஷனா, சஷா திருப்பதி பாடியது.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: கேட்கப்பட்ட பதறிவு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் அரிட்டாப்பட்டியில் அமைந்துள்ளது. மதுரையில் உள்ள அரிட்டாப்பட்டி மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்கள் 2022 ஆண்டில் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. இங்கு பழங்கால கல்வெட்டுகள், வனவிலங்குகள் மற்றும் பல பறவைகள் உள்ளன. இன்றைய பதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான பதில் அரிட்டாப்பட்டி. நேரம் 7:45.
3: தேதியும் சேதியும்
4: இன்று செப்டம்பர் மாதம் 24 தேதி.
5: தஞ்சாவூர் மராட்டி ராஜ்யத்தின் அரசர் 2 சரபோஜி மன்னர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: தஞ்சையில் பிரபலமான சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்த மன்னர் 2 சரபோஜி அவர்கள் 1777 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
5: பிரெஞ்சு, ஜெர்மன், கிரீக், லாட்டின், தெலுங்கு ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்த இவர் 1805 ஆண்டு தேவநகரி எழுத்தில் இயங்கவல்ல ஓர் அச்சகத்தை தஞ்சையில் முதன் முதலாக துவங்கினார்.
4: அமிர்தசரஸ் பொற்கோவிலை தோற்றுவித்தவரும் 4 சீக்கிய மதகுருவுமான குரு ராம்தாஸ் அவர்கள் 1534 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
5: இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை பிகாஜி காமா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: மும்பையில் செல்வாக்கு மிக்க பார்சி குடும்பத்தில் 1861 ஆண்டு இதே நாளில் பிறந்த பிகாஜி அவர்கள் பிறர்க்கென உழைக்கும் கோட்பாட்டினை உடையவர் ஆவார்.
5: இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உதவியாக ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்று ஆதரவு திரட்டிய இவர் விடுதலை அடையப் போகும் இந்தியாவிற்கு என்று புதிய ஒரு கொடியை உருவாக்கினார்.
4: அக்கொடி இன்றும் பூனாவில் உள்ள பொது நூலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது.
5: இந்திய கொடியை வெளிநாட்டு மண்ணில் முதன் முதலில் ஏற்றிய பெருமைக்குரியவரும் இவரே ஆவார்.
4: தமிழ் செய்தி நாளேடுகளின் உரிமையாளராகவும் முதன்மை தொகுப்பாசிரியராகவும் இருந்த சிவந்தி ஆதித்தன் அவர்கள் 1936 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
5: 1906 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் முதலாவது தேசிய நினைவு சின்னமாக வியோமிங்கில் உள்ள டெவில்ஸ் டவர் அறிவிக்கப்பட்டது.
4: மாநில சட்டமன்றங்களில் தலித்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான பூனா ஒப்பந்தம் 1932 ஆண்டு இதே நாளில் கையெழுத்தானது.
5: அணு ஆற்றலில் இயங்கும் உலகின் முதலாவது ஏர்கிராப்ட் கேரியர் ஷிப் என்டர்பிரைஸ் 1960 ஆண்டு இதே நாளில் அமைக்கப்பட்டது.
4: 2014 ஆண்டு இதே நாளில் மங்கள்யான் விண்கலம் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் வெற்றிகரமாக செவ்வாய் சுற்றுவட்டத்தில் செலுத்தப்பட்டது.
5: 1996 ஆண்டு இதே நாளில் ஐநா சபையில் 71 நாடுகளின் பிரதிநிதிகள் முழுமையான அணுகுண்டு சோதனை தடை உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர்.
4: தமிழ் நாடகங்களை முதன் முதலில் உரைநடையில் எழுதியவரும் வழக்கறிஞரும் நாடக ஆசிரியரும் நாடக இயக்குநருமான பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் 1964 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
5: தமிழ் நாடகத்தந்தை என்று போற்றப்பட்ட இவர் சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
4: இந்திய அணு ஆற்றல் துறைக்கும் அதன் வளர்ச்சி

0: முக்கிய பங்காற்றிய அணுக்கரு அறிவியலாளர் ராஜா ராமண்ணா அவர்கள் 2004 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்தும் நாட்டியமாடியும் புகழ் பெற்றவரான நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் 2006 இதே நாளில் காலமானார்.
0: சிறந்த நடிகை விருது, கலைமாமணி விருது, சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள இவர் தில்லானா மோகனாம்பாள், வஞ்சிக்கோட்டை வாலிபன், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பிரபலமான திரைப்படங்களிலும் நடித்துள்ளார்.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமாக், எம்ஃபாக்,
2: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
4: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
5: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: கால் 8870198870.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தென்குமரி தென்னிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் திப்பு பாப்ஷாலினி பாடியது.
10: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: கேட்கவிருக்கும் பாடல் தங்கலான் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் செந்துரி விஷால் பாடியது.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சகம் சார்பாக சட்டப்பேரவையில் தாம் வெளியிட்ட அறிவிப்புகளை உரிய காலத்திற்குள் செயல்படுத்துமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் திரு வெங்கடரமணன் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் புள்ளல் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி கவிதா ஆய்வு செய்தார். அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 734,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துடுப்பு படகு ஆடவர் இரட்டைப் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: நேரம் 8:02. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. வெள்ளமடம் கெர்டி குட்பர்ல அகத்திய முனி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து நடத்தும் குழந்தைகளுக்கான இதய நோய் சிறப்பு முகாம் வருகிற 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் நடைபெறுகிறது. தொடரும் தென்குமரி தென்னிலையில் தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய். வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 55 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சவுச்சோ 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி

0: ₹5, எலுமிச்சை ₹260, நார்த்தங்காய் ₹50, காலிஃப்ளவர் ₹60. தேங்காய் குடுமையுடன் ₹60, குடுமி இல்லாத தேங்காய் ₹63, வாழை இலை ஒரு பூட்டு ₹15, மல்லிக்கீரை ₹50, புதினா ₹80, பால் சேம்பு ₹100, வழுதுலங்காய் ₹68, சுரைக்காய் ₹25, காராமணி ₹48, ஒட்டு மாங்காய் ₹200, நூல்கோல் ₹70, நாடன் மிளகாய் ₹50, கறிவேப்பிலை ₹55. பழங்கள் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹65, பப்பாளி ₹40, அன்னாசி ₹50, நெல்லிக்கனி ₹100.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் தெரிந்து கொள்ளலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,600, உள்ளூர் சந்தையில் ₹1,900 விற்கப்படுகிறது.
3: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
0: குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். பேச்சுப்பாறை அணை 22.28 அடி, பெருஞ்சாணி அணை 45.05 அடி, சிற்றாறு 1 அணை 5.38 அடி, சிற்றாறு 2 அணை 5.48 அடி, பொய்கை அணை 15.00 அடி, மாம்பழத்துறை 6 அணை 34.78 அடி.
5: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில். 9842111364.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
6: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
7: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
6: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
7: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 12 மணிக்கு குண்டக்க மண்டக்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தென்குமரி தென்னிலையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பெனிடயல், ஹரிச்சரன், சின்மயி, சைந்தவி பாடியது.

நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம், சிந்திப்போம். இதில் வேம்பனூர் விராலி விளை கிராம விவசாயிகள் மத்தியில் இருந்து வேளாண் நேரலை கேட்கலாம். நிறைவு பெற்றது இன்றைய தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Growth outlook gets global upgrade. And finally, words long used in Caribbean, Bermuda now part of Oxford Dictionary, says the Times of India. And with that, it's back to you, Sarabjit.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to interact with participants of Seva Yatra from Varnagar to Varanasi under Seva Sankalp Abhiyan this morning. Delhi government approves Durga scheme aimed at providing safe, clean and dignified employment opportunities to women in national capital. Bharat Taxi launched in Lucknow, Gorakhpur, Varanasi, Kanpur and Prayagraj in Uttar Pradesh. All banks, including regional rural banks, to remain open this Sunday for convenience of customers. India's Roshabina Devi bagged silver medal in Wushu at Asian Games in Japan. Satnam Singh and Salman Khan secure bronze in rowing men's double sculls. And with that, we end the morning news. Have a nice day.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில்
5: சைபால்.
8: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன்னு சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு

0: ஒரு பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 நம்பர் பிளேட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
5: BMAC, NFAC,
4: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111964.

0: 1 1 1 9 4 2 1 1 1 9 4.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 கொண்டக்க மண்டக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 8:35.
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை வதுவை. வதுவை அப்படின்னா திருமணம் அல்லது மணப்பெண் அல்லது மணமாலை அப்படின்னு சொல்லலாம்.
2: இதற்கான உதாரண வாக்கியத்தை நாம மலைபடுக்கடாம் அப்படிங்கிற சங்க நூல்ல இருந்து பாக்கலாம். வதுவை நாரும் வண்டுக மழைம்பால் அப்படிங்கிற வரி வருது இந்த பாடல்ல. இந்த வரி நமக்கு என்ன பொருளை தருது அப்படின்னா, புதுமண மணம் வீசுகின்ற வண்டுகள் மொய்க்கும் நறுமணம் கமழும் கூந்தலை உடைய ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கிறது. சோ இது மூலமா வதுவை அப்படின்னா மணப்பெண் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம்.
3: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
2: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை ஃபேசினேட். FASCINATE ஃபேசினேட் அப்படின்னா வசீகரிக்க கூடிய, கவரக்கூடிய, அட்ராக்ட் பண்ணக்கூடிய அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
3: அந்த கதை என்னை மிகவும் ஈர்த்தது அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எக்ஸ்ட்ரீம்லி ஃபேசினேட்டட் பை த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபேசினேட் அப்படின்னா கவர்ந்தது அல்லது என்னை ஈர்த்தது அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வாக்கியத்துல கொடுக்குது.
2: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
3: நம்ம எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி நாம அடிக்கடி வீடு ஷிஃப்ட் பண்ண கூட செய்வோம். அப்படி ஷிஃப்ட் பண்றப்ப ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் அந்த ஃப்ரிட்ஜை மாத்தி வைக்கிறப்ப உடனே அந்த ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணக்கூடாது. அது ஏன் தெரியுமா? அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
2: அதாவது ஃப்ரிட்ஜ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண உடனே ஆன் பண்ணக்கூடாது அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம ரொம்ப டீப்பா யோசிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? அது என்ன அப்படின்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ள கம்ப்ரஸர்னு ஒரு முக்கியமான மோட்டார் இருக்கு. அதுக்குள்ள லூப்ரிகேஷனுக்காக ஒரு ஆயில் இருக்கும். நிமிந்த நிலையில இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை நாம வேற இடத்துக்கு சைடுல சாய்ச்சி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ரஸருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆயில் வந்து ரெஃப்ரிஜரன்ட் லைன்ஸுக்குள்ள மூவ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம ஃப்ரிட்ஜை உடனே ஆன் பண்றோம் அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் வந்து உடனே டக்குன்னு ஸ்டார்ட் ஆக தொடங்கும். ஒருவேளை அந்த லூப்ரிகன்ட் ஆயில் சரியான இடத்துக்கு திரும்பி வராமல் இருந்திருந்தால் கம்ப்ரஸருக்கு வந்து அன்னெசரி ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படலாம். அதனால ஃப்ரிட்ஜை அப்ரைட் பொசிஷன்ல, அதாவது நார்மல் பொசிஷன்ல நாம கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு செட்டில் ஆக டைம் கொடுக்கணும்.
3: இத வந்து நாம எல்லா ஃபிரிட்ஜுக்கும் காமனா ஒரு ஃபிக்ஸ் டைம், ஒரு ரூல், ஒரு டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. நிமிர்ந்த நிலையிலே ஃபிரிட்ஜ கொஞ்சம் இடமாத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னா சில மேனுஃபேக்சர்ஸ் கொஞ்சம் வெயிட்டிங் டைம்லயே ஃபிரிட்ஜ ஆன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம ஃபிரிட்ஜ ஹரிசான்டலா திருப்பி எடுத்துட்டு போயிருந்தா ரொம்ப நேரம் அதை அப்ரைட் பொசிஷன்ல வச்சு அப்புறமா தான் அந்த ஃபிரிட்ஜ ஆன் பண்ணணும். இதுக்கு பெட்டரா நாம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிரிட்ஜோட மேனுஃபேக்சரர் மேனுவல்ஸ் கொடுத்திருக்க கூடிய வெயிட்டிங் டைம் ஃபாலோ பண்ணி நாம ஃபிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி, ஒருவேளை நாம அதுக்கான வெயிட்டிங் டைம் கொடுக்காம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வழக்கத்தை விட சத்தம் கொஞ்சம் அதிகமா வரலாம், வைப்ரேட் ஆகலாம், கம்ப்ரஸர் சூடாகலாம், கூலிங் வந்து சரியா ஆகாம போகலாம், கம்ப்ரஸர் அதிக லோட் எடுத்து அதனால ஓவர்லோட் ப்ரொடெக்டர் ட்ரிப் ஆகி ஃபிரிட்ஜ் வந்து தற்காலிகமா ஒர்க் பண்ணாம கூட போயிடலாம். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நாம அதை இடம் மாற்றும் போது உடனே ஆன் பண்ணாம தேவையான அளவு டைம் கொடுத்து அப்புறமா ஆன் பண்றதுதான் பெஸ்ட்.
3: இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

நேரம் 8:39. ஆரம்பமாவது கே எக்ஸ்பிரஸ். கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் தீ பாடியது.

நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கிறதுக்காக 9-2 நீங்க அழைக்கலாம் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நீங்கள் விருப்ப நெல்லைக்கு. இதுக்காக நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2902022. இதற்கான முன் இணைப்பு எண் 0465 2 மற்றும் ஒரு அலைபேசி 8903257039. கே கே எக்ஸ்பிரஸில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஜவான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத், ஸ்ரீ ராமச்சந்திரா, ரக்ஷிதா சுரேஷ் பாடியது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் 9 பயணிகள் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உள்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளாறு காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. அரக்கோணம் நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 5 அலுவலர்கள் 7,34,000 ரூபாய் லஞ்சம் பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.

0: இசையில் கதிராக உளம் நிறைக்கும் கருத்துக்களும் தொள்ளும் இசையும் கொண்டு இதயம் கொள்ளை கொள்ளும் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. வணக்கம் அன்பு நேயர்களே, வானலைகளில் தவழ்ந்து வாசல் தோறும் இசை சேர்க்கும் இனிய குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பம் ஒலிக்க வேண்டுமா? 04652 என முன்னிணைப்போடு நமது நிலைய தொலைபேசி எண் 260-240 அல்லது 290-722 இருக்கு அழையுங்கள். அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் தமது விருப்ப பாடலுடன் இணையும் முதல் அழைப்பாளரை இப்ப சந்திக்க போறோம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம். சுமரி, எப்பவும் இருக்கா? காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர், யார் எங்கிருந்து?
1: நான் பன்னீர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலையில் இருந்து பேசுறேன்.
0: சரியா, சொல்லுங்க, என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், நீங்களும் நல்லமா இருக்கீங்க நம்புறோம் ஐயா. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: கிழக்கு வாசல் படத்துல இருந்து பச்சை மலை பூ, அந்த பாடல் வேணும்.
0: சரியா, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: அகாடமி தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையும் HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:09:30 ஆயாச்சு. குமரி பண்டலை 100 இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை

0: நமக்காக தர வரும் நேயர் யார் எங்கிருந்து கேட்டுவோமா? வருக அன்பின் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர், யார் எங்கிருந்து?
1: துணைநகர் விஜய் ஜெயக்குமார்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து திருப்புமனை.
0: திருப்புமனை
1: மனோஜானை பாடப்பட்டு ஒரு நாள் ஒரு
0: ஒரு நாள் நினைவுது அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஒரு நாள் நினைவுது பாட்டு ஒரு நாள் கேட்டே தீரணும் அப்படின்னு தோணிடுச்சு, கேட்டுருவோமா?
1: ஒரு நாள் எத்தனை கேட்கலாம்,
0: எத்தனை கேட்கலாம். சரியா, பாடல் வருது கேட்போம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: நேரம் சரியா 9:15:20 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றுல நேயர்கள் தெரிவில இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கிறோம். அந்த வரிசையில அடுத்து நம்மோடு இணைய போவது யார், எங்கிருந்து அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம், வருக.
4: ஹலோ, வணக்கம். நான் மல்லிகா முளங்குடியன் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, வசந்த அழைப்புல நீங்க என்ன பாடல் கேட்க போறீங்க, எங்களுக்காக என்ன பாடல் தர போறீங்க சொல்லுங்க.
4: செவ்வந்தி படத்துல இருந்து சென்னீனே சென்னீனே அப்படிங்கிற பாட்டு.
3: மனசுல வரக்கூடிய நினைவுகள்
4: என்ன?
3: அப்படியே அப்படியே ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 1:10 ஹாய் சிநேகிதிய நேர்லை நிகழ்ச்சியில பேசலாம் மேம், சரிங்களா? இப்போ நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 9:22 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நேயர்கள் தெரிவில பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. அடுத்த பாடலுடன் காத்திருக்கும் அன்பு நேயர் யார், அங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
3: குமரி பண்பலை நேயருக்கு காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர், யார், எங்கிருந்து?
3: சிட்டுவளையிலிருந்து சாபி பேசு.
2: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல இருந்து, மதுரை மாதிரி குழந்தை வாசம்.
2: அப்படியா, வாசனையா பாடல்? சரி, பாட்டோட சேர்ந்து வாசனையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். பாடல் வருது கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? நேரம் 9:28 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றுல அழகழகான பாடல்கள் நேயர்களுடைய தெரிவில் கேட்டு மகிழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம், பேசலாம். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அம்மாக்கு? யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே அந்த பாடல் உங்களுக்காக இப்ப வரப்போகுது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றிம்மா.
3: நன்றி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நேரத்தை சரி பார்த்துக்கலாம். இப்போ நேரம் சரியா 9:32:30 ஆயாச்சு. இந்த நேரத்துல நம்மோடு விருப்ப பாடலுடன் இணையும் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: கிருஷ்ணமூர்த்தி, கோட்டார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காக்க காக்க படத்துல இருந்து உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்துக்கணும்.
0: நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன்னு அந்த பாட்டை கேட்டிருக்கீங்க. காலையிலேயே பாடல் கேட்கலாம் இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங். 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
2: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
2: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா.
0: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மறக்காம கேளுங்கள்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:39 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர்களின் தெரிவில் இனிமையான ராகங்களோடு வரும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திங்கள் நகரிலிருந்து முருகானந்தம்.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மகேஸ்வரி, பாடல் வந்து அறம் காத்த தேவி. அந்த பாட்டு,
0: அந்த பாடல் வேணும். ரொம்ப பழைய பாடல் இருந்தாலும் ஒரு விறுவிறுப்பான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, தம்பதிகள் ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாட்டு நல்லா இருக்கும்.
0: சரி, பாடல் கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் மறக்காம கேளுங்க.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: பொதுநலன்
6: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களை. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்களது தெரிவில் அருமையான பாடல்கள் வலம் வரும் வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நேரத்தை சரிபார்த்துக்கலாமா? 9:44:30 ஆயாச்சு. அடுத்த நேயர் யார், என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். அன்பின் வணக்கம், வருக.
7: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
7: மேற்கு
0: சூரப்பள்ளத்துல இருந்து சண்முகம் ஐயா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: படம் உழவர் மகன். உன்னை தினம் தேடும் தலைவன், அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு வேணும். இதோ உங்களுக்காண்டி அந்த பாட்டு வருது காற்றலையில, கேட்டு மகிழலாம். நன்றி.
7: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பகல் 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உங்கள் நினைவிற்கு இதே நிகழ்ச்சிகள் சில இன்னும் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்குது. தோழியரே, இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு ஆவலா இருப்பீங்க. கடல் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுடைய மனதுக்குள்ள வரக்கூடிய நினைவுகளை தான் எங்களோட பகிர்ந்துக்க போறீங்க. ஆமாங்க, கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள், இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். வேம்பனூர் விராலிப்பிளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை நிகழ்ச்சி காத்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்ப நாம் இணைஞ்சிருக்கிறோம் வசந்தழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நிலவே முகம் காட்டுன்னு காட்டுங்கிற பாட்டு உங்களுக்கு ஆண்டி வந்துட்டே இருக்குது. கேட்டு மகள் எல்லாம் இணைப்பில் வந்ததற்கு நன்றிமா.
1: நன்றி மேடம், நன்றி.

அன்பர்களே, இது உங்கள் அனைவருக்கு இன்று முற்பகல் 11:02 ஆரல்வாய்மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு.

0: பறக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லையில் இனிய இசை தோரணங்களை அசையவிட்ட கனிவாய் கேட்டு மகிழ வைத்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியினை குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த அழைப்பு. வருவது செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து. இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தின் கீழ் வட்நகர் முதல் வாரணாசி வரை சேவை யாத்திரை மேற்கொண்டுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். இந்திய அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் விவாதித்தார். வாடிக்கையாளர்களின் வசதி

0: வரும் 27 தேதி ஞாயிறன்று வங்கிகள் செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கிரேட்டர் நொய்டா பகுதியில் யமுனா விரைவுச் சாலையில் நேற்றிரவு பேருந்து தீப்பிடித்திருந்த விபத்தில் பயணிகள் 9 பேர் உயிரிழந்தனர். சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக நலன் சார்ந்த உறுதிமொழிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தியுள்ளார். பொங்கல் திருநாளில் வேட்டி சேலை வழங்குதல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து மாநில கைத்தறி அமைச்சர் திரு விஜய் பாலாஜி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கும்மிடிப்பூண்டியில் சிக்னல் கோளார் காரணமாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து மீது கார் மோதி விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து போத்தனூருக்கு நாளை இரவு 11 மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓமன் கடற்பகுதியில் இந்திய மாலுமிகள் பயணித்த வர்த்தக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் உஷு பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார். துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சத்னம் சிங், சல்மான் ஆகியோரை கொண்ட குழு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: முத்தமிழோடு முக்கடல் அலையும் தாளாட்டும் குமரி மண்ணின் இசைத்தாரகை இனிய குமரி பண்பலை 101. நேரம் 10:02:30. குண்டக்க மண்டக்க நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, குண்டக்க மண்டக்க நேயர்களே ஆரம்பமாயாச்சு.
1: ஆமா, நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாக போகுது. ஸோ என்னெல்லாம் சுட்டுகள், அதாவது ஒரு கேம் ஷோனால என்னெல்லாம் சுட்டுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நேயர்களுக்கு நம்ம சொல்லிடலாம். நேயர்களே, நம்ம குண்டக்க மண்டக்க நேர்களை நிகழ்ச்சியில மொத்தம் மூன்று சுட்டுகள் இருக்கு. அது என்னெல்லாம் சுட்டுகள் அப்படின்னா,
0: ஆஹா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று.
1: ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஹா சுற்றுல வந்து நீங்க உங்களுக்காக ஒரு நாப்பிரழ்ச்சி வாக்கியம் வந்து கொடுப்போம். அந்த நாப்பிரழ்ச்சி வாக்கியத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஐந்து முறை ரொம்ப வேகமா சொல்லணும். இதுதான் முதல் சுற்று.
0: அசத்தும் போலுக்கு. சரி, அடுத்தது அசத்தல் சுற்று. நாங்க குடுக்கிற டயலாக கோபமா பேசணும், சிரிச்சுக்கிட்டே பேசணும், அழுதுகிட்டே சொல்லணும், அவ்வளவுதாங்க. அடுத்த கலக்கல் சுற்று. கலக்கல் சுற்றுல நாங்க சொல்ற ஒரு பொருளா மாறி நீங்க பேசணும், அவ்வளவுதான். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கணும் அப்படின்னா, நம்முடைய நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திடலாமாடா?
1: ஓகே, நேர்களே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில குண்டக்க மடக்க நேரலையில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்து அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் என்னெல்லாம் அப்படின்னா, 260240 மற்றும் 2972722. இதற்கான முன் இணைப்பு எண் 0465252. மற்றும் உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் இருக்கு, அது என்னன்னா 8930325739.
0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
1: ஓகே.

0: ஆகா சுற்றுக்கான நா பிறழ்ச்சி வாக்கியம் என்ன அப்படிங்கறத சொல்லுவோமா? பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு.
1: ஓ, இதுதான் நா பிறழ்ச்சி வாக்கியம். வாசிக்கும் போது கஷ்டமா இருக்கே.
0: கஷ்டமா இருக்கா? ரொம்ப இஷ்டப்பட்டு சொன்னா அப்படி அழகா சொல்லிடலாம்.
1: பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. ஓகே, மெதுவா சொல்லும் போது இதா எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. வேகமா சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு
0: ஒரு தடவை வேகமா நம்மளே சொல்லி பாத்துருவோம். பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எரும மாடு.
1: ஓகே, அழகா சொல்லிட்டீங்க. இதை விட நேர்களே நீங்க வந்து வேகமா
0: சொல்லலாம். நிச்சயமா எல்லாருமே நம்மளோட திறமசாலிகள் தான், அழகா சொல்லுவாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வடசீலந்து லட்சுமி.
1: ஓகே, என்ன நாப்பிரேஷி வாக்கியம் வந்து கேட்டிருப்பீங்க இல்லையா மேம்? ஓகே, ஃபாஸ்டா ரொம்ப வேகமா சொல்லணும் சரிங்களா?
2: சரி மேடம். பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. வாழைப்பழம், பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழம், ஒரு பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழிய பழம், அழிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம்,
1: வாழைப்பழத்துல ஐந்து முறை தாண்டியே
0: சொல்லு. முதல்ல அழகா வந்துச்சு, மூணாவது தடவை நாலாவது தடவை வரும்போது கொஞ்சம் குழம்புச்சு. இல்ல,
1: ரொம்ப வேகமா அழகா சொன்னீங்க.
0: முதல் நேரம் வந்துட்டீங்க. சரிம்மா, சரிம்மா, சூப்பர் சூப்பர். நன்றிம்மா, நன்றி,
2: நன்றி.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: சொல்லுங்க, ரெடி ஆயிட்டீங்களா சுதாம்மா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட்.
2: பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய அழகிய அழகிய பழத்தை, அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு மாடு, அழகிய பழம், அழகிய பழம் எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்தில் ஒரு பழம், ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழம், ஒரு வாழைப்பழத்தில் ஒரு பழம், ஒரு பழம், அழகிய பழம், அழகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு.
0: எல்லாமே சேர்ந்து கஜாமிச்சா கஜாமிச்சா கஜாமிச்சான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனா சூப்பரா. பரவாயில்ல, நம்ம நேர்களுடைய நல்ல எண்ணம் தான் இதுல தெரியுது. சரிம்மா, நன்றிம்மா, மகிழ்ச்சி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் புத்தர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
1: ஓகே, சொல்லிடலாமா? ரொம்ப வேகமா சொல்ல சரிங்களா?
3: பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு எருமை மாடு. பழுத்த பழம், வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழத்தை எடுத்த மாடு
0: எருமை
1: மாடு. அழுகிய பழம் அந்த உடனே, ஆனா ரொம்ப வேகமா,
0: நல்ல முயற்சி, கொஞ்சம் தெளிவாவும் இருந்துச்சு. இல்ல, ஒரு வார்த்தையை மட்டும் விட்டீங்க, பரவாயில்லமா, அழகா சொன்னீங்க, நன்றி.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: குண்டக்க மண்டக்க நேர்லி நிகழ்ச்சியில இருக்கிறோம்.
1: நம்ம ஆஹா சுற்றுல வந்து நேர்கள் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆபரேட்சி வாக்கியத்தை
0: அடுத்த நேர சந்திச்சிடலாம்.
1: வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்
1: மேம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
0: இதே சிரிப்போட அப்படியே அழகா ஆகா சுற்றுல வந்துருங்க.

0: ஏதோ ஒரு படம் மட்டும் மிஸ் ஆகுதே.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:11:50 ஆயாச்சு. இப்போ நம்ம ஆகா சுற்றுல நா பிறட்சி வாக்கியம் நேர்கள் சொல்ல ஆனந்தமா கேட்டுட்டே இருக்கோம். அடுத்த நேர் இப்போ வந்துட்டே இருக்கிறாங்க, பேசிடலாம்.
4: வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம். வணக்கம். யாரு சார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: பால்மணி ஐயா
5: வணக்கம்.
3: நா பிறட்சி வாக்கியத்தோட அப்படி வேகமா வந்துட்டீங்களா?
5: நல்ல
3: ஸ்பீடு, அவ்வளவு அழகாவும் சொல்லிட்டீங்க.
4: நன்றி மிக்க நன்றி.
3: மனச போல நம்மதான் அழுக விட்டுட்டோம். தப்பு தப்பு, அழகிய பழம் அப்படின்ட்டாங்க. சரிம்மா, அழகா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.

0: அப்படியே நம்மளே ரொம்ப அசந்துருவோமோ அஸ்தல் சுட்டு வர்றதுக்கு.
1: அசத்தல் சுட்டுக்கு ரெடியாவே எல்லாரும் அசத்திட்டே இருக்காங்க.
0: ஆமா, அதுக்கு முன்னாடி ஆகாஷ் சுட்டுல இன்னும் ஒரு நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்களே, என்ன பண்றது, மிஸ் பண்ணிடுவோமோ, எடுத்துடலாமா,
1: எடுத்துடுவோம். வணக்கம்
0: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி இது.
2: பழுத்த பழம் வாழைப்பழத்துல ஒரு பழம் அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாதிரி எருமை மாடு.

0: பழுத்த பழம் வாழைப்பழத்துல ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு, எருமை மாடு.
1: அப்பா முடிச்சிட்டேன். அழகு அழகு. நன்றி நன்றி
0: நன்றி மேடம்.
1: ஒரு பாடல் கொடுத்துடலாமா? நேரம் 10:16 நோக்கி போயிட்டே இருக்குது. முதல் பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல், அந்த படத்துல இருந்து வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மணி 20:40 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இது நம்ம நாற்பிரட்சி வாக்கியம். இன்னும் கொஞ்சம் நேர்கள் பழம் பழம் சொல்றதை கேட்கணும் போல ஆசையா இருக்கு, கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா.
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: காணாம போயிட்டாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்துமா?
0: சாமி தோப்பு மேகலாம்மா.
1: ஓகே.
0: வணக்கம்மா. வணக்கம்மா. நாற்பிரட்சி வாக்கியம் சொல்லலாமாம்மா? சொல்லுங்கம்மா.
2: பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு. பழுத்த பழம் வாழைப்பழத்தில் ஒரு பழம், அழுகிய பழம் அழுகிய பழத்தை எடுத்த மாடு எம்ம மாடு.
1: ஓகேம்மா, இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லிருக்கலாம் நினைக்கிறேன், ஆனா ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி. ஓகே, நன்றிமா.
0: சூப்பர்மா, சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. நன்றி.
2: நன்றி. நன்றிமா.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

0: அப்படியே மெதுவா அடுத்த சுற்றுக்குள்ள
1: ஓகே. ஆஹா சுற்றுல நேர்கள் எல்லாமே ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசிட்டாங்க. அடுத்த சுற்று அசத்தல் சுற்றுக்குள்ள எப்படி அசத்த போறாங்க
0: கேக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டயலாக் கொடுத்துடணும்.
1: என்ன டயலாக் அப்படிங்கறத நேர்களே உங்களுக்காக பிளே பண்ண போறோம்.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா
0: என்ன மாயமோ மந்திரமோ தெரியலையே அப்படின்னு தான் நேர்களும் வருவாங்க. சரி, வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: ஓகே,
0: வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும்.
3: இந்த மகிழ்ச்சி நான் அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க.
1: ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா, அதுதான் இன்னைக்கு வந்து டயலாக கொடுத்திருக்கோம். இதுதான் நீங்க கோவமா சிரிச்சுட்டே எழுதிட்டு எல்லாத்துலயும் சொல்லணும், சரிங்களா?
3: என்ன மாயமோ மந்திரமோ தெரியலடா, சின்ன வயசுலயே நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம்டா. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம் இல்லடா. அடுத்து கோபமா, என்ன மாயமோ மந்திரமோ.

0: தெரியல. சின்ன வயசுலயே நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க வந்துருக்கோம் இல்லடா.
1: சூப்பர் சூப்பர், மூணு எமோஷன்லயுமே ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க.
2: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? ரொம்ப அமைதியா பேசுறீங்க.
3: சாந்தி இருக்கிறதுனாலதான் அமைதியா இருக்காங்க. சரி, ஆனா இப்ப நீங்க அமைதியா இருக்க முடியாது. சிரிக்கணும், அழணும், கோவப்படணும் இல்லன்னு நாங்க விட மாட்டோமே உங்கள. என்ன பண்றது? அடுத்து அழுக வரமாட்டேங்குதேம்மா, என்ன பண்றது? அடுத்து
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
3: நல்லவங்களாவே
1: வளர்ந்துட்டோம்
3: அப்படின்னு சொல்றாங்க. நன்றிமா, நன்றி.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடி, நாகர்கோவில். கால் 8880198970.

0: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி இது ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா நேர்களுக்கு கோபம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா வருது இல்லையா? சரி, அடுத்து வரும் நேயர் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
1: வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சூப்பர்
0: சூப்பர். அடுத்து
2: என்ன மாயமா மந்திரமா தெரியல, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம்மா.
1: கோபம் வருதான்னு
2: பாப்போம்.
0: கோவம் ரொம்ப வந்துருச்சு. நல்ல வாய்ஸ் மாடுலேஷன் இல்ல, அழகா பண்ணாங்க. நன்றிமா, நன்றி.
1: நல்லா இருந்தா சூப்பர், நல்லா இருந்து நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ஓகே சார்,
3: சொல்லுமா?
1: சொல்லுங்க.
3: ஆமா
1: வணக்கம்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரேங்க இருந்து பேசுறீங்க?
0: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: ஓகே, டயலாக் சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டே சொல்லுங்க மேடம்.
0: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாயே வளர்ந்துட்டோம். அடுத்த கோபத்துல சொல்றேன் மேடம். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டோம்.
2: நல்லாவே வளர்ந்துட்டீங்கப்பா, சூப்பர். நன்றிமா, மிக்க நன்றி. அழகா நேயர்கள் பங்கெடுத்துட்டே இருக்கிறாங்க. கேட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குண்டக்க மண்டக்க நேரலை.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: குமரி பண்பலை. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பங்கேற்று கலக்கிட்டு இருக்கிறாங்க நேயர்கள்.
1: குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சியில
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:33 ஆயாச்சு. சரி, நம்ம இப்போ அசத்தல் சுற்றுல அவங்களோட அசத்தல்ல நம்மளே கொஞ்சம் அசத்தான்
1: போயிட்டோம்.
0: வந்துட்டே இருக்காங்க நேயர்கள், சந்திச்சிடலாம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: அசத்துங்க அசத்துங்க.
2: நிச்சயமா திருச்சிட்டே சொல்றாங்களா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயதுல இருந்தே நான் என்னடா
0: அம்மையா நட்டியா பெவர்க்கியா கோபத்தை கேட்டோன்ன.
1: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
0: இந்த மாயமோ மந்திரமோ தெரியல,
1: வந்தவங்க
3: சொல்லுங்க.
1: என்ன
3: மாயமா மந்திரமோ தெரியல, நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம்.
0: அப்படிங்களா? ஐயோ சரி, கோவப்படுங்க.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா?
4: என்ன

0: என்ன மாயமோ மந்திரமோ தெரியுது, நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாகவே வாழ்ந்துட்டோம்.
1: அடுத்தது அழுதுட்டே அப்புறமா
2: கோபமா
0: என்ன மாயமா மந்திரமா தெரியல, நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வாழ்ந்துட்டோம்.
1: எல்லாருக்குமே கோபம் மட்டும் கொஞ்சம் குறைவாவே வருது.
2: பரவாயில்ல, நம்ம நேர்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஆனவங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். நன்றிம்மா, நன்றி.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாரியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் மறக்காம கேளுங்க. ரொம்பவே சிறப்பா போயிட்டே இருக்குது குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி. ஆகா சுற்று அசத்தல் சுற்று ரெண்டுலயுமே நேர்கள் அப்படி ஒரு சூப்பரா பங்கெடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததான் அவங்க கலக்க போறாங்க.
1: கலக்கல், ஆமா கலக்கல் சுற்றுல கலக்க போறாங்க.
2: கலக்க போவது யாருன்னு கேட்டா நம்ம நேர்ல தான் நிச்சயமா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கோட் படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா.

0: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். இது காற்றலை வழியே கானங்களின் அலைவரிசை. நேரத்தை சரி பார்த்துக்கலாம், 10:42 ஆயாச்சு. இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: குண்டக்க மண்டக்க நேர்லை நிகழ்ச்சி.
0: சரி, நேர்லை நிகழ்ச்சியில ஆகா சுற்றும் அஸ்தல் சுற்றிலும் ரொம்ப ரொம்ப சூப்பரா நேர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அடுத்த சுற்று கலக்கல் சுற்று. கலக்கல் சுற்றுல என்னவா மாதிரி பேசணும் தெரியுமா? இன்னைக்கு
1: என்னவா மாதிரி பேசணும் நீங்க சொல்லிருங்களேன்.
0: இப்ப இன்னைக்கு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா, அதனால பேசாம வெயிலா மாதிரி பேச சொல்லிடுவோமா?
1: ஆமா, நேர்கள் வந்து ஏன்னா வெயில் வந்து இப்ப எல்லாருக்குமே பழக்கமா இருக்கும், அதனால வெயில் பத்தி ரொம்ப அழகாவே பேசுவாங்க. சோ வெயில்னே பேச கொடுத்துடலாம்.
0: வெயிலா மாதிரி பேச போறாங்க. எப்படி வெயில் அனல் அடிக்க போகுதா? தரிக்க
1: வெயில். நான் வெயில்னா என்ன பேசுவேன் அதுதான் நேர்களே நீங்க இன்னைக்கு பேசணும்.
0: சரி, வந்துட்டே இருக்கிறாங்க நேர்கள், சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய சகோதரி இருவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியில் கலியல் ரஹ்மான் வெயில் பேசலாமா?
1: ஓகே,
0: கலியல் ரஹ்மான் வெயில்
1: பேசுறேன். வெயிலாவே மாறிட்டார்.
2: ஆமா, வெயிலாதான் மாறி பேசுறேன். அதாவது நான் வந்து இப்ப ரொம்ப சூடா இருக்க காரணமே இந்த ஓசோன் படலத்துல ஓட்ட ஒழுங்குறாங்க. அதனால அதாவது இந்த சுற்றுப்புற சூழல் இந்த புகை இந்த நம்ம இந்த தீ இதெல்லாம் போட்டு ரொம்ப இந்த குப்பைகளை எரிக்கிறதுனால என்னுடைய ஓசோன் படலாம் ரொம்ப ஓட்டையானதுனால நான் அதிகமான வெயில் தாக்கத்தை தாரேன். ஆனாலும் நான் வெயிலாக இருந்தாலும் கூட மழை நேரங்கள்ல என்ன ரொம்ப மக்கள் தேடுவாங்க. அது ஒரு நாளாவது மழை பெய்யலையே, இதை காயப்படணும் அதை காயப்படணும், துணியெல்லாம் காயாம இருக்குது, இந்த மாதிரிலாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நேரங்கள்ல நான் அதிகமான நேரங்கள்ல வெயில் அடிச்சாச்சு என்ன வெயில் ஒரு மழைய காணணும் அப்படின்னு மழையை தேடுவாங்க. ஆனா கால நேரம் எல்லாமே நான் கரெக்டா வருவேன். சில நேரங்கள்ல அதிகமான வெயில் சூடு வெப்பத்தை தருவேன். ஆனாலும் நீங்க இந்த மாதிரி வெயில் இருக்கும் அதிகமான நேரங்கள்ல நல்ல நீந்த ஆகாரங்கள் இந்த பழம் பல வகைகள் நல்ல மோர் இளநீர் இந்த மாதிரி இயற்கையான பானங்களை குடிச்சது போனா நான் உடலுக்கு ஆரோக்கியமா இருப்பேன். ஆனா மனிதனுக்கும் உலகிற்கும் வெயில் தேவைதான் சொல்லி என்னுடைய ஒரே நிறைவு சேர வாய்ப்பளித்த இருவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோமா? நன்றி அம்மா.
0: மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: நன்றி அம்மா.
1: அடுத்த வெயில் இங்க இருந்து பாப்போம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் அம்மா, நான் அருமணி கமலாசன் வெயில் பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: அதாவது என்ன வந்து குளிர்காலத்துல ரொம்ப தேடுவோம்ல, குளிர்காலத்துல ரொம்ப தேடி அதிகாலையில எழும்பி இள வெயிலில் கொஞ்சம் தனது முதுவை பின்புறத்தை காய வைத்து ஒரு உற்சாகம் அடைவார்கள். மற்றபடி இந்த வெயில் காலத்துல வந்து நாம் வெயிலா இருக்க போய் நிறைய குளிர்பானங்கள் அதிக குளிர்பானங்கள் நொறுக்கு தீங்குகள் எல்லாம் நிறைய விற்பனையாகும். மற்றபடி வந்து அது வெயில் இருக்கனால வந்து பயிர்களுக்கு வந்து பயிர்கள் வந்து பச்சை பரிமாற்றம் மாறுவதற்கும் நான் உதவியா இருக்கிறேன். அப்புறம் வெயில் இருக்கனால வந்து தொழில்கள் என்ன நம்பி வந்து மழை காலத்துல நஷ்டப்படக்கூடிய தொழில் எல்லாம் விட்டுட்டு வெயில் காலத்துல நல்ல தொழில்கள் எல்லாம் ஆனந்தமா செஞ்சு சிறப்பாக வாழ வழிவகுக்கிறேன். நன்றி.
0: நன்றி. நன்றி. வெயிலுக்கு நன்றி.
1: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். வெயில் எங்கிருந்து வீசுகிறதோ?
4: வெயில் வந்து இளங்கடை ரைமா வெயிலா மாறி வீசுகிறது.
0: அப்படியா? பயமா தான் இருக்கு.
4: சூடு வெயிலா வீசுகிறது.
1: சொல்லுங்க. வெயில்
4: என்ன வந்து மழை காலங்கள்ல துணியை காயப்படுறதுக்கு வெயில் உலகிலேயே என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நான் நல்லா பயன்படுறேன். மற்றபடி இந்த வடகம் காயப்பட

0: வயல் வயல் வச்சுட்டா வடகம் காய அப்படின்னு என்ன தேடுவாங்க,
1: காய போடுறதுக்கு தான் உங்களை தேடுவாங்க.
0: கண்டிப்பா வெயில் அப்படித்தானே, வெயில்ல எல்லாரும் காலையும் தெரியும்.
2: இப்ப நீங்க எங்களை காய போட்டு
1: வணக்கம் வணக்கம். இது எந்த வெயில்?
0: அதுக்கு நான் ரொம்ப உபகாரமா இருக்கேன். என்ன அந்த தாய்மார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பிள்ளைங்களை துணியில தவளோ துணியில வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அந்த காலையில் மஞ்சள் நிறத்துல வருவேன் நான். அந்த வெயில்ல இந்த பிள்ளைகளை அதுக்குள்ள கண் அடைச்சுதான் வச்சிருப்பார்கள். அந்த பிள்ளைகளை கண்ணை திறத்துக்கு வேண்டிய அந்த பிள்ளைகளுக்கு உடம்புல இருக்க நோய்கள் தீர்வதற்கு வேண்டியும் நான் ரொம்ப உபகாரமா இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வயசு காலங்கள் சில சில வயசு காலங்கள் எழும்பி நான் பிறந்த ஊர்ல தான் பாத்துருக்கேன். சின்ன இருக்கேன், சின்ன இருந்து வெயில் வரும்போது வெயிலுக்கு வேணும் நான் காத்திருக்கேன் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்துருக்கலையா என்ன எனக்கு தெரியல. அப்படி கிராமப்புறத்துல மக்கள் இருப்பார்கள். குளிர் நேரம் ரொம்ப தேவைப்படுது மக்களுக்கு. அதிக தாகம் எடுக்கும் போது அதிக வெயில் தாகம் எடுக்கும் போது மர நிலைகள் எங்க இருக்குது என்று மக்கள் தேடி அடைவார்கள். வெயில் தாகம் என்னால பொறுக்க முடியல, அதனால மர நிலையில ஒதுங்க போகிறேன் என்று. பிள்ளைகள் கூட விளையாடும் போது வெயில் கூட இருந்தா பயங்கர வெயிலா இருந்தா அவங்க மர நிழல்களை தேடி அடைவார்கள். அந்த மர நிழல்ல இருந்து அவங்க என்ன செய்வாங்க, வெயில் பயங்கர வெயிலா இருக்கு போக முடியலன்னு சொல்லி அந்த வெயில நின்று விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெல் உணர்த்துவதற்கு அவிச்ச நெல் உணர்த்துவதற்கு தானிய வகைகள் காய போடுவதற்கு நான் ரொம்ப உபகாரமா
2: இருக்கிறேன்.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: மந்திரமூர்த்தி வெயில் வீசட்டுமே.
3: அதாவது நாங்கள் வந்து அதாவது எங்க பருவ காலத்துலதான் நாங்க வந்து எங்களுடைய உக்கரங்களை காணிக்கிறோம். ஆனா அந்த உக்கர காலத்துல கோடை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன வெயில் அடிக்குது என்ன வெயில் அடிக்குதுன்னு எங்களை ஜாட பேசுறாங்க பாருங்க. ஆனா எங்களை வரவேற்று வாழ்க்கிறது வந்து ஜூஸ் விக்கிறவா பழம் விக்கிறவா அப்புறம் வந்து அந்த அழைத்து குளிர்பானங்கள் வந்து நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்புறம் வந்து தெய்வங்கள்ட்ட பே வந்து ஒரு சாரார் வந்து எங்களுக்கு வெயில் வேணும்னு கும்பிடுறாங்களாம், இன்னொரு சாரார் வந்து எங்களுக்கு மழை வேணும்னு கும்பிடுறாங்களாம். அந்த தெய்வங்கள் தான் என்ன செய்ய அவங்கவுங்க அந்த பருவ காலத்துக்கு தானே எங்களை எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. அது மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்புறம் இந்த சிவகாசி பக்கத்துல வந்து எங்களுக்கு அப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து அச்சனை தூவி எங்களை வந்து வரவேற்கிறாங்க பாருங்க. ஏன்னா வந்து அவங்க பட்டாசுலாம் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, எங்களுடைய கருணை அவங்களுக்கு தேவை. இப்ப ரொம்ப அவங்க வந்து எங்களுக்கு கருணை கணக்கிறாங்க. தீபாவளி எல்லாம் வரப்போறது பண்டிகை காலத்துல. ஆமா, அதனால வந்து இந்த வெயில் வந்து வெயில் வந்து எதுக்குமே உலகத்துல தேவை. அப்புறம் வந்து எங்களுக்குதான் நிறைய பருவ காலத்துல ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க பாருங்க. அக்னி நட்சத்திரம் வந்து கொடுத்து உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஏதாவது பரதா இருப்போம். அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு முடிஞ்ச நட்சத்திரம் வந்து பிரதத்தை முடிச்சு தேவங்களுக்கு பதிவு நல்லா சாப்பிடுவான். எங்க வெயில் பார்த்து என்னைக்குமே மதிப்பும் மரியாதை இவ்வளவுதான் செய்யும்.
2: அக்னி நட்சத்திரமா இல்லாம அப்படி ஒரு இளவையிலா விசிட்டிங்களே ஐயா, நன்றி. வெயில் வெயில் நன்றி சொல்லியாச்சு, நன்றி.
1: வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.

0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வெயிலுக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கப்பா,
2: சரி பாவப்பட்ட வெயிலா இருக்கு சந்திரா வெயில். நன்றி
0: நன்றி
2: சந்திரா வெயில், ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல பாவம்ன்றாங்க. நம்ம நேயர்களுக்கு சில நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 11:02 எக்ஸூரை தொடர்ந்து கல்லூரி கலாட்டா நேர்லை நிகழ்ச்சி இருக்குது. நம்ம கல்லூரி ஆர்லோய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவர்கள் அப்படியே கலக்க போகிறாங்க, நிச்சயமாக எல்லா நேயர்களும் கேளுங்க. அதே மாதிரி தோழியர் பங்கெடுக்கக்கூடிய நேர்லை நிகழ்ச்சி அடுத்ததாக 1:10 காத்துட்டே இருக்குது. ஹாய் ஸ்நேகிதியே, நேர்லை நிகழ்ச்சி இது. கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள் அப்படின்னு தான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். தோழியரே, கடல் அப்படின்னு நினைச்ச உடனே, சொன்ன உடனே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல எந்த அலை தான் பொங்கி வருதோ அதை அப்படியே பொங்கி பிரவாகம் எடுத்து இங்க அனுப்பிடுங்க. 1:10 மறந்துடாதீங்க. அடுத்தது 3:02 ஒரு நேரலை நிகழ்ச்சி தாங்க இருக்கு, நிச்சயமா மறக்காம கேளுங்க. சந்திப்போம் சிந்திப்போம். இதுல வேம்பனூர் விராலி விளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது, மறக்காம கேளுங்க. நேரத்தை சரி பார்த்துக்கலாம், 10:53:40 ஆக போகுது. அடுத்தது எந்த வெயில் வீசுமோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக கூட இருக்கு.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? யாரு? அச்சோ
2: அச்சோ, வெயில் எல்லாம் திசை மாறி போகிறது.
3: வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: நல்ல வெயிலா இருக்கும்.
4: இல்ல இல்ல, ரொம்ப நல்ல வெயில், ரொம்ப
2: நல்ல
4: வெயில்,
2: ரொம்ப நல்ல அந்த இல்லவா,
4: இல்லன்னா உலகமே இல்ல, பிரபஞ்சமே இல்ல, செடி கொடி எதுவுமே இல்ல, விவசாயம் இல்ல, எதுவுமே இல்ல. நான் தான் முதன்மை, நான் தான் எல்லாத்தையும் உருவாக்குறேன். நான் இல்லன்னா எதுவுமே இல்ல, நீங்க இல்ல, நான் இல்ல, எதுவுமே இல்ல. காலையிலே வெயில்ல விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு, வெயிலோடு விளையாடி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா விளையாடுறீங்க ரெண்டு பேரும். வெயிலோடு
2: வெயிலோடு மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு, அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு.
4: இல்ல மல்லு கட்ட என்ன வச்சிருக்கீங்க?
2: சரிம்மா, நல்ல வெயில், அழகான வெயில். சரி சரிம்மா,
4: காலையில என்னன்னா என்னதானே கும்பிடுறாங்க, அதாவது வெயிலுக்கு முக்கியத்தையாரு சூரியன். என்ன என்ன எல்லாம் நல்லா இருக்கணும், நீ நாளே நல்லா இருக்கணும்னு என்ன நினைச்சுதான் கும்பிடுறாங்க. இல்லைன்னா எதுவுமே இல்ல மொத்தத்துல, சிம்பிளா முடிஞ்சது. ரொம்ப
0: நீங்கதான் முதன்மை அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: நன்றி நன்றி, வெயிலே நன்றி. வெயில் இப்படி அன்போடு வருது.
0: நன்றி,
4: நன்றிமா,
0: நன்றி
4: நன்றி.
3: அண்ணியர் வணக்கம் வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? யாருமா?
2: வெயில் வெயில் வீசுறத பொறுத்தா நல்லா இருப்பாங்க. லட்சுமி வெயிலா? ஆஹா,
5: நாங்க பயங்கர குளிர்ச்சி எல்லாரையும்
2: நடக்க முடியலையே, அப்படி வெயில் அடிக்கிறீங்க. சரி சரி,
5: விளையாடி
2: வெயிலோட விளையாடதான் இவங்களும் சொல்ற

0: பத்தியா, வெயில் வந்து அவங்களுக்குதான் ஆள் சேர்ந்துகிட்டே இருக்குது. சரி சரி சரி, வெயிலே மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி.
0: ரொம்ப அழகா வெயிலா மாதிரி நேயர்கள் பேசினாங்க. இப்போ நமக்கு தக்லீஃப் படத்துல இருந்து ஒரு பாடல் வரப்போகுது, கேட்டுடலாம்.

0: இன்றைய குண்டக்க மண்டக்க நேர்களையே கலகலப்பாக்கிய நேர்களை உங்களுக்கும் நிகழ்ச்சியினை மகிழ்வோடு கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நாங்கள்
1: அன்ஷியா அண்டோலன்,
0: ஒய் கிருபா கணேஷ். நிறைவு பெறுகிறது குண்டக்க மண்டக்க நேரலை. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மக்கள் சேவையே உயரிய பணி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளை கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல்சார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது.

0: தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் காயமடைந்தனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடும் குழு பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஸ்னா சின்னப்பா, வேலுவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்புக்கு 59 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

0: 11 மணி 8 நிமிடம் ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்ட நேரலை. ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரியில் இருந்து நேரலையை வழங்க இருக்கிறார்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் திலகவதி மற்றும் ஆஷா. கல்லூரிக்குள் செல்லலாம் நேர்களே. வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் நேயர்களே. கல்லூரினாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னது? நண்பர்கள், கலாட்டா, கேண்டீன், கிளாஸ் ரூம், அதையும் தாண்டி வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத அழகான நினைவுகள் இல்லையா? ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது. இந்த அடையாளத்தோட இன்னைக்கு நமக்கும் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அழகான இயற்கை சூழல் நிறைந்த இடம். ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா காலேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஓப்படலாமா? ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. இந்த கல்லூரியில இருக்கிற மாணவ மாணவிகளோட கலகலப்பான பேச்சையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் கலாட்டமான தருணங்களையும் உங்களோட சேர்ந்து ரசிக்க குமரி அப்பாவும் 101 இருந்து இங்க வந்திருக்கோம். சரி, நீ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஒரு இயற்கை நடக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. உங்களுடைய பேர் சொல்லலாமா?
2: மரிய புஷ்பராணி.
1: எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க?
2: பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர்.

0: இறைவனை வந்து அப்படியே அறிஞர் அண்ணா காலேஜுக்குள்ளால கூட்டிட்டு வந்தாச்சு. எல்லாரும் ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருவோமா. அடுத்ததாகவும் ஒரு இறை வணக்கத்தோட தான் ஒரு பாட்டு. உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
1: கிருபா.
0: எந்த டிபார்ட்மெண்ட்?
1: சேடியர் பிகாம்.

0: ரொம்ப அருமையா பாடினாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். அடுத்ததான் ஒருத்தவங்க வந்து ஸ்பீச் பேச போறாங்க. எந்த தலைப்புல நீங்க வந்து பேச போறீங்கம்மா?
1: வலிமையான பெண், வலிமையான சமூகம்.
0: சரி, உங்களுடைய பேர் சொல்லிடலாமா?
1: சரி, மொத்தமா தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்றைய என் பேச்சின் தலைப்பு என்னவென்றால், வலிமையான பெண், வலிமையான சமூகம் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். வலிமையான பெண், வலிமையான சமூகம், இது வெறும் தலைப்பு இல்ல, இதுதான் உண்மை. ஒரு வீட்டை ஒரு பெண் நிர்வாகம் செய்கிறாள் என்றால் அது ஒரு குடும்பம். ஆனால் ஒரு சமூகத்தையே ஒரு பெண் வழிநடத்துகிறாள் என்றால் அது ஒரு சகாப்தம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்தல் வேண்டும். பெண் என்பவள் அஸ்திவாரம் போன்றவள். ஒரு வீட்டை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திவாரம் மிக மிக முக்கியம். ஒரு வீட்டை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அஸ்திவாரம் மிக மிக முக்கியம். அதுபோல்தான் இந்த குடும்பத்திற்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் சரி, பெண் என்பவள் அஸ்திவாரம் போன்றவள். அவள் இல்லையே இந்த குடும்பமும் இல்லை, இந்த சமூகமும் இல்லை. வலிமையான பெண் என்றால் யார் தெரியுமா? வலிமையான பெண் என்பவள் துன்பம் வரும்பொழுது துவங்காமல் அந்த துன்பத்தை ஒரு படிக்கட்டாக மாற்றி முன்னேறி செல்கிறாள் அல்லவா, அவள்தான் வலிமையான பெண். இந்த சமூகத்தின் பங்கும் இதற்கு முக்கியமாக திகழ்கிறது. ஒரு பெண் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு சமூகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கு இந்த சமூகத்தின் பங்கும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஐபோனுக்கு கவர் போட்டு பாதுகாக்கிற இந்த சமூகம் பெண்களுக்கும் மரியாதை என்னும் கவரை கொடுத்துத்தான் ஆகும்.

0: வேண்டும். பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறத விட அவங்க சுதந்திரமா இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கறதுதான் ஒரு வலிமையான சமூகத்திற்கு அழகு. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கென்று கேட்ட காலம் போய் இன்னைக்கு விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்புற பெண்ணுக்கு நிகர் யாருன்னு கேக்குற காலம் வந்துச்சு. வலிமையான பெண் என்பவள் ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? பெண் என்பவள் வலிமையாக இருப்பதற்கு காரணம், ஒரு ஆண் ஒரு நேரத்துல ஒரு வேலைதான் செய்வான், ஆனா ஒரு பெண் தன்னையும் பாத்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு கணவன் ஆபீஸ் அனுப்பிட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்து வரவு செலவு கணக்கையும் பாக்குறான்னா வரவு செலவு கணக்கையும் பாக்குறான்னா அவ பன்முக திறமை கொண்டவள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்களுக்கும் இல்லை. எனவே வலிமையான பெண் வலிமையான சமூகம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன். நன்றி வணக்கம்.
1: மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா? அதுக்கு ஏத்த மாதிரி பெண்களை பத்தி, வலிமையான பெண்களை பத்தி அழகா ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னொரு பிறப்பி ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம். அடுத்ததா கவிதை சொல்ல போறாங்க. உங்களுடைய பேரு?
2: என் பெயர் அண்ணாள், நான் செகண்ட் இயர்ல இருந்து வரேன்.
1: உங்களுக்கான ஒரு கவிதை. நீங்கள் இருந்த பின் இந்த உலகம் உங்களை எவ்வாறு நேசிக்கும் என்று தெரியுமா? கண்மூடி திறக்கும் வேகத்தில் வருடங்கள் பல ஓடி இருக்கும். நீங்களே வியக்கும் வேகத்தில் இந்த உலகத்தால் மறக்கப்படுவீர்கள். இப்போது சொல்லுங்கள், உங்களை இத்தனை சீக்கிரம் மறக்க காத்திருக்கும் மனிதர்களின் யாரை திருப்திப்படுத்த இன்று இப்போது இவ்வளவு வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் மனதை அசுவாசப்படுத்து. பிடித்ததை சாப்பிடு, பிடித்ததை செய். கொஞ்சம் விடுப்பு எடு, சிறு பயம் செய். கொஞ்சமாவது உனக்காக வாழ், மற்றவர்களுக்காக அல்ல. நன்றி. உங்களுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு சூப்பரா பேசிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சரி, கவிதை கதை அப்படின்னு போயாச்சு. இனி ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாமா? பேரு, எல்லாருக்கும் பேரும் சொல்லிடுங்க. மஞ்சு,
3: சூர்யா,
1: பாரதி,
3: சண்முகப்பிரியா,
4: ஐஸ்வர்யா.
1: சரி, என்ன பாடல் பாட போறீங்க?
5: ஒரு நிமிஷம், எல்லாரும் பாடுறதுக்கு முன்னாடி நல்லா லவுடா பேசுங்க, சரியா? அப்ப பாடினாதான் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஓகேவா?
6: பாடம் படிச்சதில்லை, படிச்சோம் சின்ன

0: இவ்வுலகின் இறைவனால்.
1: நல்லா இருக்கு கவிதை. சரி, உங்களோட ஓன் கவிதையை இன்னும் எழுத வாழ்த்துக்கள்.

ஒரு மோட்டிவேஷனல் சாங், அப்புறம் ஒரு மம்மி சாங், ரெண்டு பாட்டு பாட்டோம். ஓகே பா.

0: விஷயம் இல்லை ஒரு குஷியும் சொன்னா குடிச்சா
1: முடிடா. செகண்ட் மம்மி.
2: ஓகே மம்மி.

0: நான் இங்கு பாடன் என்னோட சாய்ந்து.
1: அழகான பாடல், அம்மா பத்தின பாடல், அப்புறம் விழிப்புணர்வு பாடல், ரெண்டு பலபேசம் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்காக சைட்டுக்கு வந்துருச்சு. சரி, அடுத்தது என்ன சொல்ல போறாங்க, யார் பேச போறாங்க பாக்கலாம். உங்க பேர் என்ன?
2: என் பேரு ஜெசியா, செகண்ட் பிஎஸ்சி சிக்ஸ்ல இருந்து.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன்.
1: மோட்டிவேஷன் கதை.
2: ஏன்னா ஒரு நாள் ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு ஒரு குட்டி யானையை கூட்டிட்டு போனாங்க. அது சுத்தி இருக்கிற யானைகள் எல்லாம் பார்த்து, அது சங்கிலால கட்டி போட்டிருக்கதையும் பார்த்துட்டு, இந்த சின்ன சங்கிலியா அவங்களால உடைக்க முடியா நினைச்சு ஏலமா நினைச்சே போச்சு. அதையும் ஒரு கூண்டுல போட்டாங்க, அதையும் ஒரு பெரிய சங்கிலினால கட்டினாங்க. அது முதல் நாள் ட்ரை பண்ணி பார்த்துச்சு, அதால உடைக்க முடியல. ரெண்டாவது நாள் ட்ரை பண்ணி பார்த்துச்சு, அதையும் முடிச்சுங்கல. அடுத்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ஆனாலும் அவங்களால முடியல. உடனே அது கொஞ்ச நாள் முடிஞ்சிட்டு, இனி இந்த நாள் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு காலங்களை அப்படியே கடத்திட்டே இருந்துச்சு. அதை ட்ரை பண்றதையும் விட்டுருச்சு. அதுவும் வளர்ந்துச்சு, பெரிய ஆயாச்சு. அதுக்கு வந்து சங்கிலி மாத்தினாங்க. அதே மாதிரி பழைய யானைகள் மாதிரியே ஒரு குட்டி சங்கிலியை போட்டாங்க. ஆனா அது வந்து அதனால முடிஞ்சும், அந்த குட்டி சங்கிலியை அது தகர்க்கறதுக்கு என்னன்னு ஏற்படுத்தல. அது வந்து அது அப்படி என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்துச்சு. இதுல இருந்து நம்ம ஒரு புதிய இதை கற்றுக்கிடலாம். நம்மளோட எண்ணத்தை நம்ம தாழ்வுலயே வச்சிருக்கிறோம். நம்ம பழைய சிந்தனைகள் வந்து நம்மள வந்து தாழ்வான இடத்துக்கு கொண்டு போயிடும். நம்ம வந்து நம்ம எண்ணத்தை மேல கொண்டு போகணும். நம்மளால எதுவும் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம விதைச்சுக்கிடணும். அவ்வளவுதான்.
1: அதாவது எண்ணங்கள் வந்து பெருசா விதைச்சா நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிற கதையில இருந்து, இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும்? நேயர்கள் கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஒரு பாட்டு பாட போறாங்க. அவங்களுடைய பெயர் கேட்டலாம். வணக்கம், உங்களுடைய பெயரு?
3: சுஷ்டியா.
4: கிருபா.
5: சக்திமதி.
1: ரிஜினா மேரி. சரி, என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க?
4: ஓர் ஆளே போறாங்க.
1: பாடுங்க.

அடிபொலியான சாங் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக். இது குமரி

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்பாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில். 9842111394.
2: நேரம் 11:32. நேர்கள் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்ட நேரலை. மீண்டும் கல்லூரிக்குள் செல்லலாம் நேர்களே. வணக்கம்.
4: வணக்கம் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நேரலை நிகழ்ச்சிக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா RLY மொழி ஐங்கர் அண்ணா காலேஜ். ஒரு ஓப்பட்டுலாமா? சரி, பாட புத்தகத்துல இல்லாத நிறைய விஷயங்களை வாழ்க்கையில நமக்கு கத்து கொடுக்கிற அழகான காலம் தாங்க இந்த காலேஜ் லைஃப். நண்பர்களோட பழகிறதா இருக்கட்டும், சில நேரம் விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், தோல்வி வந்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு மறுபடியும் எழுந்து நிக்கிறதா இருக்கட்டும், இப்படி வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நமக்கு கல்லூரி வாழ்க்கையை நமக்கு கத்து கொடுக்குது இல்லையா? அதனாலதான் கல்லூரி முடிஞ்சு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கல்லூரி நினைவுகள் மட்டும் நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு புதுசாவே இருக்குது இல்லையா? சரி, அடுத்ததா ஒரு ஸ்டூடெண்ட சந்திச்சிடலாம். வணக்கம், உங்களுடைய பெயர்?
5: சோபிகா.
4: சோபிகா, எந்த டிபார்ட்மெண்ட்?
5: தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
4: இயற்கை பற்றி யோசிக்கிறீங்க.
5: இயற்கை, இயற்கை இறைவனின் இணையான ஓவியம் என்பது இயற்கை பற்றிய அழகிய பொன்மொழி. நாம் காணும் அனைத்தும் இயற்கையின் படைப்பே ஆகும். நாம் அருந்துகின்ற நீரிலிருந்து உண்ணுகின்ற உணவு வரை அனைத்தும் இயற்கையிலிருந்தே கிடைக்கிறது. இந்த பூமியில் பரந்த நிலப்பரப்பும் கடல்களும் காடுகளும் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இயற்கை வளங்களாக அமைந்துள்ளது. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களும் தேவை. இந்த இயற்கையானது இல்லாவிட்டால் மனித இனமே அழிந்துவிடும். இயற்கையில் உள்ள விலைமதிக்க முடியாத வளங்களான நிலம், நீர், காற்று போன்றவை பல்வேறுபட்ட காரணங்கள் மாசடைவதால் இயற்கை மாசடைதலாகும். தொழிற்சாலை கழிவுகள், நெகிழி பயன்பாடு, வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை, காடுகளை அழித்தல், மண்வளம் சுரண்டல் போன்ற பல காரணங்கள் இயற்கை மாசடைகிறது. இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாகும். உலகில் உள்ள இயற்கை வளங்கள் பாதுகாப்பதற்கு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக உலக இயற்கை பாதுகாப்பு தினம் July 28 அனுசரிக்கப்படுகிறது. இயற்கையை பாதுகாக்க நிலம், நீர், காற்று, மாசுபாட்டை குறைக்க வேண்டும், நெகிழி பயன்பாட்டை குறைக்க வேண்டும். நீரின்றி அமையாத உலகு என்பது போல இயற்கையின்றி இந்த உலகம் இல்லை. நாம் சுவாசிக்கும் காற்று, பருகும் நீர், உண்ணும் உணவு என அனைத்தும் இயற்கையின் கொடைகளை. இயற்கையை பேணுவது என்பது நம்மை தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு சமம். அது போல நம்ம மாநிலத்தோட மரம் வந்து பனை மரம். அது வந்து ஏன் முந்தைய அந்த காலத்துல எல்லாம் வந்து தென்னை மரத்துக்கு பதிலா பனை மரத்தை அதிகமா வந்து நடுவாங்க? ஏன்னா அதுக்கு நம்ம தண்ணி ஊத்த வேண்டாம், அது நிலத்தடி நீராலேயே அது வந்து வளரும். ஆனா இப்ப உள்ள பனைமரம் எல்லாமே வந்து சாஞ்சி போய் கிடக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 10 கீழே வேலை நம்மளுக்கு நிலத்தடியில நீர் இல்ல, அவ்வளவுமே போர் போட்டு அழிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து இயற்கையை பாதுகாப்போம், மரம் வளர்ப்போம், மலைப்பருவம் என்று கூறி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்பவே அழகா வந்து பேசினாங்க. அதாவது June 5 என்விரான்மெண்ட் டே நம்ம வந்து கொண்டாடுவோம் இல்லையா, அன்னைக்கு மட்டும் நம்மளுடைய நேச்சரை வந்து பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம எப்பவுமே நம்மளுடைய சுத்தி இருக்கிற இடத்த வந்து நம்ம பாதுகாக்கணும், ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொன்னாங்க. இனி அடுத்ததா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய பெயர்?
6: என்னுடைய பெயர் மணிநீகலை நம்பி. நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இருந்து படிக்கிறேன்.
4: சரி, நிகழ்ச்சியில நீங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
6: நான் வந்து ரத்த தானத்தை பத்தி சொல்ல போறேன். நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட், நிறைய பேர் உயிர் வந்து கிடக்காங்க, அதுல எவ்வளவு ரத்த வேஸ்ட் ஆகுறங்கறத பத்தி தான் நம்ம பேச போறேன்.
4: காலகட்டத்துக்கு ஒரு தேவையான ஒண்ணு அப்படின்னு.
6: சரி, இப்ப வந்து நான் ரத்த தான விழிப்புணர்வு பண்ண போறேன். தானத்தில் சிறந்ததான ரத்த தானன், இன்றைய ரத்த தானம் நாளைய மற்றொரு வழி உயிர் பயணன். ரத்தம் கொடுக்க பணம் வேண்டாம், ஒரு நல்ல மனம் போதும். சாதி மதம் பார்க்காதது

0: கவிதை அவேர்னஸ் ஒரு பாட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாடத்துக்கு வராங்க. உங்களுடைய பெயர் சொல்லுங்க.
1: கன்னிகா, கௌசல்யா,
2: நந்தினி,
1: ஜோதிகா.
0: சொல்லுங்க, சரி என்ன பாட்டு பாட போறீங்க?
1: கண்ணான கண்ணி.
3: கண்ணான

நிறைய எழுதி தாயின் வினோதம்.

0: ஓகே, பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆனா சவுண்ட் தான் கேட்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. கிளப் பண்ணிடலாமா? சரி, நிகழ்ச்சியில அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். உங்க பேர் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட், நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
1: சி மகிழ் செகண்ட் எம் மகிழ் சி, நான் நேரத்தை மதிப்போங்கிற தக்கம்
0: சவுண்டா பேசுறீங்களா?
1: வணக்கம், நான் சி. வாசல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நமக்கும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி சந்தோஷமா இருக்கணும். இன்று நாள் பேச போகும் தலைப்பு நேரத்தை மதிப்பது. நம்ம வாசலில் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், பொருட்களை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் ஒருமுறை கடந்து போன நேரத்தை மட்டும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு 24 மணி நேரம் கிடைக்கிறது. அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நம்முடைய கனவுகள் இருந்தாலும் சரி, அதற்காக ஒதுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமானது. நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடும் பழக்கம் சில நேரங்களில் நம்முடைய வாய்ப்புகளையே தள்ளி போட செய்யும். அதனால் நேரத்தை வீணாக்காமல் நமக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கும். ஏனென்றால் நேரத்தை மதிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையை மதிப்பதற்கு சமம். நன்றி, உங்கள் நேரத்தை எனக்காக ஒதுக்கி இந்த உரையை கேட்டதற்கும் நன்றி.
0: நேரம் பொன் பொந்தது அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. கிளாப் பண்ணிடலாமா? சவுண்ட் வரது கம்மி ஆயிட்டே இருக்க, சரி இல்லையா? எல்லாருக்கும் பசி வந்துருச்சா என்ன? இல்லையா? அப்ப இன்னொரு கிளாப் பண்ணிருக்கேன் சவுண்டா. சரிம்மா, உங்க பேர் என்ன, என்ன சொல்ல போறீங்க?
2: நான் பாலா, செகண்ட் இயர். நான் வந்து கவிதை, கல்லூரி கால கவிதை பத்தி சொல்ல போறேன்.
0: கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, கேட்காது சரியா?
2: கல்லூரி காலம் மனதை தொடும் வரிகள். கல்லூரி காலம் முடிந்தாலும் அந்த நினைவுகள் மட்டும் முடிவதில்லை. நண்பர்களுடன் சிரித்த நாட்கள் இன்று நினைத்தாலும் சிரிப்பு வருகிறது. ஒன்றாக நடந்த பாதைகள் இன்று தனித்தனியாகி விட்டன. அன்று தினம் பார்த்த முகங்கள் இன்று நினைவுகள் மட்டுமே தெரிகின்றன. கல்லூரி நமக்கு கொடுத்த பாடங்கள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத நட்பையும் மறக்க முடியாத நினைவுகளையும் தான் கல்லூரி நட்புகள். நன்றி.
0: சரி, நட்பு பத்தின ஒரு அழகான கவிதை சொல்லியிருக்காங்க, அடுத்து என்ன சொல்ல போறீங்க? சரி, என்ன பாட்டு, நீங்க உங்க பேரை சொல்லிட்டு படிக்கலாம். ஓகேவா?
3: என் பேரு ஸ்லோனி. பாட்டு வந்து லவ் சாங்.
0: சரி, லவுட தான் படிச்சீங்களா? ஓகே, லவுட தான் பாருங்க. ஓகேவா?
4: கண்ணுக்குள்ள காதலி கைசாசி போனாச்சு, போனேன்ச்சு பொன்னாச்சு, நீ தொட்ட நேரம் இப்போ நிறுவனப்பல ஒப்புதல நீ செய்த மனதையில் என பார்க்க வேண்டாம் மயங்கிடவானே மனதிடவிடவாங்க
5: நாம் செய்யணும்

0: சரி, பாட்டு அழகா இருந்துச்சு, ஒரு கிளாப் பண்ணிடலாம். சரிம்மா, உங்க பேர் என்ன?
1: என் பேர் மணிஷா. நன்மைகள் அப்புறம் தீமைகள் பத்தி பேச போறேன். ஏ என்பது மனிதர்களை போல தகவல்களை புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு முடிவுகளை எடுக்க உதவும் நவீன தொழில்நுட்பமாகும். இன்று ஏஐ கல்வி, மருத்துவம், விவசாயம், வங்கி, போக்குவரத்து மற்றும் தொழில்துறை போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறது. மருத்துவத்தில் நோய்களை கண்டறிய உதவுகிறது. மாணவர்களின் கற்றலுக்கு உதவுகிறது. மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை தானியங்கியாக செய்கிறது. ஆபத்தான பணிகளில் மனிதர்களுக்கு உதவுகிறது. வானிலை மற்றும் பேரிடர் முன்னறிவிப்புக்கு உதவுகிறது. ஏஐ அதிகமாக நம்புவதால் மனிதர்களின் சிந்தனை திறன் மற்றும் படைப்பாற்றல் குறையக்கூடும். சில வேலைகள் தானியக்கமாக மாறுவதால் வேலை வாய்ப்பிலும் மாற்றங்கள் ஏற்படலாம். மேலும் ஏஐ மூலம் தவறான தகவல்கள், போலி வீடியோக்கள் மற்றும் இணைய மோசடிகள் அதிகரிக்கலாம். தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பும் ஒரு முக்கியமான பிரச்சனையாகும். ஏஐ மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை. ஏஐ இயக்கும் பெரிய டேட்டா சென்டர் அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. அவற்றை குளிர்விக்க சில குளிரூட்டும் முறைகளில் அதிக அளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. ஏஐ பயன்பாடு தொடர்ந்து அதிகரித்தால் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் இது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே தண்ணீரை சேமிக்கும் குளிரூட்டும் தொழில்நுட்பங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். ஏஐ மனிதனின் சக்தியை அதிகரிக்க வேண்டும். மனிதனின் சிந்தனையை மாற்றக்கூடாது. ஏஐ ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை பொறுப்புடனும் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் பயன்படுத்துவதே நமது கடமை. நன்றி.
0: அழகான ஒரு விழிப்புணர்வு, அதாவது ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கறது இப்ப ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு, அதுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வை சொல்லியிருக்காங்க. கல்லூரி கொலாட்ட நிகழ்ச்சியில நிறைய பாரத்தியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மினி பிரேக். இது குமரி FM 101 கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும்

0: 27 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, குமரி பண்பலை நூற்றிலிருந்து கல்லூரி கலாட்ட நேர்களை நிகழ்ச்சி கேட்டிருக்கும். மீண்டும் கல்லூரிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நாம இணைஞ்சிருக்கோம் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில. எந்த காலேஜ் அப்படின்னா அறிஞர் அண்ணா காலேஜ், ஆரல்வாய் மொழி. சவுண்ட்லயே தெரியும் எல்லாருமே உற்சாகமா இருக்காங்க. சரி, நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். உங்க பேர் என்னமா?
3: சண்முகப்பிரியா.
2: என்ன சொல்ல போறீங்க?
3: கவிதை.
2: ஓகே, டிபார்ட்மெண்ட் சொல்லிருங்க.
3: ஹிஸ்டரி. ஒரு அழகிய அக்கா தம்பி கவிதை. அம்மாவின் பாசத்தில் ஒரு பகுதி அக்கா, அப்பாவின் கண்டிப்பில் ஒரு பகுதி தம்பி. சண்டே வந்தாலும் சிரிப்பு வந்தாலும் அது வாழ்நாள் முழுந்தான். அக்கா இருக்கும் இடம் அன்பின் வீடு, தம்பி இருக்கும் இடம் சந்தோஷத்தின் கூடு. எத்தனை உறவுகள் வந்தாலும் மாறாது, அக்கா தம்பி பாசம் என்றும் புரியாது. அது சின்ன சின்ன சண்டைகள், பெரிய பெரிய பாசங்கள். அக்கா என்றால் அன்பு, தம்பி என்றால் குறும்பு. தூரம் சென்றாலும் மாறாது, காலம் கடந்தாலும் குறையாது. உலகமே மாறினாலும் அக்கா தம்பி பாசம்
2: என்றும். ஆமா, அக்கா தம்பி பாசம் என்னைக்குமே மாறாது. அழகான ஒரு கவிதை. சரி, அடுத்ததா பாட்டு பாட போறாங்க. என்ன பாட்டு அப்படிங்கறத கேட்கலாம். முதல்ல உங்க பேர் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. சரிங்களா?
4: தீபிகா எஸ்டி. சமீக்ஷா. பிரியதர்ஷி மேக்ஸ்.
5: நந்தினி மேக்ஸ்.
6: லவினா மேக்ஸ்.
7: முதீனா மேக்ஸ்.

0: ஓகே, அழகான ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடியிருக்காங்க. சரி, இவ்வளவு நேரம் கேர்ள்ஸ் தான் வந்து பாடினாங்க பேசினாங்க, இனி பாய்ஸ் வந்து நாங்களும் சலிச்சவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச போறாங்க. உங்களுடைய பேர் சொல்லிடலாமா?
1: ஸ்ரீகாந்த்.
2: ஐயாத்துறை.
1: சந்தோஷ்.
3: பாரதி.
0: சரி, என்ன பேச போறீங்க?
1: போதை விழிப்புணர்வு பத்தி சின்ன கண்டன மாதிரி, கான்ஸ்டேஷன் மாதிரி.
3: சந்தோஷ், இப்ப உள்ள காலத்துல சின்ன பசங்க எல்லாம் இந்த ட்ரக்ஸ் அடிக்ட்ல ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்போ நம்மள கூட நமக்கு பழக்கம் எதுவுமே இல்ல, ஆனா இப்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப அடிக்டா இருக்காங்க. ஏன் அப்படி?
4: அது எல்லாம் அவங்க சேர்ற பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி செயற்கை பெரிய பசங்க கூட சேர்ந்து போதைப் பொருட்கள் அதிகமா யூஸ் பண்றாங்க.
2: இதனால அவங்களுக்கு ரத்தம் இல்லாம கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அவங்களோட வாழ்க்கையே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இதனால
4: இப்ப

0: முன்னாடி எல்லாம் கடைக்கு போனா முட்டாய் டப்பா தான் அதிகமா இருக்கும். இப்ப வந்து ஃபுல்லா போதை பொருள் முன்னாடி இருக்கு, போனாலே அதான் வாங்கணும்னு தோன்றது எல்லாருக்கும். அவங்க குடும்பத்திலேயே யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருந்து ரத்தம் குடுக்கறது வேற ஏதாவது ஆர்கான்ஸ் குடுக்கற மாதிரி இருந்தாலும் அவங்களால குடுக்க முடியல, போதைப் பொருள் யூஸ் பண்ணி அதெல்லாம் ஃபெயிலியர். ஒரு சிலவங்க பிளட்ல போதைப் பொருள் யூஸ் பண்ணி பிளட்ல கேன்சரே வந்துருது.
1: ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி அதை பழகுறாங்க அந்த சின்ன பசங்கள் அந்த போதைப் பொருள் பழக்கத்தை?
0: அந்த காலத்துல வந்து பெரியவங்க வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க பாக்குற சின்ன பசங்களை கூட கண்டிச்சு வைப்பாங்க. இப்போ பெரிய பசங்க கூட சேர்ந்து சின்ன பசங்க போதைப் பொருள் அதிகமா யூஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்டைல் ஆகி நிறைய பிரச்சனைக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு.
2: ஒரு 10 ரூபா டீ கூட வாங்கி தர மாட்டாங்க, ஆனா போதைப் பொருள் எவ்வளவு நாளும் கொடுத்து வாங்கி தர ஆட்கள் இருக்கு.
0: இப்ப டீலர்ஸ் எல்லாம் போதைப் பொருள் டீலர்ஸ் எல்லாம் இப்ப ஸ்கூலும் காலேஜும் தான் மெயினா கவர் பண்றாங்க. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அதிக அளவுல போதைப் பொருட்கள் இப்போ கிடைக்கிறதுனாலும் எங்கேயா இருந்து மறைமுகமா, முன்னாடி இப்போ போலீஸ்காரங்க முன்னாடி நிக்காங்கன்னா பின்னாடி போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு பொருள் கிடைக்க கூடாதுன்னு இருந்தா கிடைக்காது, நிறைய பின்னாடி நிறைய பேக் ஸ்டேக்கிள்ஸ் ஆகும் தெரியணும் போதைப் பொருள் யூஸ் பண்ணால. அது தெரியாம நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. போதைப் பொருளை யூஸ் பண்ணாம அவங்க லைஃபையும் பார்த்துக்கிட்டு நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு போதைப் பொருள் யூஸ் பண்ணாம இருந்தா முடியும்.
3: போதைப் பொருளை வந்து பயன்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு அழகா வந்து ஒரு சின்ன நாடகம் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்
1: நான் பாலசிவா, ஃபைனான்ஸ் பத்தி நான் அட்வைஸ் கொடுக்க போறோம்.
4: என் பேர் அல்தா.
1: என் பேர் பரத். ஹாய், நான் உங்க பாலசிவா. ஸோ என் கூட இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து ஃபினான்ஸ் பத்தி எதுவுமே தெரியாத பரத், அண்ட் அதை பத்தின கொஞ்சம் நாலேஜ் இருக்கக்கூடிய என்னோட பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர் மிஸ்டர் அல்தாஃப் இருக்காரு. ஸோ ஃபினான்சியல் பர்சனல் ஃபினான்சியல் பத்தி நீங்க என்ன
4: நினைக்கிறீங்க சார்? அட்வைசர் சொல்ற அளவுல நமக்கு நாலேஜ் கிடையாது, ஆனா நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஐடியாவை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ற மூலமா அவங்க அதில் பெனிஃபிட் அடைவாங்கன்னா அதுல ஒரு நமக்கு ஒரு ஹாப்பினஸ். அவ்வளவுதான். இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பெரிய எக்கனாமியா இருந்தாலும் நம்ம ஊர்ல பினான்சியல் லிட்ரஸிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு நம்ம கம்யூனிட்டி கொடுக்குற ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இதை நினைக்கிறேன். ஸோ பர்சனல் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா மூணு திங்ஸ் இருக்கு, அது மூணா பிரிக்கலாம். ஒரு மினிமம் ஒரு பர்சனுக்கு தேவைப்படாத பர்சனல் ஃபினான்ஸ் மூணா பிரிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்ட், செகண்ட் ஒன் இன்சூரன்ஸ், தேர்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்டா பிரிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டுங்கும் போது இப்போ நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையை திடீர்னு லாஸ்ட் உங்களுக்கு லாஸ்ட் ஃபுல் விட்டுறீங்க, வேலை திடீர்னு உங்களுக்கு தூக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 6 மாசம் இல்லை ஒரு 9 மாசம் உங்களுக்கு காசு எந்த ஒரு வேலையும் இல்லாமல் அதை நீங்கள் சமாளிக்கணும், ஓட்டணும், உங்களுக்கு சாப்பாடு வேணும், அந்த பேசிக் நீட்ஸை சமாளிக்கணும். ஸோ அதுக்கான ஃபண்டு தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இது எல்லாத்தையும் மேக்ஸிமம் இருந்தே ஆகணும். தென் இன்சூரன்ஸ்,
1: கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மாதிரி சொல்றீங்களா?
4: எஸ் சேவிங்ஸ் தான். ஆனால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ
1: இப்போ டே டு டே லைஃப்ல என்னோட சேவிங்ஸ் எதுவுமே என்னால் சேவ் பண்ண முடியல, இப்போ அதுக்கு என்னோட சேவிங் பிளான் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குமா?
4: ஸோ அதுக்குதான் முக்கியமானது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனுக்கு எந்த விதமான கடன் அதாவது டெப்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். இன்வெஸ்ட்மெண்ட்ல
1: இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்ல பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு அண்ட் லேண்ட்ல எல்லாம் பண்றாங்க. ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணா சேஃப் அப்படின்னு நீங்க சொல்றாங்க?
4: ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி, ஈக்விட்டினா ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, இந்த கடன் கடன் அட்டை எல்லாம் சொல்றது. அண்ட் தேர்டா சொல்றது இந்த கோல்டு லேண்டு இந்த மாதிரிப்பட்ட அசட்ஸ் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸுக்கு போனா எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டாக்ஸை பத்தி பேசிக் ஐடியாவே இருக்காது. ஸோ அவங்க ஸ்டாக்ல ஸ்டார்ட் பண்றதை விட அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டெப்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பார்,
1: இப்போ நான் இதை இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குமா, அதுக்கு யாரு கேரண்டி?
4: சேஃப் அண்ட் செக்யூர்ங்கிறது எதுவுமே இருக்காது. நீங்க காசா அப்படி பார்க்க முடியாது. நீங்க காசு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்குன்னா பேங்க்ல வச்சா கூட 5 லட்சம் லிமிட் கொடுப்பாங்க.
1: ஓகே, தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மிஸ்டர் அல்தாஃப்.
3: சரி, சூப்பரா வந்து அழகா வந்து சொன்னாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். சரி, நிகழ்ச்சியில நீங்க என்ன பண்ண போறீங்க?
5: குரூப் சாங்.
3: குரூப் சாங் பண்ண போறீங்க? சரி.

0: வந்து இறை வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து முடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வராங்க.
1: இசக்கி முத்தம்மாள்,

இன்றைய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி இனிதே நிறைவு வருது. இன்னைக்கு நம்ம கூட நேரத்தை செலவழிச்ச ஆரல்வாய் மொழி அறிஞர் அண்ணா கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் குமரி எஃப்எம் 101 சார்பாக நன்றி. கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சிட்டாலும் ஆனா அந்த காலத்துல கிடைச்ச நட்பும் சிரிப்பும் நினைவுகளும் என்னைக்குமே நம்ம மனசுல இருந்து மறையாது.

பெற்றது கல்லூரி கலாட்டா நேரலை. ஆரல்மாய் மொழியறிஞர் அண்ணா கல்லூரியில் இருந்து நேரலையை வழங்கியவர்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் திலகவதி மற்றும் ஆஷா. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
4: டிமர்க், எம்ஃபாக்,
3: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
2: நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நாகர்கோவில் பட்டகசாலியின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த அழுத்தமும் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதி, கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள், பெண்களுக்கான நிரலை, 1:55 திரைசை மற்றும் 2:15 திரைசை. 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம், சந்திப்போம் சிந்திப்போம், வேம்பனூர் விராலி விளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நிரலை. மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 4:05 உலக கடல்சார் தினம், சிற்றுரை தொடர்ந்து திரைசை. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம்.

மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம். 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ரமேஷ் அவர்களின் உரை. எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி CLAD வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில் நுட்ப நிபுணர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேர் விருப்ப பாடல்கள், 9:15 திரைசை, 9:30 நாடகமலர் நாடகமலர் என் கண்ணில் பாவை என்றோ. எழுதியவர் அவினாசி முருகேசன், நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம். பத்து மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20th ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111 9164.

வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் துன்பங்களும் வரும். முயற்சி செய்தால் அவையும் மறைந்து போகும். அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பாடியது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: 12:21. குமரி பண்பலை நூற்றுவந்தில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மரம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.
1: முதலில் நீ உன்னை வெல், வெற்றி உன்னை தேடி வரும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம். நாகர்கோவில் பட்டகசாலியின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இரத்த அழுத்தமும் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ். கால்வின் டேவிட் சிங் அவர்கள்.

தடைகள் பெரிதாக இருந்தாலும் அதை தாண்டிய பின் வெற்றியும் பெரிதாக இருக்கும். அடுத்த பாடலாக கேட்கலாம் என் அண்ணன் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது.

காலை நேரத்து வெளிச்சம் போல உன் அன்பு ஒளியாக என்னுள் நுழைந்தது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அன்பேவா. திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தர்.

தென்றல் போல் நீ மெதுவாக வந்தாய், நிற்காமல் சென்றாய், என்னை மறந்தா அல்லது மறைந்தா? கேட்கவிருக்கும் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம், திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசை, LS ஜானகி பாடியது.

0: நிறைவு பெற்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையில் இருந்து.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து

0: அமைப்பு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தில்லியிலிருந்து பீகாரின் மகோபா சென்று கொண்டிருந்த பேருந்து கிரேட்டர் நொய்டா அருகே யமுனா விரைவுச் சாலையில் சென்று கொண்டிருந்த போது தீ விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது மாநில அரசின் 2.5 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா கூறியுள்ளார். பிகானரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் தமது அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனுக்கு ராஜஸ்தான் அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம்.
2: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் கடந்த 2019 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அனைத்து குடியிருப்புகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் நோக்கோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இமாச்சல பிரதேசத்தில் மட்டும் இதுவரை 17,09,000 மேற்பட்ட ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு நாளொன்றுக்கு 55 லிட்டர் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது இதன் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இமாச்சல பிரதேச மக்கள் தெரிவித்தனர். சிம்லாவின் பதே கிராம பஞ்சாயத்து சேர்ந்த மம்தா இந்த திட்டத்தின் மூலம் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்வது தற்போது தவிர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய் சர்மா இந்த திட்டம் மூலம் தங்களது கிராமம் பெரிய அளவில் பயனடைந்துள்ளதாக கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 258 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொலைதூர கிராம பகுதிகளுக்கும் பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பது இந்த திட்டத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: ஜார்க்கண்டில் நேரிட்ட சாலை விபத்தில் அம்மாநில அமைச்சரின் மகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்ஷெட்பூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரஷ்யா யுக்ரைன் இடையே சண்டை நிறுத்தத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள இரு நாடுகளும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். இது தொடர்பாக ரஷ்யா மற்றும் யுக்ரைன் தலைவர்களுடன் பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்கா மேற்கொள்ளும் நடவடிக்கை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்றும் தற்காலிக சண்டை நிறுத்தத்திற்கு உதவிடும் என்றும் திரு மார்க்கோ ரூபியோ கூறினார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் இரு மாநிலங்களிலும் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோல் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், தெலங்கானா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், சிக்கிம் மற்றும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை

0: பதக்கத்தை கைப்பற்றியது. 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவுகளில் அனஹத் சிங் மற்றும் தன்வி கண்ணாவும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஸ்ரீஜா அகுலா, சிண்ட்ரலா தாஸ் இணையும், யசஸ்வினி கோர்படே, தியா சிண்டாலே இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனுஷா, மானவ் தக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஆடவர் கபடி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 37-21 என்ற புள்ளிக் கணக்கில் சீன தைபேயை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்புக்கு 96 ரன் எடுத்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா ஏ அணி 171 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி 334 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. உலக சாலை சைக்கிள் சாம்பியன் போட்டி 2032ஆம் ஆண்டு புனேயில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் அமைப்பின் உச்சிமாநாட்டில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை G4 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் துப்பாக்கி சுடும் பிரிவில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மணி 12:50 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 தினந்தோறும் நம் நலம் நாடும் நிகழ்ச்சி இதோ வலம் வருகிறது, கேட்போமா?
2: நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கால்வின் மருத்துவமனை பட்டகசாலையின் விளை நாகர்கோவில்.
3: ஸ்வேதா, இதய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலே வெளியூர்

0: அப்படின்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுதான். ஸோ பிளட் ப்ரெஷருக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுது, பிளட்டு ஈஸியாக வெளியே போகுது, வெளியே போய் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ரத்த ஓட்டம் கொடுக்குது. ஸோ பிளட் ஹார்ட் எதுக்கு அகேன்ஸ்ட் பம்ப் பண்ணுதோ அதுதான் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ பிளட் ப்ரெஷருங்கிறது மேஜர் ரத்த நாளம், அதாவது அயோட்டாவில் உள்ள அயோட்டாவில் ஒரு டிரான்ஸ்டியூசரை போட்டு பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கும் ஒரு ப்ரெஷர், அதுதான் பிளட் ப்ரெஷர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் லைட்டாக பம்ப் பண்ணாலே போதும், பிளட் அழகாக ஈஸியாக எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும். அதே இது ரொம்ப ஹை ப்ரெஷர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட் அதுக்கு அகேன்ஸ்ட் கண்ட்ராக்ட் ஆகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும் போது ஹார்ட்டுக்கு வேலை ஜாஸ்தி. ஸோ ஹார்ட்டுக்கு வேலை ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டுடைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். என்ன வியாதி வரும்? ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அதுக்கு அகேன்ஸ்ட் கண்ட்ராக்ட் பண்ணும்போது ஹார்ட்டுடைய மசில் வீக்கம் அடையும், அதுதான் கான்சென்ட்ரிக் ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா, ஹார்ட் மசில் வந்து அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் மசில் அது க்ரோத் பண்ணும். ஹார்ட்டில் உள்ள சில ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஹார்ட் நார்மலாக இருக்கிற சைஸை விட 1.5 to 2 times வீங்க ஆரம்பிக்கும். வீங்கனா நல்லா கண்ட்ராக்ட் ஆகலாமே அப்படின்னு சொல்லி ஹார்ட் நம்ம உடம்பு அதை ஓவர் கம் பண்ண போகும். ஸோ ஓவர் கம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல மசில் என்னதான் வீங்கினாலும் அந்த ப்ரெஷர் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்ட் அதால் பம்ப் பண்ண முடியாது. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னு சொல்லுவோம்னா டயஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஹார்ட்டால் விரிய முடியாது, ஹார்ட் விரிய கஷ்டப்படும். விரிய கஷ்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சோட கஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், ஹார்ட் பம்பிங் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நாளடைவில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹார்ட் அதுக்கு அகேன்ஸ்ட் பம்ப் பண்ணி பண்ணி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹார்ட் வில் ஸ்டார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் வந்து என்னால் துடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அங்கங்கே நீர் கோக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சோட கஷ்டம் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பிளட் ப்ரெஷர்னால ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறது, இது மெயின். ஸோ பிளட் ப்ரெஷருக்கு அகேன்ஸ்ட் தான் ஹார்ட் பம்ப் பண்ணணும், ஹார்ட்டால் சரியாக பம்ப் பண்ண முடியாமல் போயிடும், இது ஒன்று. ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்த ஓட்டத்தில் உள்ள எண்டோத்தீரியல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம், ரத்த ஓட்டத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அதாவது ஒரு பிளட் வெசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கிறது தான் எண்டோத்தீலியம் சொல்லுவோம். அந்த எண்டோத்தீலியம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். எப்போ எல்லா ஹார்ட் அட்டாக்கு, எல்லா ஸ்ட்ரோக்கு, எல்லா கிட்னியில் உள்ள அடைப்புகள், இல்லாட்டி கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்ட அடைப்புகள், இது எல்லாத்துமே முதல்ல ஸ்டார்ட் ஆகிறது வந்து எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு தான். ஸோ அந்த எண்டோத்தீலியம் வந்து சரியாக வேலை செய்யாமல் போகும்போது என்ன ஆகும், அதில் போய் நம்ம பிளேட்லெட்டு, சின்ன சின்ன WBCs இதெல்லாம் போய் ஒட்டி கொலஸ்ட்ரால் ஒவ்வொரு வியாதியாக வர ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டில் உள்ள ரத்த ஓட்டத்தில் அடைப்புகள் வர ஆரம்பிச்சிடும், அத்தரோஸ்க்ளோரோசிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரெஷருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். முக்கால்வாசி நேரம் நம்ம ப்ரெஷரை கண்டுக்கிறதே இல்லை. ப்ரெஷர் வந்து ஹார்ட் அட்டாக்கு ஒரு மெயின் காரணம். ஸோ ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ரெஷர்னால ஹார்ட் அட்டாக் மட்டும் கிடையாது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், ஹார்ட் கம்ப்ளீட்டாக பம்பிங்கை இழந்துடும். அதுக்கு பம்பிங்கை இழந்த பிறகு அதை திருப்பி நார்மல் கொண்டு வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே இஷ்டத்துக்கு ஒருக்காவது ஒரு ப்ரெஷரை செக் பண்ணி ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து ஹையாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ள டேப்லெட்ஸ் எடுத்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
1: இரத்த அழுத்தமும் இதய ஆரோக்கியமும் குறித்து விளக்கியவர் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாகர்கோவில் பட்டகசாலையின் விளை கால்வின் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வோம் கேட்டீர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இனிய திரைப்பட பாடல் ஒன்று. எஸ் தாமன் இசையில் விவேக் வரிகளை பாடியோர் விஷால் மிஸ்ரா குழுவினர், படம் இதயம் முரளி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: அன்பு நேயர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேர்லை நிகழ்ச்சியில் தோழியிற்கான தலைப்பு கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள் சொல்வதென்ன? ஆமாங்க, கடல் அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள்லாம் பொங்கி வருதோ அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம். வேம்பனூர் விராலி விளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: நேரம் பகல் ஒரு மணி. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும் முன்,
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமார்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இன்னைக்கு உலக கடல்சார் தினம்ங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தோட கடைசி வியாழக்கிழமைய உலக கடல்சார் தினமா நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். சரி, இது எதுக்காக கொண்டாடணும்? கடல் பாதுகாப்பு, சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு, கடல்சார் சுற்றுப்புற சூழலை பேணி பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் இந்த தினத்தோட நோக்கம்.

உள்நாட்டு கடல்சார் அமைப்பு தான் இந்த தினத்தை முன்னின்று நடத்தி வருதுங்க. முதல் கொண்டாட்டம் எப்ப தொடங்குச்சு தெரியுமா? 1978 தாங்க. ஆனா அந்த வருஷம் மார்ச் 17 கடல்சார் தினத்தை கொண்டாடிட்டாங்க. சர்வதேச கடல்சார் அமைப்பு ஒப்பந்தம் போடப்பட்டு 20 குறிக்கிற விதமா தான் 1978 தொடங்கப்பட்டது இந்த தினம். அப்புறமா செப்டம்பர் மாதம் கடைசி வியாழனுக்கு மாத்தினாங்க. உலகத்துல 80% சர்வதேச வாணிகம் கடல் வழியா தான் நடக்குது. நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, கடல்சார் தொழில ஈடுபட்டுள்ள மக்களுடைய பங்களிப்ப நாம இந்த தினத்துல நினைச்சு பார்க்கணும். வீடு, மனைவி, மக்கள் எல்லாரையுமே விட்டுட்டு கப்பல்கள்ல பயணப்பட்டு வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை கடல்லையே கழிக்கிறவங்களுக்கு நாம நன்றி சொல்லியே ஆகணும் இல்லையா? சரி, இந்த கடல்சார் தினத்திற்காக 2026 கருப்பொருளா என்ன அறிவிச்சிருக்காங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் தானே. ஃப்ரம் பாலிசி டு பிராக்டிஸ், பவரிங் மேரிடைம் எக்ஸலன்ஸ், அதாவது கொள்கையிலிருந்து நடைமுறைக்கு கடல்சார் சிறப்பை மேம்படுத்து, அதாவது சர்வதேச அளவில் உருவாக்கப்பட்ட கடல்சார் விதிகள் மற்றும் கொள்கைகள் இதெல்லாமே வெறும் எழுத்தளவில் இல்லாம கோட்பாடுகளாக மட்டும் இல்லாம அவற்றை நடைமுறைப்படுத்தி உறுதியான பலன்களை தர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தினுடைய கருப்பொருளாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாங்க அந்த மாற்றம் வரும்போது நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, கடல் வாணிகம் செழிக்க செழிக்க பொருளுடைய விலையும் குறையும், அப்படிதானே?

0: என் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை 101.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இசைச்சாரல் வீசி திக்கெட்டும் மனம்பரப்பும் ராகதேவதை நம்ம குமரி பண்பலை 101. நேரம் 1:10. தினத்தோறும் தோழியர்தம் கருத்துக்கள் தென்றலின வருட வலம் வரும் வானலை வசந்தமாம் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி இது. இன்று கடல் என்றவுடன் உங்கள் நினைவுகள் என்னென்ன சொல்லும் அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள வாருங்கள் அன்பு தோழியரே. எல்லையின்றி விரிந்து எப்பொழுதும் ஆச்சரியங்களுக்கு குறைவில்லாத கடல் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ 260-240 மற்றும் ஒரு எண் 290-722 முன்னிணைப்பு எண்ணா 046-552 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. வணக்கம், வருக அன்பு தோழி. வணக்கம், பேசலாம், இணைப்பு கொடுத்துட்டோம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
2: கடல் சென்றோடனே ஒவ்வொருத்தருக்கும் பல்வேறு விதமான ஞாபகங்கள் வரும்.
1: சரி, உங்களுக்கு என்னங்க?

0: ஞாபகம்
1: ஞாபகம் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது.
0: வந்துச்சு.
1: ரொம்ப சின்ன வயசுல, ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி பருவத்துல, எங்க பாப்பா வந்து தேங்காய்பட்டினம் பக்கத்துல அம்சிங்கிற இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு இருந்தாங்க.
0: ஓ,
1: அங்க இருந்து தேங்காய்பட்டினம் கடலுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த பொலிமுகம்னு சொல்லுவாங்களே, யார் கடலோட
0: பேரு
1: இடத்துல.
0: உம்,
1: அப்ப யாரு இனி பக்கத்துல போக விடல.
0: ஓ,
1: கடலுக்குள்ள போறச்சுமையும் அந்த பள்ளம், கடல் போக போக பள்ளமா இருக்கும், அதுல போக போக ரொம்ப வேகமா போகுமா, எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஆறு வந்து கடலுக்குள்ள போயிட்டே இருக்குமா. சமமான இடத்துல இருந்து பள்ளத்துக்குள்ள இந்த ஆறு போகுது, அதனாலதான் அதுக்கு வேகம் அதிகமா இருக்கு
0: அப்படின்னு
1: புரிஞ்சுக்கிட்டேன்.
0: அந்த பொழிமுகத்தை பத்தி சொல்லிருக்கீங்க, மிக்க நன்றி சகோதரி.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: கடல்னாலே நீல வானமும் கடலும் சேர்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கே ஒரு அழகு மேடம். அந்த கடல்ல இழக்கூடிய அலை வந்து நம்மை தொட்டு செல்லும் அழகு வந்து அது என்னமோ அப்படி ஒரு தாலாட்டு. நம்ம வந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்த்து ரசிக்கக்கூடிய இடமும் கடல் தான்.
0: சரி.
2: அத இயற்கை எண்ணெய் அள்ளி தரும் அரிய செல்வங்கள் இங்கு கிடைக்கின்றன. அத நாம வந்து அதை எப்படி வைக்கணும்னா ரொம்ப சுத்தமும் சுகாதாரமும் மட்டும் அதை பேணி பாக்கணும். அரிய பொக்கிகள் அரிய செல்வங்கள் கடல்ல நமக்கு இருக்கு. அந்த இதுல கொஞ்சமும் நெகிழிங்கிறது கலக்காதவர் நம்மளால முடிஞ்ச இதை செய்யணும் மேடம்.
0: கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டியதையும் ஞாபகப்படுத்திட்டீங்க.
2: ஆமா, அது சில இடங்கள்ல அப்படி மிதக்கும் போது மனசு நல்ல கஷ்டமா இருக்கும். ஏன்னா அழகா அந்த அலைகள் வந்து நமக்கு வந்து மன எவ்வளவு வேதனையா இருக்குமோ அந்த இடத்துல போய் இருக்கும் போது எந்த சிந்தனையும் வராத அளவுக்கு ஒரு இயற்கை புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்க இடத்துல இந்த நகலி எல்லாம் மிதக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது நம்மள போல உயிரினங்கள் வாழ இடம் இல்ல.
0: நிச்சயமா.
2: அப்போ அதுக்குள்ள இப்படி ஒரு இது இருக்குவே, இந்த அவலத்தை நம்ம போக்கணும்.
0: மனிதனை தவிர எந்த ஒரு உயிரினமும் இயற்கைக்கு சேதம் விளைவிக்கிறது இல்ல இல்லையா?
2: தட்டாத வரைக்கும் அது நல்லா இருக்கும். நம்மள வந்து இயற்கை எப்போதுமே கைவிடாது. நாம அந்த மாதிரிப்பட்ட சேதங்கள் பண்ணும் போது அது கொஞ்சம் கொந்தளிப்பாட்டும் சுனாமி அந்த மாதிரிப்பட்ட இடையூறுகள் நமக்கு வந்து அச்சுறுத்துது.
0: பேசுறீங்க தோழி?
3: கடலுக்குள்ள ரொம்ப போகாம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துகிடணும்.
0: சரி.
3: பிறகு இந்த திருச்செந்தூர் ஓவரி இந்த கடற்கரையோர எல்லாம் நிறைய மக்கள் வந்து அசுத்தப்படுத்தாங்க கடல்ல. கடல் எவ்வளவு அழகா இருக்கும் திருச்செந்தூர் எல்லாம் பார்த்ததுக்கு.
0: எல்லா இடத்துலயுமே இயற்கை அழகுதான்.
3: ரொம்ப அழகா இருக்கும் மேடம் திருச்செந்தூர் கடற்கரை வந்து. அப்படி ரொம்ப தூரமா அப்படி அழகா இருக்குமா, நிரப்பா இருக்கும்.
0: சரி.
3: இப்ப அந்த திருச்செந்தூர் கடற்கரைக்கு போனா ஒரே துணி மூட்டை மூட்டையா, என்ன முடி எடுத்துக்கிட்டு என்ன செய்யாங்க, அந்த துணி அப்படியே கடல்ல தூக்கி போடுறாங்க.
0: தவறு, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது.
3: அசிங்கமா இருக்கு. கடலை பார்க்க ஒரு அருவறுப்பாட்டு இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்ணி அந்த கடற்கரையையும் கடலையும் நீட்டா வைக்கணும்னு சொல்லி தெரியணும்.
0: இப்ப தீர்த்த கட்டமான தாமிரபரணி ஆறு வர பாயக்கூடிய அந்த பாபநாசத்துல வந்து இதை தொடங்கியிருக்காங்க. நீங்க சொல்ற கருத்தை தான், அங்க உள்ளவங்களே வச்சு அங்க போடக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்குன்னு தனியா இடம் ஒதுக்கி இருக்காங்க. அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இந்த தவறுகள்லாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்பலாமா? நல்ல ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க.
3: ராமேஸ்வரம் கடற்கரையும் அப்படித்தான், அங்கெல்லாம்

0: ரொம்ப அசிங்கமா இருக்கு.
1: சரிம்மா, நீங்க ஞாபகப்படுத்திருக்கீங்க. இதனால ஒரு மாற்றம் வந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு சந்தோஷம் தான். நன்றிம்மா. நன்றி.
0: நன்றிம்மா.
1: வணக்கம், வருக. வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
2: பாண்டியலட்சுமி.
1: சொல்லுங்கம்மா.
2: கடல்ல வாழையில சூரியன் உதிச்சு வரது
1: பார்த்தா
2: அந்த நேரம் அந்த நேரம் அடையதும் அவ்வளவு அலைகள் பார்க்க சூப்பரா.
1: நம்ம முன்னால பேசின சகோதரி சொன்னது மாதிரி எவ்வளவு மன அழுத்தமோ இருக்கமோ எது இருந்தாலும் சரி, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டா போறோம், அப்படியே எல்லாம் நம்மள விட்டு மாறிடும் இல்லையா. சரிம்மா. அதெல்லாம் தவறு. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நெகிழி சொல்லியிருக்காங்க, அசிங்கப்படுத்த கூடாது, துணிகளை போடக்கூடாதுன்னு இருக்காங்க. நீங்க பாட்டில் மற்ற விஷயங்கள். சரிங்கம்மா. நல்லதும்மா. நன்றிம்மா. சரிங்கம்மா. கடல்சார் தினத்துல விழிப்புணர்வு கருத்துக்களை நம்முடைய தோழியர் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நன்றிம்மா. நன்றி. வணக்கம், வருக.
3: வணக்கம் மேடம்.
1: பேசலாமா?
3: சாந்தி பிரபானந்த, கீழப்பெருவளை மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
3: கடவுள் தந்த மிகப்பெரிய அதிசயம் ஒன்று மேடம். நம்ம கோயிலுக்குள்ள எப்படி போறோமோ அதே போல நம்ம வந்து கடைக்கணும். செருப்பு போட்டு போகாது சொல்லுவாங்க, செருப்பு போட்டு போனா கடலுக்கு போவோம் சொல்லுவாங்க.
1: இல்ல, அந்த அலையில வந்து ரொம்ப எளிமையா செருப்பு போயிடும், நம்ம உள்ள இழுத்துரும், அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான்.
3: ஆமா ஆமா. ஆமா மேடம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கிடணும்,
1: நெகிழி
3: பொருட்கள் போடாம. நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறது எப்படி இருக்கும், அதே மாதிரி அது ஒரு உயிர் உள்ளது. ஒரு நம்ம ஒரு கப்புல ஒரு தண்ணி ஊத்தினானே அந்த தண்ணி அது அத்தோட போயிட்டு இருக்கு. அது அப்படி ஒரு தடுப்பு கூட இல்லாம அதை அடிச்சுட்டு அடிச்சுட்டு போகுது. அது பார்த்தாலே எவ்வளவு பெரிய பாவ செய்த மனுஷனும் தெரிஞ்சிருவாங்க. அவ்வளவு அதை பார்த்து அவ்வளவு ஒரு அமைதி, ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். கடல்னாலே அதிசயம் தான்.
1: நிச்சயமாம்மா. மிக்க நன்றி தோழி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். பேசலாம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்க.
4: அலைகள் ஓய்வது. நான்
1: கடல்களையெல்லாம் பாத்துருக்கீங்க அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க சகோதரி. நன்றி.
4: நன்றி.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
6: செல்
8: 7305365016.
9: மாமா, என்னாச்சு?
10: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
9: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை, எல்நினோ தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாக கேட்கலாம். நேரம் 1:21 ஆயாச்சு. கடல் அப்படின்னு ஒன்னு உங்களோட நினைவுக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். கண்மூடி யோசிச்சு அப்படியே சொல்றாங்களா, அல்லது பார்த்ததெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்களா, வருத்தத்தையும் சேர்த்து பகிர்ந்துக்கிறாங்களான்னு தெரியல. தோழியர் அப்படி கலவையா கலந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வரும் அன்பு தோழி என்ன சொல்ல போறாங்கிறத கேட்கலாம். வணக்கம், வாங்க, யார் பேசுறீங்க?
13: வணக்கம் மேம், சௌரியம்மா வணக்கம் போனோம்.

0: சௌரியம்மாள் சொல்லுங்கம்மா.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம்.
1: நல்லா இருக்கும் மேம். ஒரு பாட்டே வந்து பாருங்க.
0: குளிக்க விட மாட்டேன்னு அந்த அளவுக்கு அலைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட நன்மைக்காக தானடா சொல்றாங்க.
1: அது எந்த வேஸ்ட் பொருளா இருந்தாலும் அப்படியாவது கடல்ல அப்படியே காற்ற பறந்து உள்ள போகுது.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம ஆறுகள் குளங்கள்ல தூக்கி வீசி எறியக்கூடியதுமே நீர்நிலை கடல்ல போய் கலக்கும் போது அப்படிதான் அந்த ஆறுகள் வழியே அங்கதான் போய் கலக்குது. அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம.
1: சரிமா, இப்ப கழிஞ்ச வாரத்துல இருக்க போயிருந்தா டஸ்ட் பின்னே இல்ல.
0: சரி,
1: ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு.
0: சரிமா, நல்ல ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்துருக்கீங்க சகோதரி, மிக்க நன்றி. ஆமா, அது மட்டும் இல்ல, பாட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒரு பாட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தராகம் படத்துல இருந்து பாடல் வந்து கேட்கலாம்ப்பா. நன்றிப்பா. கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க, இளையராஜாவும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வரிகள் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா. பாடல் கேட்கலாம், கடலோரம் கடலோரம் அப்படிங்கிற அந்த பாட்டு.

0: கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும், கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும்.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: நேரத்தை சரி பார்த்துக்கலாம், 1:28 ஆகப்போகுது. ரொம்பவே சிறப்பா தோழியர் வந்து கடலை பத்தின நினைவுகளோட நாம என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் சேர்த்தே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து வரும் அன்பு தோழி யார், எங்கிருந்து, கடல் சார்ந்த நினைவுகளா என்ன பகிர்ந்துக்க போறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்கம்மா சொல்லுங்க. யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க சகோதரி சொல்லுங்க.
4: புதபாண்டி முத்துலட்சுமிமா
3: சொல்லுங்கம்மா.
4: எனக்கு வந்து ஒரு 35 எனக்கு காதல் திருமணம்
3: சொல்லும் போதே இவ்வளவு.
4: நாங்க சாந்தமா கடற்கரைவோம் கன்னியாகுமரி.
3: சரிமா சரிமா.
4: அந்த டைம்ல கடலை ரொம்ப ரசிச்சேன்.
3: வாழ்த்துக்கள்மா, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நினைவு அப்படிங்கறது சற்று அந்த மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கிறது வெளியில.
4: எனக்கு வந்து கடலும் சொன்னோடனே நான் நினைச்சேன் நம்முடைய நினைவு பேசணும். இன்னைக்கு கடற்கரையில நாங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சோம், அன்னைக்கு நல்லா இருக்கும்.
3: சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி. நன்றி.
5: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
6: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: அடடா, எப்பேற்பட்ட நினைவுகள் இல்லையா. அலைகள் ஓய்வதில்லை அந்த படம் மாதிரியே அவங்களுடைய நினைவும் சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மா. அடுத்தது யார் வர போறாங்கிறத கேட்கலாம். வணக்கம், வாங்க. யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க தோழி?
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: வணக்கம். நடுக்கடல்ல ஒரு படகு தெரியும் பாருங்க, என்னதான் தெரியும் நமக்கு பாக்குறதுக்கே அதிசயமா இருக்கும். எப்படியும் ஆழ்கடலுக்கு உள்ளால போய் இறங்கி இந்த மீன் பிடிக்க அது எல்லாரும் போறாங்க. மீன மக்கள் உயிரை பணையம் வச்சு இது பண்ணி போற நேரத்துல குடும்பங்களையும் வந்து மறந்து போறது மாதிரி உயிரை வந்து தெய்வத்தை கையில ஒப்படத்துல, அதாவது கடல் சொன்னாலே வந்து நமக்கு ஒரு தெய்வம். அது கடல் அம்மா அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நமக்கு ஒரு பக்தி பயபக்தியும் கூட இருந்தது. நம்ம பார்த்தாதான் அந்த கடலோட அந்த அலைகளை கூட நமக்கு வந்து மகிழ்ச்சியான உற்சவம். அதாவது அத வந்து நம்ம அந்த ஒரு பரிதாபம் இல்ல, அதாவது அது ஏழை நம்ம பார்த்தாச்சுங்கன்னா அது நம்மக்களை வந்து சுருட்டி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலை வந்து ஓடி வரக்கூடிய நேரத்துல அது போ அந்த அடங்க மாட்டிருங்க அந்த ஒரு அறையோட ஓ

0: அந்த ஓசை அந்த அலை அடங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஓசையை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு வந்து இதமா இருக்கும். அதே மாதிரி அந்த கடல் பரப்புல நம்ம அந்த ஈர மணல்ல நம்ம நடக்கும் பாருங்க, நம்ம காலு மண்ணுக்குள்ள நம்ம ஊனி ஊனி போகக்கூடிய நேரத்தில் நம்ம கடல் காலிலிருந்து தூக்கி எடுக்க முடியாம அளவுக்கு கிடைக்கும். அது நமக்கு பார்க்கறதுக்கு அது அவசியமா இருக்கும். அதே மாதிரி லாஹஸ்தமர ஜீவந்தா கூட காலை நம்ம எடுத்தெடுத்து கொண்டு போக வேண்டிய அது கூட நமக்கு வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆதாயம் இருக்கு. அதே மாதிரி வந்து
1: பாக்குறதுக்கு மட்டும் இல்லம்மா, அது வந்து நம்முடைய உடம்புக்கு சரியான ஒரு எக்ஸசைஸ் கூட, உடற்பயிற்சியில மிகச்சிறந்த உடற்பயிற்சி அது.
0: ஆமா, கன்னியாகுமரி கடலு போனதை பாத்திருக்கோம். அந்த சிட்டிகளும் அந்த சங்குகளையும் எடுத்து வச்சு இந்த மாலையா போட்டு இது பண்ணி எடுப்பாங்க. வந்து ஒவ்வொரு இடங்கள்ல போயிருந்து அதை கூட எடுக்கக்கூடிய நேரத்துல அதுவும் அவங்க வந்து ஒரு வயசு குடும்ப சூழ்நிலைக்கு வேண்டிட்டு கஷ்டப்பட்டு அதை எடுத்து இதனால அவங்க குடும்பங்களை பாதுகாக்க வேண்டிய அது ஒரு தொழில் வாய்ப்பா கூட அவங்க எடுத்து பண்ணாங்க பாருங்க. அது வந்து அது ஒண்ணு நினைவுக்கு வருது. அப்புறம் அந்த குளிர்ந்த காற்று பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எந்த ஒரு உடல் வெப்பநிலையில போனாலும் அந்த குளிர்ந்த காற்று நமக்கு மனச வந்து இதமா அமிதப்படுத்தக்கூடியத காற்று
1: அழகா ஞாபகப்படுத்திருக்கீங்க. உப்பு காத்து ஊத காத்து அப்படின்னு ஞாபகம் வருது. சரிமா சரிமா, சரிமா, ஒரே பாட்டு கச்சேரியா தான் ஆக்கிட்டீங்க, நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், பேசலாம் சகோதரி.
2: வணக்கம் மேடம். என் பேர் ராஜேஸ்வரி, நான் சொல்லிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: மேடம். கடல் சொன்னாலே நம்ம போய் பிள்ளைகளோட போனோம் மேடம், அந்த கடலுக்கு அருமை, அந்த கடலுடைய சந்தோஷம், நம்மளுடைய சந்தோஷம், குழந்தைகளுடைய சந்தோஷம். என்ன கவலைகள் வீட்டுல இருந்தாலும் நம்ம கடற்கரைக்கு போய் பிள்ளைகளோட போய் சேர்ந்திருந்து இருக்கும் போது நம்ம இருந்து பேசிட்டு இருப்போம். அந்த பிள்ளைகள் விளையாடிய சந்தத்தை பாக்கணும் மேடம். மண்ணெல்லாம் கூட்டி ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை காலை வச்சிருக்கோம், காலு மண்ணெல்லாம் கூட்டி அப்படி வச்சு விளையாடியது. அதுக்கப்புறம் அது வந்து இந்த சங்கு பிறக்குது. இப்படி எல்லாம் இந்த பிள்ளைகள் விளையாடும் போது பிள்ளைகளோட மகிழ்ச்சி நம்ம பாத்துட்டு இருக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மேடம், நம்ம யாரு கோயில்களுக்கு போனாலும் கடலை தான் முதல்ல போய் பாய்க்கும். கடலை தொட்டு கும்பிட்டு அந்த கடல்ல உள்ள தண்ணியை எடுத்து நம்ம தலையை தளிச்சுக்கிட்டுதான் நாம் கோயிலுக்கு போகிறோம். நாங்க இப்ப உபரி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப நாங்க என்ன அந்த உபரி கடலையே குளிச்சோம், குளிச்சு விட்டு சாமி கும்பிட போனோம். அந்த கடலையே நம்ம வந்து எல்லா எந்த கோயில்களுக்கு போனாலும் அந்த கடலையும் கூட நம்ம முதல்ல கையெடுத்து கும்பிடுவோம். தெய்வத்துக்கு சமம் அது. அந்த அந்த கடலம்மையை நம்ம கோவம், அவங்க கோபம் எப்படி வருதுன்னு நமக்கே தெரியாது. அவங்களுக்கு இயற்கையில உள்ள கோபமா இருக்கும். சில நேரத்துல நம்மள்ட்ட அவங்க சாந்தமா இருக்காங்க, சில நேரத்துல அவங்க கோபப்படுறாங்க.
1: நம்ம கஷ்டப்படுத்தினா அவங்க கோபப்படுறாங்க அப்படி வச்சுக்கலாமா?
2: என்னமா,
1: நம்ம ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்திட்டோம்னா அவங்க கோபப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம்ல?
2: நம்ம கஷ்டப்படுத்தா நம்ம மனுஷன் நமக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும் மேடம். நம்ம பிள்ளைகள் ஜூஸ் காட்டா கூட அவங்க தூக்கி அறிஞ்சாங்க. எந்தாவது இருந்தது அதோ கொண்டு போற என்ன சாதனமா இருந்தாலும் வேஸ்ட உடனே அந்த கடல் அலையில விட்டு அளவு பாய்க்காங்க.
1: அதெல்லாம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்த சகோதரிகளும் சொல்லிருக்காங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
2: நன்றியம்மா, நன்றி.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புது, நாகர்கோவில், 9842111394.
1: வணக்கம், வருக.
4: அருண்நகர் ஜாய் பேசுறேம்மா. அநேகர் கன்னியாகுமரி கடல் உபரி கடலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் திருவனந்தபுரத்துல சங்குவந்தத்துற கடலை பற்றி பேசுறேன். காரணம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கேரளாவோட இருக்கிற போது நாங்கள் சிறு பிள்ளைகள். அப்போது கடல் பார்த்ததுக்காக நம்ம கன்னியாகுமரிக்கு கூடுதல் வர்றதில்லை, திருவனந்தபுரத்துக்கு போகணும்னு உள்ளதுக்காகத்தான் போவோம். காலை வண்டி கட்டி அந்த கடலை பார்க்கறதுக்காக கால வண்டியில ரெண்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்து சோற்று பொதிகளோட நாங்க கன்னியாகுமரிக்கு அந்த திருவனந்தபுரத்துக்கு போவோம். அப்ப மகாராஜா எழுநள்ளி வாரத பார்க்கறதுக்காக இந்த வண்டிய ஒரு அருகில நிறுத்தி வண்டிக்குள்ள வைக்கல வண்டிக்காரல எல்லாம் வச்சுட்டு நாங்க வரிசையா மணலில ஒரு குடும்பம் நாங்க சேர்ந்த குடும்பங்க குடும்பமாட்டு சேர்ந்திருப்போம். அதற்கு பிறகு அப்போது ராஜா அங்க கடல்ல குளிச்சு எழுநள்ளி வருவதும் அந்த முன்னால குதிரை படைகள் யானை அவன் மகாராஜா வழுத எழுநள்ளி வரும் அந்த வாகன இவைகளெல்லாம் பார்ப்பது இப்போது எனக்கு முன்னால அப்படியே நிக்கிறது. ஆனா

0: அத பிள்ளைகளுக்கு நமக்கு சொல்லி விளக்க கூட முடியாத நிலை இருக்கிறது. அந்த மாதிரி கடலை பார்க்கறதுக்காக முன்னால கடந்து செல்வோம்.
1: சரிங்கம்மா, உங்களுடைய பழைய கால நினைவை பகிர்ந்துகிட்டீங்கம்மா, மிக்க நன்றி.
0: நன்றி.
1: கால மாடு கட்டி கடலை பார்க்க போன கதைய அழகா சொன்னாங்க அம்மா. வணக்கம், வருக. வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: கிருஷ்ணன் கோவிலேருந்து லட்சுமி மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு கடவுள் சொன்னா என்ன ஞாபகம்னா, பெரிய மனிதர்களோட மனசு ஞாபகம் இருக்கு மேடம். அதாவது அவங்க மனச வந்து கடலுக்கு ஒப்பிடுவாங்க.
1: சரி.
2: அதாவது என்ன நம்ம சொன்னாலும் அதை ஏத்துக்குவாங்க. அந்த கடல்ல வந்து கடல் சீட்ட வர்றது மாதிரி சில சமயத்துல பூங்குவாங்க. அது வந்து கடல் எல்லாருக்குமே பிடிக்காதுமே, கடலை போல பொறுமை பொறுத்தவரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கடலுக்குமே கோபம் வந்தா நம்ம சுனாமி மாதிரி ஆக்ரோஷம் வர்றது மாதிரி அவங்களும் சில சும்மா ஆக்ரோஷம் வரும்போது அது வந்து என்ன சொல்ல வேற மாதிரி ஆயிருக்கும். எனக்கு கடல் ரொம்ப பிடிக்கும். நானே நிறைய மன அழுத்தமா இருக்கும்போது கடல்ல போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்தா நம்ம மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும். ஆனா நிறைய வாட்டி அதுல இன்னொரு அனுபவம் என்ன இருக்குன்னா, ஒரு வாட்டி என் பையனை கடலுக்கு கூட்டிட்டு போகும்போது அலையில விளையாடிட்டே இருந்தான். திடீர்ந்தாலும் ஒரு பெரிய அலை வந்துட்டு நாங்க உட்கார்ந்து சைட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம். திடீங்கும்போது அவனை வந்து அப்படியே போயிட்டே இருக்கான். ஒரு 3-4 வயசு இருக்கும். அப்படியே போயிட்டு அதை நான் ஓடி ஓட்ட ஓடுது இந்த மட்டக்காட்டு கடல்ல மேடம். அது ஓடி ஓடும்போது செருப்பெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. நான் புடிச்சுட்டு ஒரு கல்லு மாதிரி இருந்து அவளை புடிச்சுக்கிட்டு அவளை புடிச்சு இழுத்த பிறகு அப்புறம் நாங்க அசால்ட்டா தான் உட்கார்ந்துருந்தோம். பக்கத்துல தான் எல்லாம், ஆனாலும் ஒரு பெரிய அலை
1: வந்துட்டு கவனமா இருக்கணுங்கிறது தோழி சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும்.
2: நம்ம வந்து பிள்ளைங்க விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு தான் இருப்போம். இருந்தா நம்மளும் அதை என்ஜாய் பண்ணும் போது நம்ம இதை மறந்துடுவோம். கொஞ்சம்
1: கவனம் ரொம்ப இருக்கணும் அவ்வளவுதான்.
2: அதனால ரொம்ப கவனமா பக்கத்துல இருந்து எல்லாரும் பிள்ளைங்களை விடும்போது ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் கடல் சொன்னோம், எனக்கு இந்த அனுபவம் தான் டக்கு ஞாபகம்.
1: சரிம்மா, சரிம்மா.
2: அதனால எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும் ஆசைதான்.
1: நிச்சயமாம்மா, கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு நமக்கு கால நேரம் தேவையே இல்லை. கண்டிப்பா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கணும் அதை. நன்றிம்மா. நன்றி.
2: நன்றிம்மா.

0: கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு நமக்கு கால நேரம் தேவையே இல்லை. கண்டிப்பா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்கணும் அத. நன்றிம்மா, நன்றி.
1: நன்றிம்மா,
0: வணக்கம். வணக்கம், பேசலாம்.
2: வணக்கம் மேடம், கல்யாணத்துல பேசுறேன்.
0: யாருங்கம்மா?
2: என் பேர் வந்து கல்யாணி, கல்யாணத்துல பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: கன்னியாகுமரி கடல்ல சூரிய உதயம் அது பாக்குறதுக்கு 1000 கண்கள் வேணுமா?
0: ஆமா, அதனாலதான் உலகத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க பாக்குறதுக்கு.
2: அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கடலுக்குள்ள இருந்துதான் சூரியன் வருக போயிருக்குன்னு நினைச்சிருந்தேன்.
0: போக முடியாது. சரி, தள்ளி நின்று வேடிக்கை பாருங்க, பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மா சொல்லிருக்கீங்க. நன்றிம்மா, நன்றி.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: நேரம் 1:41 வந்தாச்சு. நிகழ்ச்சியில அடுத்து வரும் அன்பு தோழி யார், கடலை பத்தி என்ன சொல்ல போறாங்க கேட்டுலாமா? வணக்கம், பேசலாம். பேசுங்கம்மா.
4: அதாவது
0: யார் பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
4: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில இருந்து இப்ராஹிம்
0: பேசுறேன்.
4: திகட்டாத மூன்று, வீழ்கின்ற அருவி, பெய்கின்ற மலை, தாளாட்டும் கடல், மூனை வந்து எப்பவுமே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
0: ஒரே வர்ணனையா தான் இருக்கு போங்க.
4: எவ்வளவு நேரம் நினைஞ்சாலும் கேட்டவே செய்யாது. கடல் அலைகளும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கும். என்ன 2004
0: அது வந்து எப்பவோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே இனிமையா இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய சிந்தனை இருக்கணும்.
4: நாங்க வாழ்ந்துக்கிறோம். நாங்க ஒரு சின்ன கிராமம் தான். ஆனா நாங்க 10 நாள் வரைக்கும், 15 நாள் இது வரைக்கும் அழகா எங்க பிள்ளைகள் பக்கத்துல வந்து பிள்ளைகள் எல்லாருமே கடற்கரைக்கு போய் நல்ல கடல வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம்.
0: சரிங்கம்மா.
4: நாங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும் மேடம். சாப்பாடு கொண்டு போயிருவோம். கொண்டு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனா கடற்கரையில அப்படியே வந்து 4-5 பிள்ளைங்களை உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறையவே சொல்லிட்டீங்க சகோதரி, நன்றி. ஒரு சகோதரி வணக்கம்.
5: நான் வெட்டிமட்ல இருந்து குமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: சின்ன வயசுல இருந்தே கடல்ல குளிக்கிறது நல்லா பிடிக்கும். இப்பமா அப்படிதான். அம்மா வந்து தீபாவளி டைம்ல ஊர்ல இருக்கும் போது காலையில என்ன வச்சு ஊரு பக்கம் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், நடந்து போய் குளிக்க சொல்லுவாங்க. அது நல்லா ஜாலியா இருக்கும். அது வருஷம் ஆயிடுச்சு சின்ன வயசுல குளித்தது. ஆனா இப்ப வந்து கன்னியாகுமரி கடலுக்கு நாங்க அடிக்கடி போவோம். எனக்கு நல்லா குளிக்கிறது நல்லா பிடிக்கும்.
0: சரிம்மா, கடல்ல குளிக்கிறது பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. மிக்க நன்றி சகோதரி,
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில எவ்வளவு வேகமா ஒரு 15 பேர் பங்கேற்றிருக்காங்க. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கடல் அப்படின்னு சொல்லும் போதே அந்த எண்ண அலைகள் எவ்வளவு வேகமா இழுக்குது பாருங்க, அதுதான் உண்மை. அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆழமாகவும் பறந்தும் எண்ணங்களில் விரிந்ததாகவும் இன்ப துன்ப அலை வந்தாலும் கரை கடக்காத கடலாகவும் வாழ்க்கை இருக்கு. அப்படின்னா வாழ்க்கையும் ஒரு கடல் தான் இல்லையா?

அதை மனசை பற்றி வச்சு ஒரு சகோதரி அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க. மனமும் அப்படி தான், அதாவது கடல் மாதிரி பறந்து விரிந்து தான் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராமல் அதில் வந்து புயல் சுழற்சி சுனாமி மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. நிறைய பேர் அந்த கடலில் நம்ம எந்த அளவிற்கு அவங்கள அதாவது தெய்வமாக நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்து தான் நம்முடைய உயிரினங்களின் தோற்றத்திற்கு அடிப்படை நீர் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அப்படி நம்ம வந்து தோன்றின இடத்தையே நம்மளே அந்த அழியிறதுக்கும் அதில் உள்ள உயிரினங்கள் அழியிறதுக்கும் நாம் காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இல்லையா. அப்போ நம்ம கடற்கரைக்கு போனாலும் சரி, எப்போ எங்கே போனாலும் சரி, நம்மளால இயற்கைக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாதுங்கிறதுல எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறது நல்லது. அதை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய தோழியை சுட்டி காட்டினாங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்ட அத்துணை அன்பு சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை குமரி பண்பலை 101 வழியாக வானொலியிலையும் சரி ஆன்லைன் வழியாகவும் சரி நியூஸ் ஆன் ஏஆர் ஆப் மூலமாகவும் கேட்டுட்டே இருக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடல் சார்ந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்ட தோழியருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலையே. இனி வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து. இணைந்தே இருங்கள், இது உங்கள் அன்பு தோழி இனிய குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாபேக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சேவை உணர்வின் இன்றியமையாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சேவை யாத்திரை குழுவினருடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், சேவை உணர்வின் அடிப்படையில் 4 கோடி ஏழை மக்கள் வீடுகளை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பிரதமரின் வேளாண் நிதி உதவி, சூரிய ஒளி இல்ல திட்டங்களால் கடைகோடி மக்களும் பயன்பெற்றிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய அரசியலுடன் சேவைக்கான உணர்வு இணைந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு அதுவே உந்து சக்தியாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார். பல்வேறு புதிய திட்டங்களின் மூலம் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவின் சிற்பிகளான இளைய தலைமுறையினரே அதன் பயனாளிகளாகவும் திகழ்வார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது சேவை யாத்ரீகர் குழுவினர் மரம் நடுதல், தூய்மை இயக்கம் போன்ற தங்கள் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. தமிழகம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாளை முதல் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழகத்திற்கு கர்நாடகம் திறக்க வேண்டிய காவிரி நீரின் அளவு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தேசிய வளர்ச்சியில் இந்திய கடல்சார் பிரிவு முக்கிய அங்கம் வகிப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். உலக கடல்சார் தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடல்சார் வர்த்தகத்திலும் மேம்பாட்டிலும் ஈடுபட்டுள்ள பணியாளர்களின் அர்ப்பணிப்புமிகு சேவையை நினைவு கூறும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். கடல்சார் கொள்கைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தொழில்நுட்ப உதவிகளுடன், பயிற்சிகளுடனும் இதர சேவைகளுடனும் முன்னெடுத்துச் செல்வதை இத்தினம் வலியுறுத்துகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த கைபேசி தேவையில் 99.2% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 13வது வருடாந்திர பொது விவகார கூட்டமைப்பு அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், ஆண்டொன்றுக்கு 33 கோடி கைபேசிகள் இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய 5 நிறுவனங்கள் தங்களது கைபேசிகளை நம் நாட்டிலேயே தயாரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உற்பத்தி பெருக்கம், உள்நாட்டு மதிப்பு கூட்டல், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது, மீட்சி, இந்தியாவின் உலகளாவிய போட்டியை மேம்படுத்துவது போன்றவற்றை நோக்கமாக கொண்டு கைபேசி உற்பத்தி திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் கச்சா சமையல் எண்ணெய்க்கான அடிப்படை சுங்கவரியை மத்திய அரசு குறைத்துள்ளது.

0: சர்வதேச அளவில் சமையல் எண்ணெய் விலை அதிகரித்து வரும் நிலையில் நுகர்வோருக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய தலைமை செயலகம் நகரப்பகுதிக்குள் அமையும் என்றும் இதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதனிடையே இவ்விரு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு தாவேகா சார்பில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அஇஅதிமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இடைத்தேர்தலில் தாவேகாவிற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அறிவித்துள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற அவரது தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதிய கல்விக் கொள்கை 2020 குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கல்வி கட்டமைப்பு முறையில் பெரிய மாற்றங்களை நோக்கமாக கொண்டு தேசிய புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதோடு திறன் மேம்பாடு, ஆராய்ச்சி, புதிய சிந்தனைகளை முன்னெடுத்துச் செல்லுதல் போன்றவற்றிற்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. எதிர்கால சூழல்களுக்கேற்ப புதிய வேலை வாய்ப்புகளுக்கு மாணாக்கரை தயார்படுத்துகிறது. ஆராய்ச்சியை வலுப்படுத்தி கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தவும் அரசு பல்வேறு நடைமுறைகளை இதன் கீழ் உருவாக்கியுள்ளது. மாணாக்கர் விரும்பும் வகையில் கல்வியை மேலும் இலகுவாக்கி அனைத்தையும் உள்ளடக்கி எதிர்கால வாய்ப்புகளின் திறவுகோலாக புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மை பிரிவு உதவி பேராசிரியர் திரு அரவிந்த் கூறுகிறார்.
2: நியூ எஜுகேஷன் பாலிசியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 8வதுலயே அவன் வந்து ஒரு ஒகேஷனலா இன்னொரு குரூப் செலக்ட் பண்ணி படிக்கும் போது எதுல திறன்பட மேம்படலாம் அப்படிங்கறத அவனால ஒரு 10 வயசுல முடிவு பண்ண முடியும். ஒரு 15 வயசுல அவன் வெளியே போகும்போது அறிவியலா இருக்கட்டும், தொழில் நுட்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணுல சிறந்து விளங்குறதுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 600,000 கூடுதலான நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக செய்திகள் வருவதை தமது சமூக வலைதள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகள் பாடுபட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை உரிய காலத்தில் கொள்முதல் செய்யாமல் அலைக்கழிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 1 கோடி பனை விதைகள் நடும் பணிகளை மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட இத்திட்டத்தின்கீழ் பனை சார்ந்த தொழில்கள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வகை செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் நீங்கலாக மாநிலம் முழுவதும் 37 மாவட்டங்களிலும் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படையினர், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் பங்களிப்புடன் பனை விதைகள் நடும் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் சேலம் கிளை சார்பில் 26 புதிய அரசு நகர பேருந்துகளின் சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். ஓமலூர், நல்லசமுத்திரம், தோப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நெல்லை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் கூறியுள்ளார். இதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 1000 உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
4: ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் வந்து ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 600 டிபிசி டெங்கு பிரீடிங் செக்கர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில் அது 1000 நம்ம உயர்த்தி இருக்கோம். எல்லா இடத்திலையும் நம்ம இந்த ஒர்க்கை வந்து தீவிரமா கண்காணிச்சு

0: இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம்.
1: தஞ்சை அரண்மனை வளாகத்தில் மன்னர் இரண்டாம் சரபோஜியின் 249வது பிறந்தநாளையொட்டி அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி உள்ளிட்டோர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கையின்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 3வது நாளாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. ஆசிய விளையாட்டு கபடி அரையிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி முன்னேறியுள்ளது. இந்தியா சீனா தைபேயை 32-17 என்ற கணக்கில் இன்று வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. உஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் துடுப்பு படகு போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற சத்னம் சிங் சல்மான்கான் இணைக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உணர்வின் இந்தியமயாமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 58வது கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மக்கள் நலனுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் தாவைக்கா அரசு செயல்படுத்தாது என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கபடி ஆடவர் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது ஒரு இனிய திரைப்பட பாடல், ராவணன் படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியது.

மதிய வேளையில் இதயதாகம் தீர்க்கும் இசை நீரூற்றாய் இனிய குமரி பண்பலை 101. நேரம் 2:15:40. பொங்கி வரும் அலையாய் அங்கிங்கெனாதபடி எங்கும் பொழியும் இசை மழையாய் திரை இசை. இன்று கடலின் அதிசயங்களோடு நம்மை கரைக்க வருகின்றன பாடல்கள். பழசும் புதுசுமாய் கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். ஆழ்கடலின் உலகமும் அதன் ஆச்சரியங்களும் எல்லையற்றவை. விண்வெளியை அறிந்து கொண்டதை விட கடல் பற்றிய புரிதல் குறைவே. கடல் பற்றி விசித்திரமான பிரம்மிப்பூட்டும் ஆச்சரியங்கள் அதிகம் அதிகம். முக்கடலும் முத்தமிடும் கன்னியாகுமரியை பாடும் திரைப்பட பாடலுடன் நிகழ்ச்சிக்குள் செல்வோமா? சீர்காழி கோவிந்தராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது படம் திருமலை தென்குமரி.

0: புத்தூர் நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: புத்தூர் நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: நேரம் சரியா 2:20:30. இன்னைக்கு உலக கடல்சார் தினம் இல்லையா, அதனால நம்ம கடல் அன்னையை வாழ்த்துற விதமான பாடல்கள், கடலினுடைய ஆச்சரியங்களை பத்தி சொல்லி தான் திரை இசையை கேட்க போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நீருக்கடியில நிலவக்கூடிய இருளும் ஒளியும். நிச்சயமா நம்ம கடலுக்கு அடியில என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அது அங்கே எப்படி இருக்குது, இருளும் ஒளியும் எப்படி இருக்குது அப்படின்னா, இருள் தானே இருக்கும், ஒளி எப்படி இருக்கும்னா, கடலோட 200 மீட்டருக்கு கீழே சூரிய ஒளி செல்வதில்லை. ஆனால் அந்த கடல் அடியில் வாழக்கூடிய 90% உயிரினங்கள் தங்களுடைய சொந்த உடல்ல இருந்தே சொந்தமாக ஒளியை உமிழக்கூடிய ஆற்றல் உடையன. உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஜெல்லி மீன்கள். இயற்கையின் இந்த அதிசயம் சாத்தியமற்ற சூழல்லையும் இறைவன் தந்த கொடையைத்தானே நமக்கு சொல்லுது இல்லையா. நிச்சயமாக எல்லா சூழல்லையும் இறைவனுடைய அருள் இருந்தால் நம்மளால நீந்தி வர முடியும். அதுதான் இந்த தகவல் நமக்கு காட்டுது. அடுத்த பாடல் என்ன வரப்போகுது, திருவிளையாடல் படத்திற்காக பேசு சீலா குழுவினர் பாடியிருக்காங்க. இசை கே வி மகாதேவன், நீலச்சேலை கட்டிக்கொண்ட சமுத்திர பொண்ணு. கேட்டுருவோமா?

குமரி பண்பலை நூற்றொன்றுல கடல் சார் தினத்துல கடல் பற்றிய அதிசயங்களையும் சொல்லி கடல் சார்ந்த பாடல்களை திரை இசையா கேட்டு மகிழ்ந்துட்டே இருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்போ 2:27 நோக்கி போயிட்டே இருக்குது. கடலுள் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள்ல அடுத்தது கடலுக்கு அடியில ஓடக்கூடிய ஆறுகள் மற்றும் அருவிகள். கடலுக்கு அடியில உப்புத்தன்மை அடர்த்தி வேறுபாடு இந்த ரெண்டுமே இருக்கும் இல்லையா, அந்த உப்புத்தன்மை அது அது மாறுறதுனால தண்ணீருடைய அடர்த்தியும் வேறுபட்டு இருக்கும். அதனால தான் நீருக்கு அடியில ஆறுகளா ஓடுது. டென்மார்க் நீரிணைக்கு அடியில உலகின் மிகப்பெரிய நீருக்கடி அருவி அமைஞ்சிருக்குது. விஞ்ஞானிகள் கருங்கடலுக்கு அடியில வளைந்து வளைந்து பாயக்கூடிய ஆறுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆச்சரியத்தோட அடுத்த பாட்டை கேட்போமா? நிலாவே வா இந்த படத்திற்காக வித்யாசாகர், ஜெயச்சந்திரன், பி. சுஜாதா பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளுக்கு இசை வித்யாசாகர். பாடல் கேட்போம்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புது நாகர்கோவில் 9842111364.
2: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 2:33 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை நூற்றொன்றோடு. கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உலக கடல்சார் தினத்தில் கடற்கரை பற்றிய அந்த தகவல்களோட, கடல் பற்றிய தகவல்களோட கடற்கரை சார்ந்த பாடல்கள். அடுத்த கடல் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கடலுக்கடியில் ஜெல்லி மீன்கள் மாதிரி மீன்கள் ஒளி கொடுக்குதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா ஆறு இருக்கு, அருவி இருக்குன்னும் இல்லை, இங்கே கடலுக்கடியில் மிகப்பெரிய அகழியும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அகழிக்குள்ள எவரெஸ்ட் சிகரத்தையே தூக்கி வச்சாலும் நிறையாது, அவ்வளவு ஆழங்க. அதுதான் மரியானா அகழி. மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல மரியானா தீவுகளுக்கு கிழக்க இந்த மரியானா அகழி இருக்கு. இதோட நீளத்தை பார்த்தீங்கன்னா 2550 கிலோமீட்டர், அகலம் சுமாரா 69 கிலோமீட்டர் தான். இந்த அகழியோட ஆழத்தை கேட்டால் நமக்கு லேசாக தலை சுத்தலே வந்தாலும் வந்துருங்க. சுமாராக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 11,034 மீட்டர்கள் அப்படின்னு. ஆனால் அதுலேயும் அதிசயமாக இந்த ஆழத்துலேயும் கூட சில வகை இறால் போன்ற மீன்களும் நுண்ணுயிர்களும் பாக்டீரியங்களும் இருக்குதான். எப்படி பாருங்கள், எந்த ஆழத்துலேயும் உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு, அதாவது கடல்லிருந்து தான் உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆச்சரியம் இங்கிருந்து தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது இல்லையா. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், அகழிகள், கடல்கள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆழி கடல், ஆழி சூழ்ந்த இந்த உலகில் எவ்வளவு பெரிய அதிசயத்தை இறைவன் கொடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக பாடல் வருது. மரியான் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க. தனுஷ் வரிகளுக்கு இசை AR ரஹ்மான். பாடல் கேட்போமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. உலக கடல்சார் தினத்துல கடல் பற்றிய அதிசய தகவல்களோட பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 2:40 ஆயாச்சு. அடுத்த அதிசயம் என்ன தெரிஞ்சுப்போமா? கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அழியாத ஜெல்லி மீன், அதுதாங்க அடுத்த அதிசயம். டியூரிடாப்சிஸ் டோர்னி அப்படிங்கிற பேரை கொண்டது தான் இந்த அழியாத ஜெல்லி மீன்கள். ஏன் அழியாத ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஜெல்லி மீன் முதுமையடையும் போது மீண்டும் தன்னுடைய இளமை பருவநிலைக்கு மாறக்கூடிய திறனை பெற்றிருக்குதுங்க. கோட்பாடு ரீதியாக இதற்கு இறப்பே இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. முதுமை வரும்போது இந்த மீன்கள் என்ன செய்யுமா தெரியுமா? கடலுக்கு அடியில் போய் பாலிப் நிலையில் ஒட்டி கொண்டு மீண்டும் இளமை பெற்று மிகவும் நீண்ட காலம் வாழுமா. அது என்ன நீண்ட காலம் அப்படின்னு ரொம்ப நீட்டி சொல்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? 500 அல்லது 700 மில்லியன் ஆண்டுகளாகவும் அதற்கு மேலாகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? 500 அல்லது 700 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னா எண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே நமக்கு வயசாயிடும்ல. அவ்வளவு அதிசயமான ஜெல்லி மீன்கள் இந்த கடலுக்குள்ளே இருக்குது. இன்னும் அதிசயங்கள் தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது பொன்னியின் செல்வன்லேருந்து பாடல் வருது, கேட்டுடலாமா?

அன்பினியர்களே, இது உங்கள் இணைவிற்கு இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம், சிந்திப்போம். வேம்பனூர் விராலிவிளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது, மறக்காம கேளுங்க. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்போ 2:47 ஆயாச்சு. கடலுக்கு அடியில் உள்ள ஆச்சரியங்களோட கடல் சார்ந்த திரைப்பட பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு திரைசையில கடலுக்கு அடியில் அருவி இருக்கு, ஆறு இருக்கு, அகழி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எரிமலைகள் கூட இருக்குதுங்க. பூமியினுடைய 75% எரிமலை செயல்பாடுகள் கடலுக்கு அடியில் தான் நடக்குது. இங்க உள்ள ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் அப்படிங்கக்கூடிய வெந்நீர் ஊற்றுகளோடு, அந்த வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க, வெந்நீராக பொங்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த வெந்நீர் ஊற்றுகளுடைய வெப்பநிலை என்ன அப்படின்னா 400°C. அப்பா, எவ்வளோ பயமாக இருக்குல்ல, கேட்ட உடனே நமக்கு 100னா நீரின் கொதிநிலை எப்படியோ ஆவியாக போயிடும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமேலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. கடல் கடியில் எரிமலைகள் தொடர்ச்சியாக வெடித்து குழம்ப கக்கும்போது அவை படர்ந்து படர்ந்து அப்படியே மேலே மேலே படர்ந்து மேவி கடல் மட்டத்துக்கு மேலே உயர்ந்து புதிய தீவுகளை உருவாக்குதுங்க. இப்படி கடலடி எரிமலை வெடிப்பு சுனாமியை கூட உருவாக்கிடுமா. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் 1000 இப்படி கடலடி எரிமலைகள் இருக்கான். கொஞ்சம் கேட்கறதுக்கு நமக்கு பயமாக கூட இருக்குது அப்படிதானே. அடுத்த பாடலை கேட்டுருவோம். என்ன படத்துல இருந்து அப்படின்னா, கடல் மீன்கள். இந்த படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை இளையராஜா.

2:53 ஆயாச்சு. நம்ம நிறைவான தகவலா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கடலுக்கு அடியில ஒலி அலைகள் அது என்ன செய்யுது, சப்தம் கேட்குமா அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். நிலத்தை விட நீர்ல ஒலியினுடைய வேகம், அதாவது சவுண்டினுடைய வேகம் பாத்தீங்கன்னா 4.5 மடங்கு கூடுதல். காற்றுல ஒலியின் வேகம் வினாடிக்கு சுமார் 343 மீட்டர் தான். ஆனா கடல் நீர்ல ஒலியினுடைய வேகம் வினாடிக்கு 1500 மீட்டருங்க. நீரின் அதிக அடர்த்தி மற்றும் நெகிழ்ச்சித்தன்மை இதுதான் இந்த அதிவேகத்திற்கு காரணம். கடலுக்கு அடியில சுமார் 600 முதல் 1200 மீட்டர் ஆழத்துல சவுண்ட் பிக்சிங் அண்ட் ரேஞ்சிங் சேனல் அப்படிங்கிற பகுதி இருக்கு. இந்த பகுதியில வெப்பநிலை மற்றும் அழுத்தம் சமமா இருக்கும். இதனால ஒலி அலைகள் சிதறாம அப்படியே ஒரு குழாய் வழியா கேட்கற மாதிரி நீண்ட தூரம் கேட்குமா. இப்படித்தான் திமிங்கலங்கள் 1000கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாலும் பேசிக்குதான். அது மட்டும் இல்ல, நமக்கு தெரியும் இல்ல, கடலுக்கு அடியில ஒளி லைட் வந்து 1 சில மீட்டருக்கு அப்புறம் ஊடுருவ முடியாதுன்னு சொல்லிட்டோம். இருட்டா தான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளேயும் இந்த ஒலியினுடைய துணை கொண்டுதான் உயிரினங்கள் என்ன செய்யுது, ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்றது. அதே மாதிரி வழிகள், உணவை பற்றிய செய்திகள் எல்லாம் பரிமாறிக்குது. நாமளும், அதாவது மனிதர்களும், கடலுக்கு அடியில் உள்ள பனி

0: பாறைகள் ஆழம் இதெல்லாம் கண்டறியறதுக்கு சோனார், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் இதுதான் நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி அதிசயங்கள் அதிகம் நிறைந்தது தான் கடல். கடல்ல நம்ம அகழி இதெல்லாமே இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய கடமை என்ன? நம்முடைய மனசை போலவே இந்த கடலுக்கும் ஏராளமான மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த கடல் தாய கண்ணியமா பாதுகாக்கிறது நம்முடைய கடமை. மனிதர்கள் கடலுக்கு, அதாவது இயற்கை தாய்க்கு எந்த விதமான இடையூறும் செய்யாம இருக்கணும். திரை இசை கேட்டு மகிழ்ந்தோம். இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101.
1: வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் அதிகபட்சமாக 11 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தோம். ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக வெப்பநிலை பாளையங்கோட்டையில் 37.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக தர்மபுரி சமவெளி பகுதிகளில் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், உதகமண்டல மலைப்பகுதிகளில் 12.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட வெப்பம் குறைவாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 27 முதல் 30 தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி வெப்பநிலை நிலவக்கூடும். குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக நாளை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஏனாம் கடலோர பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில்

0: இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகமாக குறைய வாய்ப்புள்ளது. வடக்கு ஆந்திரா, கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய கிழக்கு தெலுங்கானா, தெற்கு ஒடிசா மற்றும் தெற்கு சத்தீஸ்கர் பகுதிகளில் இன்று மதியம் வரை சூறாவளி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும். வடமேற்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர் மற்றும் தென்மேற்கு ஜார்க்கண்ட் மாவட்டங்களில் இன்று முதல் செப்டம்பர் 25, அதாவது நாளை மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி. இத்துடன் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12,400 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. ஸ்குவாஷ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா, வேலவன் செந்தில்குமார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஃபேமிலி 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். வேம்பனூர் விராலிவிளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலையை விவசாயிகளுடன் இணைந்து நிகழ்ச்சியினை வழங்குகிறார் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். இப்போ நேயர்களை நம்ம விராலிவிளை கிராம விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு அழைத்து செல்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல விவசாய கிராமங்கள் அப்படின்னா, அதுவும் பசுமை எழிலுடன் காட்சியளிக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்னா பல கிராமங்களை சொல்லலாம். அதுல ஒரு கிராமம் தான் நம்ம நாகர்கோவில் நகரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது அரசீஸ்வரம் வட்டாரத்துல ராஜாக்கமங்கலம் ஊராட்சியில மேல சங்கரங்குழி கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட வேம்பனூர் விராலிவிளை கிராமம். இந்த கிராமத்துக்கு

0: வரணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா ஆசாரிப்பள்ளம், பெருசெல்வ விளை, அப்புறமா வேம்பனூர். சுமார் 55 ஏக்கர் வேம்பனூர் குளம் அப்படிங்கிற குளம் தான் இந்த கிராமத்துக்கு பெயர் வந்ததா சொல்றாங்க. குறிப்பா இந்த கிராமத்தை பொறுத்தளவில் விவசாய கிராமம் அப்படிங்கிற ரீதியில குளங்கள் அப்படின்னு சொன்னோம்னா வேம்பனூர் குளம், தாமரை குளம், ஊற்று குளம், மச்சேரி குளம், பால் குளம், மேக்கோட்டு குளம், இந்த மாதிரி குளங்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பா அபரிமிதமான ஈடுபாடு அப்படின்னா பல பயிர்கள்ல இருந்தாலும் கூட நெல் விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மணவாளக்குறிச்சி ஏலாவையும் வேம்பனூர் ஏலாவையும் எல்லா பகுதியில உள்ள குமரி மாவட்ட விவசாயிகள் பிரசித்தமா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது இந்த பகுதி விவசாயிகள்ட்ட இருந்தா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் மேலோங்கக்கூடிய தன்மையை நம்ம கண்கூட பார்த்துட்டு வரோம். 275 ஏக்கர் விளைநிலம் உள்ள இந்த பகுதியில நெல்லும் உளுந்தும் உளுந்து சாகுபடி அப்படிங்கிறது ஒரு பாகத்துக்கும் இன்னொரு பாகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்துல நாங்க தொடர்ந்து போட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம குமரி மாவட்டம் மட்டும் இல்லாம தமிழகமே அந்த உளுந்து பயிரை ஈடுபாடு அடைய செய்யறது மாதிரி அரசாங்கத்துக்கு சான்று விதைகளாலும் கூட நாங்க உளுந்த கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்க. என்னதான் பல்வேறு கருத்துக்களை நான் சொன்னாலும் கூட இதெல்லாம் உண்மையிலே நிறுவனமாகக்கூடிய செயலா அப்படிங்கிற ரீதியில இந்த பகுதி விவசாயிகள் நிறைய பேர் இப்ப நம்மகிட்ட குழுமி இருக்காங்க. அதுல ஒரு சில விவசாயிகளை சந்திச்சு விராலி விளை பகுதி நிலவரம், வேம்பனூருடைய தன்மைய விவசாய ரீதியா நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சிறுமணி, நான் வேம்பனூர்ல இருந்து பேசுறேன் சார். எங்களுடைய முக்கிய தொழிலே நன்செய் விவசாயம் தான். அது போக தென்னந்தோப்பு, வாழை தோட்டம், கோக்கோ இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கோம் சார்.
0: பாரம்பரியமான விவசாயமா அல்ல ஏதேச்சியா நீங்க தான் ஈடுபாடா?
1: பாரம்பரியமான விவசாயம் சார், அப்பா அப்பா காலத்துல இருந்தே அதே தான் நடக்கு. நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி விவசாயமே முக்கிய தொழிலா செய்துகிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஊன்றுகோலா இருக்கிறது வேம்பனூர் குளம். மட்டுமில்லாம புறவுல உள்ள எல்லா பாசம்தார சபையில உள்ள மெம்பர்ஸும் ரொம்ப கட்டுக்கோப்பா அந்த குளத்துக்கு எப்பவும் தண்ணியை நிறைச்சி வச்சு பானையில சோறு இருந்தா தானே அப்பையில வரும். அது மாதிரி நாங்க குளத்தை ரொம்ப பாதுகாப்பா வச்சு அந்த தண்ணியை வச்சு நாங்க நன்செய் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: சாதா பேசினாலும் கூட மற்ற பகுதி விவசாயிகளுக்கு குளத்தை பராமரிக்கக்கூடிய முறைய அப்படியே குறிப்பிட்டு சொல்ற மாதிரிலாம் இருக்குது.
1: குளம் தானே சார் உயிர் நாடு, நம்ம தண்ணி தானே. ஆதி காலத்துல இருந்து நதி தீரங்கள்ல நாகரிகம் வளர காரணம் அந்த நதி தண்ணியை கொண்டு வந்துகிட்டு இருந்ததுனால அதை சார்ந்து எல்லா விவசாயமும் நடந்தது. அந்த விவசாயத்தை நம்பிதான் ஆதி காலத்துல இருந்தே மனுஷன் ஜீவிதம் கிடைச்சான். அது மாதிரி நமக்கு இந்த குளம் எங்களுக்கு ஒரு முதுகெலும்பு போல, நாங்க தண்ணிய பாதுகாப்பா வச்சு அப்ப அப்ப தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவோம் விவசாயத்துக்கு.
0: வெளி பேச்சு என்ன இருக்குது அப்படின்னா வேம்பனூர் ஏலாவை பொறுத்த அளவுல ஏதாவது ஒரு விவசாயி அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது, கொஞ்சம் வாழைய வச்சிருவோமே பத்துல, தென்னையை வச்சிருவோமே அப்படின்னா அது உடனடியா பல விவசாயிகளை உங்க பகுதியில உள்ளவங்களும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு நெல் பயிர் தான் நமக்கு உயிர் மூச்சு, ஒரே மாதிரி நம்ம நெல் பயிர்ல ஈடுபாடு காட்டணும் அப்படிங்கிற ஸ்திரத்தன்மையோடு திகழுமாய் கேள்விப்பட்டோமே, என்ன காரணம்?
1: நல்லா கேட்டீங்க சார். என் பக்கத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருந்த மாதிரியே கேட்டுட்டீங்க. எல்லா விவசாயிகளும் கட்டுக்கோப்போட வேற வாழை தென்னை இது வைக்க கூடாது, நாம நெற்பயிர் தான் செய்யணும்னு ஆணித்தரமா அதுல உறுதியா இருக்காங்க. அந்த மாதிரி சம்மதிக்க மாட்டாங்க. நாங்க எல்லோருமே ஒற்றுமையா இருக்கோம்.
0: வேளாண் துறை, தோட்டக்கலை துறை, அது சார்ந்த கால்நடை பராமரிப்பு துறை, அந்த மாதிரி துறைகள்லாம் உங்களுக்கு என்ன அளவுல ஒரு ஆதரவு கொடுக்குது? அதுவும் கூட எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது கட்டுக்கோப்புக்கு அப்படிங்கிறீங்களா? இப்படி
1: வேளாண்மை துறை தான் எங்களுக்கு முன்னோடி, அவங்கதான் வழிகாட்டி ஒவ்வொரு தடவை என்ன நெல் பயிர் செய்யலாம், அதுல என்ன நோய் வந்துட்டுன்னா அதுக்கு என்னென்ன செய்யலாம் என்ன, அவங்க எங்களுக்கு உறுதுணையா எப்பவும் பக்க பலமா கூடே வந்துகிட்டு இருப்பாங்க. வேளாண்மை துறையும் பக்கத்துல மிருக ஆஸ்பத்திரி இருக்கு. கால்நடைகளுக்கு எதுவும் பிரச்சனைனா உடனே நாங்க கால்நடைகளை ஆடு மாடு கோழிகள் இது அங்க கொண்டு எடுத்துட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்துருவோம். எங்களுக்கு கால்நடையும் ஆடு மாடுகளும் எங்களுக்கு ஒரு செல்வம். அதுல உள்ள எருவையும் வயல்களுக்கும் தோட்டங்களுக்கும் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். விவசாயம் நல்லபடியாவே அதனால செழிச்சு நல்லா வருது.
0: இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன உங்க கிராமத்துல வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அப்படியே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு சில விவசாயிகள் அப்படி சந்திச்சு பேசும்போது ஒரு சில விவசாயிகள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு சந்தேகம்.

0: சந்தேகம்னா சிறுமணின்னு ஒரு சார் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துருவோம், அவர் சில தகவல்களை சொல்லுவாங்க அப்படின்னு உங்களை ஒரு முத்திரை பதிக்கமாய் கருத்துக்களை சொல்றாங்களே. அப்ப பயிற்சி அப்படிங்கிற ரீதியில வேளாண் துறையில நவீன நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில அப்பப்ப ஏதாவது கொடுத்தாலும் கூட உங்க பகுதியில பரவலாக்கையில உங்களுடைய முதன்மையான செயல்பாடு இருக்கும் போல எல்லாம் தெரியுது.
1: உண்மைதான் சார், கரெக்டா கேட்டுட்டீங்க. வேளாண்மை துறையில தோட்டக்கலை துறையும் வேளாண்மை துறையும் எங்களுக்கு உறுதுணையா அப்பப்போ என்னென்ன எக்ஸ்போசர் விசிட் தரணுமோ அதெல்லாம் எங்களை அழைச்சிட்டு போய் சொல்லி தருவாங்க.
0: சுற்றுலாவும் போயிருக்கீங்க
1: சார்? எல்லா சுற்றுலா நாங்க போயிருக்கோம், அதுல நிறைய அனுபவங்களை தெரிஞ்சிருக்கும். அண்டை மாநிலங்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க, எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போய் அந்த தொழில்நுட்பங்களையும் அந்த விவசாய அதிகாரிகளே நின்று எங்களுக்கு சொல்லி தருவாங்க. அங்க உள்ள விவசாய அதிகாரிகளும் எங்களுக்கு சொல்லி தருவாங்க, அதுல இருந்து நாங்க ஒன்னு ஒன்னா புரிஞ்சுப்போம்.
0: அப்போ நவீன நுட்பங்கள் அப்படிங்கிற ரீதியில வரக்கூடிய நாட்கள்ல திரவ உயிர் உரங்கள், ட்ரோன் நுட்பத்தை பயன்படுத்துறது, அதெல்லாம் ஒரு முதன்மை திகழும் போலுக்கு வேம்பனூர் ஏலா
1: எல்லாமே சொல்லி தந்துட்டாங்க. இந்த வருஷமும் வேம்பனூர் ஏலாவில் ட்ரோன் மூலம் மீன் அமினோ அமிலம் ஸ்ப்ரே பண்ணி பயிர்கள் எல்லாம் நல்லாவே செழிப்பா வளருது.
0: இன்னும் கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம், இன்னும் கூட நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு திரைப்பட பாடலுக்கு பின்னால மீண்டும் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி?
1: நன்றி சார், நன்றி.

கிட்ட நீயும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமா நின்ன வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல்.

0: அயலான் படத்துல இருந்து வாழ்வியல் கருத்துக்களை அப்படியே எடுத்து எடுத்து வச்ச வேற லெவல் சாங் ஒண்ணு கேட்டுட்டோம்.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th ஆகஸ்ட் டு 12th அக்டோபர்.
0: அன்பு நேயர்களை, நேரம் இப்பொழுது 3:16:40. குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உங்களை மீண்டும் விராலிவிளை கிராம விவசாயிகளை சந்திக்க அழைத்து செல்கிறோம். வணக்கம் சார்.
7: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி விவசாய ரீதியான பசுமையான கிராமங்கள்ல விராலிவிளை இருந்தாலும் கூட, இந்த பகுதியில் ஒரு 750 ஏக்கர் அளவுல விவசாயிகள் வந்து மாற்றுப்பயிர்கள் அப்படிங்கிற ரீதியில, அதாவது நெல்லை தவிர்த்து மாற்றுப்பயிர்கள்ல ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். குறிப்பா தென்னை, வாழை, மா, மரச்சீனி, காய்கறிகள் ஈடுபாடு, நல்ல மிளகு, பலா, கொய்யா, சப்போட்டா, கோகோ, மாதுளை, முருங்கை, பப்பாளி, ரம்புட்டான், அவகோடா, கறிவேப்பிலை, இப்படி பல பயிர்கள்லயும் ஈடுபாடு காட்டுறதுனால சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற விவசாயிகள் அப்படின்னு சொன்னா இந்த கிராமத்தை குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல முதன்மையா சொல்லலாம். ஆனா ஓரளவுக்கு 60-க்கு மேல் 80-க்கு உட்பட்ட விவசாயிகள், வயதுக்கு உட்பட்ட விவசாயிகள் ரொம்ப தீவிர ஈடுபாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் இப்போ ஒரு விவசாயி பேசுறதுக்காக கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார்.
8: வணக்கம் சார். ஆளுந்தறிவிடை. வணக்கம் சார்.
7: உங்க பேரை சொல்லுங்க.
8: என் பேர் ஜெயசுராஜ் சார்.
7: நீங்க ஏதாவது பணி ஓய்வோ அல்லது விவசாயம் தான் முழு நேர தொழிலா
8: சார்? நான் தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து உதவியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
7: ஆரம்ப நாட்கள்ல விவசாயம் உண்டுமா?
8: ஆரம்ப நாள் விவசாயம் உண்டு. எங்க அப்பா காலம், எங்க தாத்தா காலம், எங்க பரம்பரை விவசாயி தான். அந்த விவசாயி விட்டுடக்கூடாதுன்றதுனால இந்த விவசாயத்துல நான் ரிட்டையர் ஆன பிறகும் என்ன வயசு இப்போது 65 ஆகுது.
7: ஆனா சொல்ல முடியாத
8: அந்த விவசாயத்துல கட்டுப்பாடா இருக்கேன் சார். உடம்பு கட்டுப்பாடாட்டு காலைல ரயில் போவேன், ரயில சுத்தி பார்ப்பேன், வாழை, கமுகு, பயிர்களை பண்ணுறது, இயற்கை உரங்களை தயாரிக்கிறது, அப்படிதான்.
7: இல்ல, எல்லாம் எடுத்தும் கவிழ்த்தனு செய்ய முடியாத, ஏதாவது பயிற்சிக்கு போன அனுபவமா அல்லது தாத்தா சொல்லி தந்த அனுபவ பாடமா?
8: இது அவ்வையார் நிறைய இதை பண்ணி சொல்லிருக்காங்க. நாட்டு மருந்துகளை பற்றி, மூலிகையை பற்றி சொல்கிறாங்க, அது மாதிரி வேப்பங்குலை பற்றி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, மீன அமிலம் எப்படி தயாரிக்கணும்னு பயிற்சியில் சொன்னாங்க. அந்த மீன அமிலம் எப்படி தயார் பண்ணணும்னு நானும் எனது மனைவியும் 2.5 கூட்டு சேர்ந்து நாங்களே மீன் வாங்கி தயாரி வெட்டி கிளீன் பண்ணி இதை வைக்கிறோம். 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ சர்க்கரை, 2 பழம் போட்டு ஒரு 15 நாள் பெரிய ஒரு 5-10 கிலோ ஒரு ட்ரம்ம பிடிச்சி அதில் கலக்கி வைப்போம். ஒரு 15 நாள் கழிச்சு ஆன்டிபயோட்டிக், இந்த கிளாக் மாதிரி இந்த ரவுண்டில் சுற்றணும்.
7: ஆமாம்,
8: சுற்றி மூடி வச்சாச்சுனாகி ஒரு 3 மாசம் கழிச்சு எடுத்தாச்சுனாகி நல்ல சுத்தமான அமிலமாக இருக்கும்.
7: இது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு செடிகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியா, நோய் விரட்டியா, பூச்சி விரட்டியா, இதுக்கு முன்னால கையாண்ட நுட்பம் என்ன, அதுல என்ன ஒரு பொருளாதார

0: ஏற்பட்டது. இது தயாரித்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்க பிறகு என்ன மாதிரியான ஒரு நிலை காணப்படுது?
1: சரி, இந்த மீன் அமிலம் தயாரி அடிச்சாச்சுனாயே நெல் மணி வந்து நல்ல வெயிட்டா இருக்கும், வெயிட்டா இருக்கும். செடிகளுக்கு பூக்கள் கிடைச்சாக்கி பூக்களும் நல்ல ரோஜா பூ எல்லாம் நல்ல பெருசா இருக்கும். இது போக எக்ஸ்ட்ராட்டு நமக்கு கமுகு தென்னை மரத்துக்கு எல்லாம் வீட்டுல தண்ணி சுத்தி ஊத்திக்கிட்டு ஒரு 5 லிட்டரு தண்ணியில ஒரு 200 மில்லி மீனாமலத்தை கலத்தி சுத்தி ஊத்தினா வரும், அது வேற அப்படியே எடுத்துடும். கொலைகள் நல்ல மணி நல்ல திராட்சா இருக்கும்.
0: ஆனா எந்த ரசாயன கலப்பு இல்லாதனால பய உணர்வு இல்ல
1: பயன்படாது. எல்லாம் திராணிப்பா எந்த பொருள்னாலும் தேங்காயும் சரி நெல்லும் சரி இயற்கை இருந்து வரனால கொஞ்சம் மக்கள் தைரியமா அதை யூஸ் பண்ணலாம்.
0: இப்ப எவ்வளவு ஏக்கர் விளைநிலம் வச்சிருக்கீங்க, என்னென்ன பயிர்கள்ல உங்களுடைய நாட்டம்?
1: எனக்கு இப்ப 2 ஏக்கர் இருக்கு, அதுல இருந்து பல ரக இயற்கை விவசாயம் தான் பண்றது. நெல்லை பொருத்தப்பட்டுள்ள மாப்பிள சம்பா, சம்பா 50-21, 50-16 இப்ப கூட ரகத்தான் போடுவேன், மாற்று தான் போட்டுருப்பேன். ஆனா வந்து யூரியா உரத்தை மட்டும் நான் குறைச்சிடுவேன்.
0: என்ன என்ன காரணம்?
1: அது தலைச்சத்து இருக்கிறதுனால இது இருக்காது. அதுல வந்து சிங் சல்பேடும் டேம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி போடும்.
0: நெல்லை பொறுத்த அளவுல நீங்க வந்து ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நடத்துற உளுந்து சாகுபடியில ஈடுபாடு காட்டுறது, ஒருவேளை உளுந்து சாகுபடியில ஈடுபாடு காட்டல அப்படிங்கும் போது தக்கப்புண்டு சப்பு அந்த மாதிரி ஈடுபாடு காட்டி நிலத்தை வளப்படுத்தல உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு? யாராவது வழிகாட்டியிருக்காங்களா?
1: நாளாடு விவசாய மீட்டிங் போகும்போது சக்கை போட்டு போடுவேன்னு சொல்றாங்க எல்லாம், அதை ஃபாலோ பண்ணி நான் கோயில்பட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து போட்டது. இந்த வேமனூர் விவசாயத்திலேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் போட்டு எல்லா விவசாயிகளும் தெரிய மாதிரி போட்டு விட்டேன். எல்லோரும் ஆர்வம் வந்து பார்த்தாங்க, சாருடைய ரயில் என்ன வித்தியாசமானு வளர்ந்துருக்கு என்ன. நான் வந்து சொன்னேன், இதை சரி இந்த உளுந்து போட்டு முடிந்த உடனே எனக்கு 2 டபுள் கெயின் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்ல உளுந்து லாபம் கிடைக்குது, செகண்ட்ல இது இயற்கை
0: நிலத்துக்கு
1: வளம் கிடைக்கிறது. அதை நம்ம ரொட்டேட் பண்ணி அடிச்சதுனாகி இப்பவும் என் வயலை பார்த்தாக்கி எல்லாம் சொல்லுவாங்க, 2 மணிக்கு மேலே போகும் சார் என்ன எல்லாம் சொல்றாங்க. வயலும் விவசாயமும் பார்த்தா மாப்பிள சம்பளம் கட்டி சம்பளம் நல்ல வித்தியாசம் இருக்கு, பயிரே கீழே உழல.
0: இப்போ உங்க கூட வேலை பார்த்த ஒரு சில நபர்கள் வந்து திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து சார் தான் ஓய்வு எடுத்தாச்சு வீட்டுல தானே இருப்பாங்க, சும்மா ஒரு மணி நேரம் சார்ட்ட பேசிட்டு வருவோமா அப்படின்னு வீட்டுக்கு வந்தா நீங்க இருக்க மாட்டீங்க போலுக்க. வயல் பரப்புல உங்களுடைய உழைப்பை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் போல தெரியும்.
1: வருவாங்க சார், சில போன் அடிச்சாலும் எனக்கு வந்து செல்லு வீட்டுலதான் நடக்கும். ஏன்னா 2-3 செல்லு எல்லாம் கையில வரப்பட்டும் போது வயல் புளி தட்டும் போது நடவும் போகும்போது எனக்கு பரம்பரை சின்ன வயசுல இருந்து வந்ததுல அப்பா அம்மா கத்து கொடுத்தது. இப்போ எனக்கு வீட்டுல பார்த்தாலும் பழைய நினைவு கண்டு ஏற்கலப்பை மாடுதான் இல்ல, அது ஏற்கலப்பை நினைவு இருக்கு. என் பேத்து பிள்ளை எல்லாம் கேக்குறேன்,
0: கால்நடை செல்வம்னு விரல் விட்டு என்ன மாதிரி ஆடுகளோ கோழிகளோ எதுவும் இல்ல.
1: இப்போ ஆடு போட்டிருக்கேன், மாடு பண்ண அங்க இருக்கனால மாடு கிடையாது.
0: நிறைவான கருத்தா, நீங்க பேசும்போது கூட குறிப்பிட்டு சொன்னீங்க கமுகுல ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூடுதல் அப்படிங்கிற மாதிரி, என்ன காரணம்? கமுகு அப்படிங்கறது எந்த ரகம், அது என்ன அளவுல உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கு?
1: சார், கமுகு வந்து எல்லா விவசாயிகளும் நல்ல ஈடுபடுற ஒரு ரகம். அது நம்ம தென்னை மரம் நட்டிருக்கோம்ல, தென்னை மரம் நட்டிருக்கும் போது அந்த இடையிலே ஒரு நம்ம ஒரு கான் ஒரு ஓட மரம் தோண்டி 6 அடிக்கு ஒரு தென்னை மரம் வச்சு ஒரு கமுகு மரம் நட்டு இருந்தாங்க, அது 5 வருஷத்துல நல்ல ஈடா வளர்ந்து வரும். ரகம் வந்து ஜாவான்னு ஒண்ணா வச்சிருக்கிறேன், அது வந்து 5 வருஷத்துல காய்க்க ஆரம்பிக்கும். ஒரு கிலோ ஒரு மரத்துக்கு அப்படி 10 கிலோ மேல இருக்கும்.
0: ஒரு கொல்லையில எவ்வளவு காய் வர உங்களுடைய அனுபவத்துல?
1: அது
0: 200-150
1: கூடல், 200 மேல வரும். ஆனா ஒரு மணியும் நல்ல 100 கிராம் கிட்ட இருக்கும்.
0: என்ன சொல்றாங்க அப்படின்னா கமுகு பொறுத்த அளவில் அப்படி பார்க்க அப்படியே கொடுக்கறதுக்கு அப்பையில அது மதிப்பு கூட்டல் மாதிரியான ஒரு நிலையை கையாண்டோம்னா காசு நிறையங்கிறாங்களா?
1: அதே கமுகுல மூட்டில் நம்ம நல்ல மிளகு சித்தி விட்டாங்க, 2 கேம் கிடைக்குது, 2 வருமானம். ஒன்ல வந்து கமுகு கிடைக்குது, ஒண்ணுல நல்ல மிளகு இருக்கு.
0: நான் என்ன கேக்குறேன்னா கமுகையே நீங்க அப்படியே பறச்சு கொடுக்கறதுக்கு அப்பையில அதை காய போட்டு அந்த மாதிரியான ஒரு நுட்பங்களை கையாண்டு கொடுத்தா விலை கூட கிடைக்குமா?
1: ஆமா சார், இப்ப பச்சையில பச்சை கமுக கொடுத்தனைக்கு நமக்கு இந்த இப்ப என்ன பண்றாங்க வெத்தலை போடுறாங்க கம்மியா இருக்காங்க, அதை நம்ம பறிச்சு வீட்டுல காய போட்டு வீட்டு அம்மாவும் பிள்ளைகள் நம்ம சேர்ந்து சோம்பிதனம் இல்லாம அதை உடைச்சு நம்ம எடுத்து போன் பண்ணி சொன்னாக்கி வெளியே வியாபாரி வீட்டுல இருந்து எடுத்துட்டு போவோம். 1 கிலோ கமுக வந்து 380-400 ரூபாய் கிடைக்கும். நல்ல
0: இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க இவங்க ஒரு வித்தியாசமான ரகம் ஜாவாங்கிறாங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்கன்னா எல்லா விவசாயிகளுமே இதுல ஈடுபாடு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்றாங்களே, இந்த மாதிரியான ஒரு ஜாவா ரகத்தை பத்தி தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி ஒன்னு சொல்லாமா?
1: அலைபேசி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, என் பேரு ஜெயசராஜ், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தான், 9486

0: 1 2 3 4 1 9 8 6 2 4 1 2
1: இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா தகவல்களை சொல்லுவீங்க. இன்னும் கூட நிறைய விவசாயிகள் பேசணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு திரைப்பட பாடலுக்கு பின்னால மீண்டும் சந்திப்போம்.

0: இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை சொல்லும் பவர் பாண்டி படப்பாடல கேட்டாச்சு.
1: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
4: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
5: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
4: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.

0: நேரம் 3:29. குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவசாயிகள் தரும் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள மீண்டும் உங்களை விராலி விளை கிராம விவசாயிகள் மத்தியில் அழைத்து செல்கிறோம். அன்பு நேயர்களே, வணக்கம் சார்.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாய கிராமங்கள்ல முக்கியமான கிராமமா விராலி விளை திகழ்ந்தாலும் கூட

0: வேளாண் சார்ந்த அலுவலகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றி உள்ள இடங்கள்ல தான் இருக்குது. இந்த கிராமத்தை பொறுத்தளவில் கிராம நிர்வாக அலுவலகம், தபால் அலுவலகம், அரசு உயர்நிலைப்பள்ளி, துணை சுகாதார நிலையம் இருக்குது. அதே வேளையில் இப்போ நம்ம பக்கத்தில் என்ன மாதிரி விவசாயம் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, 2014 ஆண்டில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் ஒரு 5 காலம் தலைவராக இருந்தவரும் விவசாயத்தில் இந்த பகுதி விவசாயிகளுக்கு மற்ற விவசாயிகளுக்கு முன்னோடியாக திகழக்கூடிய பி நாராயணதாஸ் அப்படிங்கிற விவசாயி சந்திக்கப்படுவோம். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம்.
0: எவ்வளோ ஏக்கர் விளைநிலம் இருக்குது உங்களுக்கு?
1: 2
0: நீங்க புதுமையான பயிரான கோகோல ஈடுபாடு காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம். கோகோ சாகுபடி மகிழ்ச்சியான சாகுபடியா? அப்படி
1: ஆமா, கோகோ நல்ல சாகுபடி. அதாவது தென்னுக்கு இடையில ஊடு பயிர் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து நமக்கு தென்னை இப்ப நிறைய நோய் இருக்கனால தேங்காயே ரொம்ப கம்மியாயிட்டு அந்த ஈல்டு கிடைக்கவில்லை. அதனால இந்த கொக்கோ போடுவதனால அந்த ஈல்டு வந்து நமக்கு இந்த கொக்கோயில வந்து வருமானம் கிடைக்கும். அதை வந்து நம்ம கொக்கோ ஆர்வமாக செய்தால் அது லாபகரமாக தான் இருக்கிறது.
0: கோகோ சாகுபடிக்கு வழிகாட்டின யாரு உங்க கிராமத்துல?
1: கொக்கோ வந்து சாகுபடி பண்ணது தோட்டக்கலையில இருந்து தை தந்தாங்க. தை தந்து நாங்க வேண்டாம்னு நாங்க முதல்ல சொன்னோம். இல்ல நல்ல உங்களுக்கு தென்னுக்கு இடையில ஊடு பயிர் போட்டா உங்களுக்கு லாபகரமா இருக்கும், அதனால நீங்க கொக்கோயை வந்து ஊடு பயிர் போட்டு அதுல லாபம் கிடைக்கும், நீங்க போட்டு பாருங்கன்னு அவங்க தான் முதல்ல விவசாயிகளுக்கு சொன்னாங்க.
0: சரி, மண் வாகு அப்படிங்கிறது கோகோக்கு ஏற்ற அளவுல இருக்குமா அப்படிங்கறத ஏதாவது இடங்கள்ல போய் பாத்தீங்களா? அல்லது அந்த ஒரு கண்டுநர் சுற்றுலா தான் என்ன ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்திச்சு, தோட்டக்கலைத்துறை என்னதான் ஒரு உத்வேகம் தந்தாலும் கூட நேரடியா பார்த்த அனுபவம் தான் கை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி?
1: அதாவது இந்த கொக்கோக்கு வந்து செம்மண்ணு நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல வருவாய் கிடைக்கும். செம்மண்ணுக்கு இரும்பு சத்து இருக்குது, அதனால கொக்கோக்கு இந்த மண்ணு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் என்று தோட்டக்கலையில உள்ள ஆட்கள் சொல்லி இந்த கொக்கோ பயிர் போட தொடங்கினேன். அது வந்து நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் நல்ல பயனுள்ளதாக இருக்கிறது.
0: விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கறத விட உங்களுக்கு என்ன அளவுல அது மற்ற பயிர்கள்ல இருந்து ஒரு வருவாயை கொடுத்துருக்கு?
1: அதாவது இப்போது வந்து செலவு விவசாயிகளுக்கு ரொம்ப கூடுதலாக இருப்பதனால் விவசாயம் பண்ணதிலேயே ரொம்ப நெல் பயிர் போடுற சமயம் அதுல வந்து செலவு ஓவரா வருது, அதுல வந்து நமக்கு மிச்சம் அதிகம் கிடைக்காது. நெல் விலை அதாவது விவசாயம் செய்து
0: இருந்தாலும் கோகோவை பொறுத்த அளவுல நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா? அதுக்கு என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்காங்க?
1: கொக்கோயில வந்து ஒரு அந்த மரத்துல வந்து ஒரு புழு பூச்சி மரத்துல தடியில வந்து உளுத்த போல ஒரு இது வரும்.
0: எந்த மாதிரி ஒரு வறட்சிகள்ல அடி வச்சு
1: எல்லாம் வறட்சி டைம்ல தான் அது வருது. அதை வந்து நமக்கு இப்ப ஒரு பேஸ்ட் தாரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ்ட் அந்த பிரான்சஸ்ல தேய்ச்சி விட்டாச்சானா அந்த நோய் மாறும் அப்படின்னு அவங்க தோட்டக்கலை இந்த தோட்டக்கலையும் நம்ம கொக்கோ கம்பெனிக்காரனும் வந்து பார்த்து தந்தாங்க. அதனால நாங்கள் அதுக்கு இனி கொஞ்சம் கூட இனியும் தை வேணுமான்னு இப்போ கேட்டுட்டு போயிருக்காங்க. அதனால இனியும் ஒரு 50 நடலாம்னு சொல்லியிருக்கேன்.
0: முதல் அறுவடை அப்படிங்கிறது செடி நட்டு எவ்வளோ நாட்களில் முதல் அறுவடை வரும்? அந்த கோகோவை வந்து நம்ம அறுவடை பண்ணாலும் கூட அதில் நிறைய நடவடிக்கைகள், பதப்படுத்துதல் நடவடிக்கைகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.
1: அதாவது இது நட்டு நம்ம தண்ணி வசதி வேணும். தண்ணி வசதி இருந்தால் தான் அந்த செடி அந்த வளர்ந்து கொண்டு வர முடியும். தென்னுக்கடையில ஊடு பயிர் போட வச்சோம்னா வறட்சி டைம்ல
0: நிழல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறீங்க?
1: நிழல் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வறட்சி டைம்ல தண்ணி கொடுக்கணும். அதனால பம்பு செட்டோ மற்றபடி ஆற்று தண்ணி பாயுமானா அதுதான் அந்த செடியை வளர்த்து கொண்டு வர முடியும். அதில் நமக்கு இந்த இதை வறட்சி டைம்ல நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்தா தான் அந்த செடி வளர்ந்து வரும்.
0: இல்லை எத்தனை வருஷம் காவல் இருக்கணும் அறுவடைக்கு?
1: 3 காயலம் கிடைக்கும்.
0: கோகோ இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தாலும் கூட நல்ல மிளகு சாகுபடியில நயமா ஈடுபாடு காட்டுற மாதிரி கூட சும்மா சாதா பேசிட்டு இருக்கும் போது சில விவசாயிகள் உங்களை பத்தி சொன்னாங்கள. நல்ல மிளகினுடைய முக்கியத்துவம் என்ன?
1: நல்ல மிளகும் இதுல ஊடு பயிர் போட்டிருக்கேன். அதாவது நான் வந்து பூவரசு மரத்துல விட்டுருக்கேன். தென்னு நோய் வாய்ப்பட்ட தென்னு கொண்ட தேஞ்சிருக்கிறதுல நல்ல மிளகு படத்தி விட்டு அதுலயும் நல்ல ஈல்டு கிடைக்குது, நல்ல மிளகு அதனால நல்ல வருமானம் கிடைக்குது.
0: ஓரளவுக்கு வளர்ந்து மேல்நிலைக்கு போகும்போது என்ன மாதிரி நுட்பத்தை கையாண்டு அதை கீழ்நிலைக்கு கொண்டு வரீங்க? அல்லது கவாத்து செய்தல் அப்படிங்கிற நடவடிக்கையை கையாள்றீங்களா?
1: நல்ல மிளகு கவாத்து பண்ணல, மேலே யானையை வைத்து ஒசரேந்து கீழே அதை படத்தி கீழே மாற்றி விடும். மாற்றி விட வச்சமே அது மேலே போகாம கீழே வரும். அப்பந்தான் நமக்கு யானை வச்சு பறிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கு.
0: சரி, பறித்தல் அப்படிங்கிறது நம்ம என்னமாய் ஒரு நிலை ஆனதுக்கு பிறகு இது அறுவடைக்கு தயாராயிட்டு அப்படிங்கிற அனுமானத்துக்கு வருது எப்படி?
1: நமக்கு வந்து அந்த நல்ல மிளகு வந்து கொத்து கொத்தா காய்க்க சமயம் அதுல வந்து சோப்பு கலர்ல காய் வந்து பழுக்கும் அந்த கொத்துல, அதை வச்சு நம்ம கணக்கு போட்டு அதை பறிக்கலாம். விளைஞ்சு
0: வாழை சாகுபடியிலையும் கூட

0: ஈடுபாடு அப்படின்னு சொல்றாங்க.
1: வாழையும் நான் பயிர் பெற்றிருக்கேன். வாழை வந்து பாளையங்குட்டம், சிங்கன், ரிசர்வலி, பிறகு சோப்பு, இப்படி உள்ள ரகம் எல்லாம் போட்டிருக்கேன். அது இப்போ நல்ல பயிர், வாழையும் லாபம் தான். ஆனால் நான் வந்து வாழைக்கு ரசாயன உரம் போடுறது கிடையாது, சாணி உரம், ரெண்டாவது தண்ணி. அது மருந்து
0: மாடு வளர்ப்பு உண்டுமா? இன்னைக்கு
1: மாடு வளர்ப்பு தான் இப்போ தற்சமயம் இல்லாமல் இருக்குது. இதுல வந்து நான் வாழை
0: இந்த காலத்துல எப்படி இருந்தது பெருசெல்வ விலை, அந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் குமரி மாவட்டத்துல பெயர் கட்டாயமாய் சொல்றாங்களா அந்த காலத்துல?
1: ஆமா, அதாவது 1960 தொடங்கின பால் பண்ணா இன்னைக்கும் நல்ல பால் உற்பத்தியில ஒன்னாம் நம்பரா இருக்குது பால் விவசாயிகளுக்கு.
0: நான் மாடு வளர்க்கலங்கிறீங்களே?
1: நான் வந்து முன்னால மாடு இருந்தது, ஆனா முன்னால 15 மாடு வச்சிருந்தேன். பசு, காளை, கடாவு, பசு இதெல்லாம் இருந்தது. ஆனா எனக்கு பார்த்ததுக்கு ஒற்றையில நம்ம பையன் மாதிரிலாம் வெளியிலேயாக்கும்.
0: அதுதான் இருந்தாலும் நீங்க அதீத ஈடுபாடு இருந்தாலும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் பயன்படுத்தல அல்லது தெரிஞ்சுக்கிட்டு அதுல அனுபவம் எடுக்கல, உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு?
1: நான் வந்து இப்ப பயிரெல்லாம் வந்து நெல் பயிரும் போட்டிருக்கேன்.
0: காப்பீடு பண்ணிருக்கீங்க?
1: ஆமா ஆமா, காப்பீடு பண்ணிருக்கேன். அதனால அதுல வந்து ஈல்டு நம்ம வருமானம் விவசாயத்துல வந்து அது ஒண்ணில இல்லாம இருந்தாலும்
0: இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, பாரத பிரதமரனுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கீங்களா? கிசான் திட்டம்னு 4 மாதத்துக்கு ஒருக்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, 6000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறீங்களா?
1: பாரத பிரதமருக்கு நான் எனக்கு 2000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அது வந்து என விவசாயம் வந்து இருக்கிறதுனால அந்த ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது.
0: இன்னும் கூட நிறைய பேசலாம், இன்னும் நிறைய விவசாயிகள் பேசணும்னு ஆர்வமா இருக்கிறதுனால ஒரு திரைப்பட பாடலுக்கு பின்னா

0: நம் மனச்சிறகை மெல்ல விரித்து பறக்க வைத்த அந்த பாடலின் படம் செக்கச்சி வந்த வானம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: BMAC, MFAC,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தேரைகால் புதர் நாகர்கோவில் 9842111964.
3: ஹலோ
4: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
3: மறுபடியுமா?
4: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும் 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: சார் இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங் 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
3: சார் 2 லட்சம்
5: என்னாச்சப்பா?
3: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
4: அடே
3: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
3: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். இன்றைய நேரலையில நம்ம விராலி விளை கிராம விவசாயிகள் தரக்கூடிய வேளாண் நுட்பங்களை தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கமுகு, கோகோ, நல்ல மிளகு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அடுத்ததா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக மீண்டும் விராலி விளைக்கு உங்களை அழைத்து செல்கிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம். இந்த கிராமத்தை பொறுத்த அளவுல விவசாய கிராமம் அப்படிங்கறத நம்மளால தத்ரூபமா பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, எல்லா வீட்டுக்கும் இன்னுக்குமே ஒரு மாவு, ஒரு சப்போட்டா, ஒரு கொய்யா, ஒரு செம்பருத்தி, ஒரு மல்லி, ஒரு துளசி செடி, நந்தியா வெட்டை, அதாவது அவங்க தேவைக்கு, அதாவது ஒரு மூலிகை அப்படின்னு தேவைப்பட்டுன்னா வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுல வீடுகள் பசுமையா இருக்குது. இதுதான் அந்த விவசாயம் வந்து செழிக்கிறதுக்கு இந்த கிராமத்துல ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்மளால அனுமானிக்க முடியுது. இப்பவும் கூட ஒரு விவசாயி சந்திக்க போறோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: ஞானபிள்ளை சார.
6: நீங்க கூட பால் உற்பத்தியாளர் சங்கத்துல முன்னால தலைவராட்டி இருந்ததாட்டும், இந்த பகுதி வேம்பனூர் ஏலாக்கு உறவு தலைவரா இருக்கிறது மாதிரி கேள்விப்பட்டோம். எப்படி இந்த விவசாயிகளை எப்படி அரவணைத்து கட்டி கொண்டு போறீங்க?
7: நான் இந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுற சங்கத்துல கழிஞ்ச 2 தடவை, அதாவது 5 வருஷம், 2013 இருந்து 18 இருபத்தி மூணு

0: இந்த ரெண்டு தடவையும் நான் தான் தலைவரா தான் என்னை போட்டியிலேயும் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நான் அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அந்த சங்கத்தோட ஈடுபாடு, சங்கத்துல பால் வந்து நான் தலைவரா இருக்கும் போது 2000 லிட்டர்
1: பேர் சொன்னீங்க,
0: 2000 லிட்டர் பால் வந்துட்டு நான் உற்பத்தி பண்ணக்கூடிய லெவல் ஆயிட்டு, அதை வந்துட்டு நாங்க ஒரு 1000 லிட்டரு இங்க பயன்படுற மாதிரி எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு விநியோகம் கொடுத்துட்டு யூனியனுக்கு கூட்டுறவு வந்து நாங்க அனுப்பிட்டு இருந்தோம். மூணாம் நிலையில எங்க சங்க ஏ கிரேடு வந்தது கூட்டுறவு குறுகிய காலம் தான், 58 to 2 வருஷம் இருந்தேன். பிறவுக்கு தலைவர்
1: நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதே ஒரு கடினமான பணியா இருக்கக்கூடிய நிலையில நான் வந்து ஒரு 275 ஏக்கரை கட்டி காக்கிற மாதிரியான ஏழால தலைவரா இருக்கிறேன், அதுவும் விவசாயிகளை அப்படி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? இதுக்கு என்ன காரணம்? இந்த ரகசியத்தை உடைச்சா மத்த பிறவும் ஒற்றுமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே?
0: அவன் இந்த 15 கவுண்டியும் வரும் எனக்கு ரொம்ப உத்தாசம் பண்றாங்க. அதாவது தண்ணி பற்றாக்குறை வரும்ப காலத்துல எங்களை அனந்தனார் சேனல்ல இருந்து பெருவளை எஸ்கேப் வழியா தண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த 15 கவுண்டி முறை எனக்கு இரவு பகலாக நாங்க வந்து அந்த தண்ணி கொண்டு வர அரும்பாடு படுறாங்க. அப்புறம் எந்த 10 விளையாம இருந்தாலும் நாங்க வந்து பாடுபட்டு விவசாயத்துறை பொதுப்பணித்துறை அவங்க உதவியோட எங்க ஏழாவது கண்டிப்பா விளைவிச்சே தீரும். அது மாதிரி இப்ப 2-3 வருஷம் ஒரு கரும்பு வறட்சி வந்தது, அதுல எங்க பிறகு விளைஞ்சது. அதுக்கு காரணம் நாங்க எங்க ஏழை கட்டுக்காப்போட வச்சு இந்த வாழை தென்னை இதெல்லாம் நடக்கூடாதுன்னு ஒரு கட்டுக்காப்பா வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் எங்களோட சேர்ந்த விவசாயிகள் தான். இந்த 275 ஏக்கருக்கும் ஒரு 100 விவசாயிகள் இருக்காங்க. அந்த 100 விவசாயிகளும் ஒற்றுமையா நல்லா பாடுபடுறாங்க, எனக்கு கோஆபரேஷன் கொடுக்குறாங்க. அதனாலதான் அந்த ஏழால் நாங்க வாழை நடக்கூடாது தென்னை நடக்கூடாதுன்னு. சில ஆட்கள் வாழை நட்டாலும் நாங்க அவளை அணுகி அந்த வாழை நீங்க நடக்கூடாது நம்ம ஏழை கட்டுக்காப்பாட இருக்கட்டு சொல்லிட்டு அவங்கள வந்து அணுகி அதை நீக்கிறோம். அந்த மாதிரி அவங்களும் அதுக்கு
1: நீங்க மாதாந்திரம் நடக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடக்கக்கூடிய கோரிக்கை தின கூட்டத்துல உங்க ஏலாவினுடைய சிறப்பை மற்ற விவசாயிகளுக்கு புரியும்படியா சொல்லுவீங்க போல இல்ல தெரியும்?
0: ஆமா, நாங்க இந்த 3வது வேளாக்கிழமை கிரிவிஷயம் நடக்கும் கலெக்டர் தலைமையில. அதுக்கு நான் எல்லா மீட்டிங்கும் தவிர்க்க முடியாத 1-2 மீட்டிங் போக மாட்டேன், மற்றபடி எல்லா மீட்டிங்கும் போவேன். எங்க ஏழாவில் உள்ள குறை நிலைகளை சொல்லுவோம். இப்போ அன்னைக்கு 3 நாளைக்கு முந்தி இந்த பொறியியல் துறையில ஒரு மனு கொடுத்தேன். அதாவது எங்க ஏழாவில் ஒரு 3 பாசன கால்வாய் பாயுது. அந்த 3 பாசன கால்வாயிலையும் நிறைய செடிகள்லாம் பறந்து செடிகள் முள்செடிகள்லாம் பறந்து கிடக்கு. அதை வந்துட்டு அகற்றி தெரிய வேண்டி இன்னொரு 15 நாட்களில் ஏழை அறுவடை ஆகும். அப்போ அறுவடை ஆகுற நேரத்தில் என்ன ஒரு மாதம் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். அந்த டைம்ல இந்த முள்பயிர்லாம்
1: அதெல்லாம் அகற்று ஒரு பக்கத்துல இருந்தாலும் கூட 1 மாத காலம் சும்மா தான் கிடக்கும் நலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேல, அந்த நேரத்துல கோடை உழவு அப்படிங்கிற நுட்பமா அல்லது சனப்பு தக்க பூண்டு உளுந்து இந்த மாதிரி பயிர் ஈடுபாடா?
0: இந்த கிராப்ல போட முடியாது, ஏன்னா இந்த கிராப் வந்து ட்ரை. ஆனா நம்ம இந்த கிராப்ல நம்ம கோடையில தான் நாங்க அந்த சனப்பு தக்க பூ உளுந்து எல்லாம் போடுவோம். இப்போ வந்துட்டு இது போடுறது கிடையாது. இது வந்துட்டு ஆனா இனி அடுத்த கிராப் எங்களுக்கு உழுது கொண்டு வரணும்னு சொன்னா 1 மாசம் ஆயிரும். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல நாங்க அந்த பழைய புழுப்பூச்சிகள் எல்லாம் பறக்க வேண்டிய சரிஞ்சோம், பாத்து கோழி சரிஞ்சோம் மேய விடுவோம். ஆனா இந்த இடம் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க கட்டுக்கோப்படையா சில ஆட்கள் வேணும்னு சொல்றாங்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த கால்வாய் கண்டிப்பா எங்களுக்கு இந்த டைம்ல வெட்டி ஆகும். எங்களுக்கு தண்ணி பாசனத்துக்கு இவங்க டிராக்டர் விட்டு உழும்போது எப்படியும் 1 மாசம் எங்களுக்கு ஆகும். ஆரம்பத்துல இருந்து 275 ஏக்கர் ஆரம்பத்துல இருந்து அவசரம் வரைக்கும் உழும்போது ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும்.
1: இந்த ஒரு விவசாயி அப்படிங்கிற அடிப்படையில மற்ற விவசாயிகளுக்கு என்ன ஆலோசனை சொல்றீங்க? கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முக்கியமா?
0: கண்டிப்பா முக்கியம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 3 கால்நடைகள் இருந்தால் அதில் உள்ள உரத்தை கொண்டு நம்ம இயற்கை உரமாட்டி நம்ம பயிர் வகைகளுக்கு போடலாம். வேற நானும் தரச்சுமே வந்துட்டு ஒரு 4 பசுமாடுலாம் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பசுமாடு பண்ணி எனக்கு கோழிகள்லாம் இப்போ தரச்சுமே இல்லை, மாடு வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் மாடு வளர்த்துக்கிட்டுறேன். அதில் உள்ள உரம் வந்துட்டு நம்ம வயலுக்கும் தென்னைகளுக்கும் போடும்போது நம்ம இயற்கை உரம் போட்ட மாதிரி இருக்கும். இந்த பசுந்தாள் உரம் வேணா இந்த பயிருக்கு நெல் பயிருக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த குலை வெயிலை தலைகள் இருக்குல்ல அது வந்து நான் இப்ப போட்டுட்டு தான் இருக்கிறேன், செழிப்பா போடுறேன். எனக்கு நிறைய இந்த வயல் உரங்கள்ல தோப்பு உரங்கள்ல எல்லாம் இந்த பூவரசு வேம்பு இதெல்லாம் நிக்கிறதுல குலையை வெட்டி அதுக்கு போடுறேன். தென்னைக்கு வைப்பேன், மீதி உள்ள உரத்தை வயலுக்கு நெல் பயிருக்கு போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா அது போடும்போது அந்த பயிருக்கு வந்து ஈல்டிங் நல்லா தான் இருக்குது. அந்த வேம்பு போடும்போது அந்த புழுப்பூச்சி தாக்கல் கூட கட்டுப்படுத்த முடியுது.
1: அருமையா சொல்றீங்க. சில கிராமங்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஏ அந்த கிராமமா கால்நடை செல்வங்களுடைய கூட்டம் அப்படிங்கறத அந்த கிராமத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த

0: ஒரு மறந்து போன அந்த நினைவை ஞாபகப்படுத்துற மாதிரி, ஒரு விவசாயினா வீடுகளில் கால்நடை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா கருத்தை பதிவு செய்து எல்லாரையும் விழிப்படையை செய்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: இன்னும் கூட ரெண்டு விவசாயிகள் இருக்காங்க, அவங்களை சந்திக்கிறதுக்கு முன்ன ஒரு திரைப்பட பாடல் கேட்போம்.

0: கேட்ட பாடலின் படம் வனமகன். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவகாலங்களில் கால்நடை வளர்ப்போர் கவனிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை தொடர்ந்து எல்லினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். மீண்டும் உங்களை வேளாண் நேரலைக்குள் அழைத்து செல்கிறோம் அன்பு நேயர்களே. வணக்கம் சார்.
1: வணக்கம்மா. இப்ப கூட ஒரு பெண்மணி வந்து, நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லணும். இப்ப உள்ள பெண்மணிகளுக்கு அது விவசாய

0: குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகளுக்கு கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ஆர்வமா வந்து முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்கள நாம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ஏ புஷ்பலட்சுமி, விராலி விளை.
0: இந்த கிராமத்தை பொறுத்தளவுல விவசாயிகள் அந்த காலத்துல வந்து ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல உளுந்து சாகுபடியில எல்லாம் ஈடுபாடு காட்டியிருக்காங்கள. அப்படி உளுந்து சாகுபடியில ஈடுபாடு காட்டுறதுனால என்ன மனிதர்களுக்கு என்ன நன்மை, நிலத்துக்கு என்ன வளம்?
1: நிலத்துக்கு நிறைய சத்து கிடைக்கும், நமக்கும் வீட்டுக்கு தேவையான உளுந்தெல்லாம் எடுத்துக்கிடலாம். உளுந்தல் நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, அது நரம்புகளுக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. பிறகு சிறுபயறு போடுறாங்க. போடுறாங்க சிறுபயறு போடுறாங்க, தட்டைப்பயறு இதெல்லாம் போடுவாங்க. எங்களுக்கும் நாங்களும் ஒவ்வொரு அந்த நேரங்களில் போடும்.
0: 2023 சிறுதானிய ஆண்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டாடினாங்களே, உங்க பகுதியில சிறுதானிய விழிப்புணர்வு அப்படிங்கிற ரீதியில சிறுதானிய ரீதியா ஏதாவது பதார்த்தங்கள் செய்து சாப்பிடுறது அந்த மாதிரி இதெல்லாம்?
1: சிறுதானியங்கள்ல நம்ம அரிசியில என்னெல்லாம் பலகாரம் செய்யமோ அது அவ்வளவுமே சிறுதானியங்கள்ல செய்யலாம். ஆமா.
0: நீங்க அப்படி என்ன செய்து சாப்பிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு பலகாரம் செய்யக்கூடிய நடைமுறையை சொல்லுங்க.
1: அந்த கம்பு, கம்பு மாவை நல்ல கூழா கலக்கி சர்க்கரை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு, இந்த ரொம்ப எண்ணெய் கூட உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, நல்ல குளிப்பலகாரம் இருக்குல்ல அதில் விட்டு நம்ம சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும்.
0: கேழ்வரகு, கம்பு, சாமை, பனிவரகு, குதிரைவாலி, திணை, சோளம் எல்லாத்துலேயும் ஈடுபாடு இருக்கு.
1: எல்லா பாத்திரையும் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் கடையில் மாதந்தோறும் வரகு, கேழ்வு, இந்த திணை, சாமை எல்லாத்துலேயும் வாங்கி ஒவ்வொரு பாக்கெட்டும் வாங்கி கொண்டு போட்டுருவாங்க.
0: கடையில எண்ணெய் பலகாரங்கள் வாங்குறது இல்ல, வீட்டுல மாலை நேரத்துல டிஃபனுக்கு நீங்க பலகாரம் உருவாக்கிடுவீங்க.
1: பிறகு குதிரைவாலியில கஞ்சி வச்சு குடிக்கலாம். அது வந்து குதிரைவாலி, உளுந்து, பூந்து, வெந்தயம், தேங்காய் எல்லாம் போட்டு அரிசியை விடவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். நேற்று கூட எங்க வீட்டுல குதிரைவாலி கஞ்சி தான். ஆமா, ரொம்ப நல்ல.
0: வயது என்ன ஆகுது இப்போ?
1: எனக்கா வயது வந்து 79.
0: ஆனா இப்ப வேளாண் நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்க நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாது, 79ங்கிறாங்க. ஆனா பார்த்தா ஒரு 60-63 தான் மதிக்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த மாதிரியான சிறுதானிய உணவு சமைச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லாமா?
1: ஆமா சொல்லலாம். எனக்கு வந்து வந்து இப்போ 20-25 ஆச்சு, அப்பவுமே இந்த சிறுதானியங்கள் தான் நான் கூடுதலா எடுப்பேன்.
0: இன்னும் கூட நாம நிறைய பேசலாம், இருந்தாலும் நேரம் அப்படிங்கறது ஒரு அட்டவணைக்கு உட்பட்டதுனால. ஒரு அருமையான கிராமம் ராலி விளை. இந்த கிராமத்துல இந்த நிகழ்ச்சி வாயிலா என்ன வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னா, சிறுதானிய ஈடுபாடு கொள்ளுங்க, உளுந்துல ஈடுபாடு காட்டுங்க, கால்நடை செல்வம் அப்படிங்கறது விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம், ரெண்டாவது ஒவ்வொரு புறவும் கட்டுக்கோப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். கட்டுக்கோப்பு என்ன அளவுல இருக்குதோ அதை பொறுத்துதான் மாவட்ட நிர்வாக ரீதியா சில சலுகைகளை குளங்களை சீரமைக்கையில வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா அமைதியா கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களும் குறிப்பா விவசாயிகள் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

நிச்சயமா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறத வேளாண் நேயர்களை வழியா நிச்சயமா தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நேயர்களே, நேயர்கள் இதுவரை வேம்பனூர் விராலிவிளை கிராம விவசாயிகள் மத்தியிலிருந்து வேளாண் நேரலை கேட்டீர்கள். நிறையவே நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. கமுகு, கோகோ, நல்ல மிளகு, அது தொடர்ந்து சிறுதானிய சமையலும் கூட சேர்த்து சொல்லிக் கொடுக்க வச்சு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் அன்பு சகோதரர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப் அவர்கள்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:01. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒருசேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9 வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000+ அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200+ மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000+ மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுயமதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் ஈ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து

0: பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இனி நாம் கேட்கலாம்
2: குறித்த சிற்றுரை.
3: என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? உலகின் ஒவ்வொரு குடிமகனும் கேட்கும் கேள்வி இது. நாட்டின் வளம் மண்ணின் வளம் மட்டுமல்ல, அந்த மண்ணை நனைக்கும் கடலின் வளமும் தான். இந்த வளத்தின் ஒரு பரிமாணம் கடல் வணிகம். இதனை உணர்த்த உலகம் இன்றைய தினத்தை கடல் வணிக மேம்பாட்டிற்காய் அர்ப்பணித்து உலக கடல்சார் தினமாய் அனுசரிக்கின்றது. இதனை பற்றி கூறுகின்றார் அறிவியல் விழிப்புணர்வுக்காய் தேசிய விருது பெற்ற என் எஸ் சிதம்பரம் அவர்கள்.
4: இன்றைய தினம் அனைத்துலக கடல்சார் நாளாக அனைத்து நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. அது என்ன கடல்சார் நாள்? கடல், கடல் வழி பயணம், அப்பயணத்தை மேற்கொள்ள உதவும் சிறிய பெரிய கப்பல்கள், எந்திர படகுகள், சரக்குகளை மட்டும் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் போன்ற கடல் வழி கலங்கள் போன்றவற்றை இயக்குவதற்கும் பிற பணிகளை மேற்கொள்வதற்கும் பல்வேறு பிரிவுகளில் செயல்பட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் அத்தகைய கலங்கள் தங்குவதற்கும் சரக்குகளை ஏற்றி இறக்குவதற்கும் துறைமுகங்கள் பயன்படுகின்றன. மனிதர்கள் நாடு விட்டு நாடு செல்வதற்கும் இவை பயண நிலையங்களாக செயல்படுகின்றன. கடல்வழி பிரிவு, கடல்வழி பயணம், துறைமுகங்கள், அவற்றில் பணியாற்றும் மனிதர்கள் ஆகியோர் இவற்றில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர். இதனிடையே கடல்சார் திடநிலை, கடல் வழியாக வணிகத்தை பெருக்குதல், அவர்களுக்கான வேலைவாய்ப்பு பெருக்கம், துறைமுகங்களை மேம்படுத்துதல், கடல் வழி சொத்தை உருவாக்குபவர்கள், கடல் சார்ந்த கடற்பரப்பு பொருளாதாரம், இவை அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் ஒன்று கூடி கலந்துரையாடி படிப்படியாக மேம்படுத்தி வருகின்றனர். கடல்வழி பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கி வருகின்றனர். கடல் வழிகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு சிறந்த வழி அனைத்துலக விதிமுறைகளை கடல் வழிகளை மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும். கடல்வழி பாதுகாப்பை பயனுறுதியுடன் மேம்படுத்துவதற்காக அனைத்துலக குழுமம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று பல நாடுகளும் வலியுறுத்தின. ஆனால் ஐக்கிய நாடுகள் அவை உருவாகும் வரை அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. 1948 அனைத்துலக மாநாடு ஒன்று ஜெனீவாவில் கூட்டப்பட்டது. அப்பொழுது அனைத்து அரசுகளின் கடல்சார் ஆலோசனை கழகம், அதாவது IMCO, இன்டர் கவர்மெண்டல் மேரிடைம் கன்சல்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. அது பின்னாளில் 1982 அனைத்து அரசுகளின் கடல்சார் கழகம், அதாவது IMO, இன்டர் கவர்மெண்ட் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்று பெயர் மாற்றப்பட்டது. 2005 கடல்சார் பாதுகாப்புக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டன. பிறகு அதற்கான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கேற்றவாறு மாற்றி அமைக்கப்பட்டன. இப்படி தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு கடல்சார் வாழ்வு, பயணம் மற்றும் அனைத்து பணிகளும் சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருவதனால் அவற்றை நினைவுகூரும் வகையில் தேவைக்கேற்ற மாற்றங்களை செயல்படுத்தவும் இந்த நாள் வழிவகுத்து வருகிறது.
3: உலக கடல்சார் தினம் உரை கேட்டீர்கள். பங்கேற்றவர் அறிவியல் விழிப்புணர்வுக்காய் தேசிய விருது பெற்ற என் எஸ் சிதம்பரம் அவர்கள்.
1: வானிலை அறிக்கை. வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி

காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள் நீங்கள். நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 திரை இசை. இனி நாம் கேட்கலாம் எனக்கு 20 உனக்கு 18 படத்திற்காக சுர்ஜோ பட்டாச்சாரியா, ஸ்ரேயா கோஷல் குரல்களில், பா விஜய் வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்த பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

பண்பலை நோட்டு நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை நேரம் இப்பொழுது 4:18. இந்நேரத்தில் தேவாவின் வரிகள் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சுகீந்தர் சிங், எஸ்பிபி சரண் குரல்களில் கேட்கலாம் அப்பு படப்பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் ஜெமினி பட பாடலை. பாடலை பாடியவர் சாதனா சர்கம், இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை பரத்வாஜ்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 4:30. இந்நேரத்தில் தேசிய கல்வி ஆராய்ச்சி

0: और इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ मुझे यानी अजीत
1: और विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு. நேயர்களே, உங்களின் அபிமான நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் இன்றிரவு 8:30. எழுதிய நேயர்கள் காத்திருக்கலாம் பாடலை கேட்க. என் கண்ணில் பார்வை என்றோ, இது நாடகம் நாடக மலரில் இன்றிரவு 9:30 கேட்கலாம் நீங்கள். நமது சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் இன்றிரவு 8:05 முதல் 8:30 வரை. இளைய உள்ளங்கள் பங்கேற்று மகிழலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சேவையை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மை பாரத் இணையதளத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் பதிவு செய்திருப்பது அவர்களின் ஆர்வத்தை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு குழுவில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகளைக் கொண்ட G4 அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ரயில் கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு

0: அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுஹான் கூறியுள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும்.
1: நல்ல அறிவை வெற்றிவிடாதே, வரிகள் சீத்தாத்தும் பேசினாலும் மங்கை அவளின் ஆட்டத்தின் அழகில் மயங்கி உள்ளத்தை பறிகொடுத்து விழித்து பார்த்தால் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், இதுதான் சிலரது வாழ்க்கை. இதை அந்த காலத்திலேயே எவ்வளவு தத்ரூபமாக சொல்லி வைத்தனர். யார் உணர்வது? அறிந்து செயல்படுவான் ஞானி. கேட்கலாம், எந்த படத்தின் பாடல் அது?

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன வேளாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. அதனையடுத்து எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 1958 சுழல்கிறது. தாவணி அணிந்த பெண்கள் சுற்றி நிற்க நடுவில் கதாநாயகி. கோரஸ் குழுவினர் ஒரே வண்ணத்திலும் இவர் இன்னொரு வண்ணத்திலும் உடையணிந்து ஹீரோ வசதியான இருக்கையில் அமர்ந்து பாட்டு பாட அதை கேட்டு அவர்கள் ஆடுவது. அதன் பின்னணியில் மீன்விளக்கு சீரியல் செட் செட்டிங் பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படத்தில் அந்த காலத்தில் புதுமையாய் தமிழில் தமிழை அணு உணவாக ரசித்து பாடியிருப்பது அருமை. பாடலின் படம் மாலையிட்ட மங்கை. ஒலிக்கும் குரல் டி ஆர் மகாலிங்கம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. வரிகள் கண்ணதாசன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேர்காணந்திருக்கும் நிகழ்ச்சியின் முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரைசை சரம் காலச்சக்கர கடிகாரத்தை கையடக்க வடிவில் வழங்கும் நிகழ்ச்சி இது. கடிகாரம் காலச்சக்கரத்தில் 77 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:13:20. அன்றைய காலகட்டத்தில் வாழ மனம் இயங்குவது இயல்பான ஒன்றுதான். பழைய காலத்தில் அரசர்கள் காலத்தில் மக்கள் அவர்களின் கலாச்சாரம் எப்படி இருக்கும், அரசவினருடைய ஆடை அலங்காரம், அவர்களுடைய இல்ல வீடு அமைப்பு, இவை பற்றி அறிய நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும் தானே. அவருடைய இல்லற வாழ்க்கையில் அதுவும் அந்த இனிய தருணங்கள், குடும்பம், காதல், இப்படி நமது மனம் பலவிதமாக கற்பனை பண்ணி கொண்டிருக்க ஒரு டூயட், அதுவும் ரிச்சாக இருக்க வேண்டும் என்றால் அதுவும் ராஜாராணி குலத்தில் கேட்கலாம். கே ஜே யேசுதாஸ் பி சுஷிலா குரல்களில், புலமைப்பித்தனின் வரியில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேரலை நிற்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரு இசை சரம். கிராமத்து ஸ்டைலில் அள்ளி முடித்த கூந்தல், சேலை கட்டி, கையில் கண்ணாடி வளையல்கள் குலுங்க, இந்த பாடலில் ஒரு சின்ன மாற்றம். வழக்கமாக ஹீரோதான் ஹீரோயின் பின் வந்து அவங்கள வந்து பாடி கலாய்ப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அந்த ரோலை பிளே பண்ணுறது கதாநாயகி. ஹீரோ பொய் கோபம் முகத்தில் காட்ட அதனை ரசிக்கலாம் சின்ன சிரிப்புடன். ஹீரோவை இங்கே வேஷ்டி சட்டை அணிந்த கிள்ளையுடன் ஒப்பிட்டு பாடுவது சற்று வந்தேதான். இளையராஜாவின் இசையில் வாலியர் வரிகளில் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம் சிட்டுக்குருவி பட பாடல்.

0: ஏய் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களிருக்கும் நிகழ்ச்சியை மல்லச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:25:40. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தேடி பிடித்து கரம் பிடிப்பேன். உன்னுடைய பெயர் ஒன்றே நாளெல்லாம் நான் சொல்லும் ஆண்டவன் புகழ். வாலியின் எழுத்துக்கள் இல்லறத்தை, கணவன் மனைவி உறவை இதைவிட அழகாக கூற முடியுமா என வியக்க வைக்கிறது. தொடரட்டும் இந்த நெடுங்கால பந்தம். இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ், பி சுஷிலா குரல்களில் கேட்கலாம் நாம் பத்ரகாளி படப்பாடலை.

முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 84 சுழல்கிறது. கடல் நீரை தன்னுள் வாங்கி குளிர வைக்கும் பஞ்சுமேகத்தையும் கவிஞர் விட்டு வைக்கவில்லை. கல்யாண படலத்தில் அதற்கும் முக்கிய பங்கு கொடுத்து அதனை வாழ்த்து அழைப்பது அழகு. இனிமையான இசை போட்டி போட்டு ஒலிக்கு குரல்கள் கேட்கலாம். பாடலின் பாடலை எந்த பாடலின் படம் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், கங்கை அமரனின் வரிகளில், இளையராஜாவின் இசையில் நான்

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

விமலேஸ்வரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 88 சுழல்கிறது. நீர் நிலம் திசை மூன்றையும் இணைத்தால் இதன் சங்கமம். அண்ணன் தம்பி சகோதர பாசம் ராமலக்ஷ்மணன் போல சிறு வயது முதலே வாக்கு கொடுத்து கரம் பிடிக்க காத்திருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பெண், வழிகாட்டும் மூத்தோர், அருமையான குடும்ப பின்னணி, பியானோ இசை மெருகேற்ற அத்தனை முகத்திலும் இதயம் நிறைந்த புன்னகை பூரிப்பு. இந்த பாடல் குடும்ப பாங்கான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசிய வாசுதேவன் குரல்களில் இணைந்து பி சுஷிலாவின் குரலும் ஒலிக்க, வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் தர்மத்தின் தலைவன் படப்பாடலை இப்பொழுது நாம் கேட்கலாம்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

முல்லைச்சரத்தில் கைரடக்க வடிவில் காலச்சக்கரம் 93 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:44:30. சில பாடல்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கும் சிச்சுவேஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனால் இசை காட்சி அமைப்பு பிரம்மாண்டமாக இருக்கும், நெஞ்சு அள்ளும். அந்த மாதிரி தான் இந்த பாடலில் 3 பேர் ஒரு குழுவாக, இதில் ஒருத்தரும் ஒருத்தருக்குமே விசுவாசமாக இருக்க போவதில்லை, தெரிஞ்சேதான் நட்பாக இருக்காங்க. அவ்வப்போது வரும் அன்பான தருணங்கள், வித்தியாசமான கலவையான இசை, வைரமுத்துவின் வரிகளில், A.R. ரகுமான் இசையில், மனோ உன்னிமேனன் சித்ரா குரல்களில் கேட்கலாம் திருடா திருடா பட பாடலை.

முள்ளச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 99 சுழல்கிறது. செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சா எதை பார்த்தாலும் மகிழ்ச்சியாக குதூகலித்து ஆடிப்பட வேண்டியதுதான். அதற்கு இங்கே வந்து நல்ல ஒரு சோர்ஸாக கிடைச்சிருக்குது என்னென்னா, அரிய வகை உயிரினம் என்று இன்று கருதப்படும் அந்த உயிரினம். பாடலை கேட்டால் புரியும் அது எந்த உயிரினம் என்று. வர்ணனையுடன் அழகாக ஒப்பிடுவது அதனை பெண்ணுடன். ஃபாஸ்ட் பீட்டில் ஒரு பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில், ஒன்னிமேனன் ஸ்ரீனிவாஸ் சித்ரா குரல்களில் கேட்கலாம் மின்சார கனவு படப்பாடலை.

காதை கிழிக்காத இசை, அழகான தமிழ் வரிகள், மனதை வருடும் இதயம் திருடும் கலை, இதெல்லாம் வேண்டுமா? குருஷேத்திரத்தில் ராவணவதம், யுத்த பூமியில் சீதையின் சுயவரம், உண்மையான காதல் சேர்ந்து வாழுமா? இந்த பாடலில் விஷால் சந்திரசேகரின் இசையில், கவி பாடும் மதன் கார்கேயின் வரிகள், ஒலிக்கும் குரல்கள் ஹரிச்சரண், சிந்தூரி விஷால். கேட்கலாம் சீதாராமன் பட பாடலை.

0: இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்.

0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் நாம் கேட்கலாம். இன்றும் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். முதலில் இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. இன்றிரவு 7 எண்ணிசை நேரம், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்காட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரல நிகழ்ச்சி. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரைசை. 9:30 என் கண்ணில் பாவை என்றோ நாடகம் நாடக மலரில். எழுதியவர் அவினாசி முருகேசன். நாச்சியப்பெண் தமிழான் எஸ்பி வெங்கட்ராமன். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி. 10 ஜப்பானில் நடைபெறும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 நிலாமுற்றம். 11 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12 முதல் நாளை அதிகாலை 5 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம் நீங்கள். நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சிகள், 6:10 இணைத்தாரும் நல்லவை கேட்க. வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 குரல் நம்பரும் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரையிசை. பொது அறிவு வினா விடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 ஆகிய நேரங்களில். 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நேர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன.

0: adapt swiftly to keep pace with the changing character of warfare. Addressing an event organized by a media house in New Delhi, the CDS highlighted the importance of the integration of technology, data, and industry in strengthening the defense ecosystem. He stressed upon the need to have the means to sustain, replenish, and repair weapons in the battlefield. The government has reduced the basic customs duty on major imported crude edible oils with a view to moderating domestic edible oil prices. This provides relief to consumers and mitigate inflationary pressures arising from the sharp increase in international edible oil prices. The deep depression over the Bay of Bengal crossed the North Andhra Pradesh, South Odisha coast near Kalingapatnam between late last night and early this morning, triggering heavy to extremely heavy rain in several parts of Odisha. The system has moved inland and continues to influence weather conditions over southern and coastal districts, with waterlogging and localized flooding reported at several places. The deep depression, after crossing the North Andhra Pradesh South Odisha coast near Kalingapatnam, has moved inland and is gradually weakening. However, under its impact, heavy rain have been reported. Several districts are likely to receive heavy to very heavy rainfall today. Indian Railways has approved the introduction of a new daily train service between Kanpur Central and Anand Vihar Terminal, providing an overnight rail connectivity option between Kanpur and Delhi. The Indian Railways has also approved the construction of a four-lane road over bridge at Alkapuri in Vadodara Division of Western Railway. The cost of the project is over 166 crore rupees, and this cost will be shared equally between the railways and the state government. In Asian Games shooting, Ananjit Singh Naruka and Parinaz Dhaliwal bagged bronze medal in the mixed skeet team event at Aichi Nagoya today. This is India's first ever Asian Games medal in the mixed skeet team category. The Indian pair missed just four of their 48 shots and finished level with South Korea, but lost in the tie break. They finished just 1 point behind the leading Chinese pair to secure India another shooting medal. China defeated South Korea by 52-51 to win the gold. Indian boxer Parveen made it to the quarterfinals of the women's 65kg category after receiving a walkover from Tajikistan's Malika Nozimova in the round of 16 at Nishuya in Japan today. Satnam Singh and Salman Khan won a bronze in the men's double sculls as India concluded their rowing campaign at the Asian Games 2026 in Aichi, Nagoya, with one medal today. Prime Minister Narendra Modi has lauded the Indian duo after their bronze-winning feat at the Games. Human rights violations and socio-economic deprivation in the Pakistan-occupied Jammu and Kashmir POJK were raised at the ongoing 63rd session of the UN Human Rights Council in Geneva. Social activist Harleen Kaur said the people in POJK have been on the streets for months demanding food, electricity and employment. And that is the end of this news bulletin.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்று ஒன்று. நேரம் இப்பொழுது 6:10. சேவை செய்திகள் உங்களுக்காக. மீன்பிடி பற்றிய அறிவிப்பு. மாதாந்திர சிறப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை, அதாவது 25ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை கன்னியாகுமரி, கோவளம், ராஜாவூர், மயிலாடி, வழுக்கம்பாறை, கீழமணக்குடி, அழகப்புபுரம், சுசீந்திரம், சின்னமுட்டம், கொட்டாரம், சாமிதோப்பு, அஞ்சுகிராமம், கோழிக்கோட்டு, பொத்தை, வாரியூர், அகஸ்தீஸ்வரம், மருங்கூர், தேரூர், தென் தாமரைக்குளம், ஊட்டுவாழ் மடம், அஞ்சுகிராமம், ஆரோக்கியபுரம், தென் தாமரைக்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மீன் விநியோகம் இருக்காது. செண்பகராமன்புதூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக செண்பகராமன்புதூர், தோவாளை, வெள்ளமடம், லாயம், தாழக்குடி, சந்தைவிளை, ஈசாந்தி மங்கலம், காரியாங்கோணம், குலசேகரன்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நாளை முற்பகல் 9 மணி

0: முதல் பிற்பகல் 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் TNHSP முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா மே ஹெல்ப் யூ உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு இடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்காக தேவையான தகுதிகள், இன சுழற்சி, ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நாளை மாலை 5 மணிக்குள் மருத்துவமனை கண்காணிப்பாளர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் வழியே முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடத்திற்கான தகுதிகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து நாளை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 5 மணிக்குள் நாகர்கோவில் கிருஷ்ணன் கோவிலில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலக அலுவலருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பித்து பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2026 செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி காலை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ள இக்கூட்டத்தில் சென்ற மாத விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில் வழங்கப்படுவதோடு விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சியரால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் பதிவு செய்து இக்கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகள் பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகிற 18/10/2026 முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இசேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பின்னர் இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15. நாம் கேட்கலாம்

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
6: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
5: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
6: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
7: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
10: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
10: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
12: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
10: செல்
12: 7305536506.
13: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
14: BMAC, MFAC,
13: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 9842111394.
15: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ SBI மூலமா கூட UPI பேமெண்ட் செய்ய முடியுமா?
16: கண்டிப்பா.
15: அப்போ UPI மூலமா பணம் எடுக்க முடியுமா?
16: அதுவும் பண்ணலாம்.
15: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
16: அதுவும் தான் பிரதர்.
15: அப்போ IPO ரெக்வஸ்ட்,
16: யோனோ SBI ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
17: யோனோ SBI, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து UPI சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
18: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை கேட்கலாம். எல் நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை துளை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.

0: இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.
1: அவள் பேசவில்லை என தொடங்கும் வி ஏ சிதம்பரநாதன் இசையமைத்த பாடலை பாடுபவர் கோவை சவுந்தரராஜன், பாடலை இயற்றியவர் மு பகத்சிங்.

தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25%-ஆக மாற்றியமை

0: வைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமித்தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமித்தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும் எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ஆம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பல்லி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியில் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையே கலிங்கப்பட்டினத்துக்கு மிக அருகில் கரையை கடந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் பனை

0: கிளைகள் நடும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். சேலத்தில் 26 புதிய நகர பேருந்துகளின் சேவையை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திரு தாரேஸ் அகமது தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வியில் சேராத 1932 மாணவர்களையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். வேலூரில் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தூய்மைப் பணி மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இந்திய பாதுகாப்பு உற்பத்தி மாநாடு இன்று தொடங்கியது. அரியலூரில் பேரிடர் கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்புத்துறை சார்பில் நடைபெற்றது. திருப்பூரில் 17வது நூலிழை ஜவுளி தொடர்பான 3 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை கிண்டியில் வரும் 28ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோருக்கான மொபைல் போன் பழுது நீக்கம் மற்றும் சேவை பயிற்சியில் 18 வயதுக்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் பங்கேற்கலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 12400 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்லஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் சிராக் துகானும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் 2வது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகு ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சத்னம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு கணிசமாக குறைத்துள்ளது. இந்திய கடல் பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என்று மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: காற்றை நெருக்கும் அமுதத்துளிகள் நாளும் சொல்லித் தருவானலை குமரி பண்பலை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. இது நேரம் இப்பொழுது 6:41. இப்பொழுது நாம் கேட்கலாம் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்களில் சிவாஜி பட பாடலை.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: கேட்ட அந்த படம் என் படம் சிங்கம்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமார்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புது நாகர்கோவில் 9842111394.
0: குமரி பண்பலை நூற்றாண்டில் நேரான அந்தரிக்கும் நிகழ்ச்சி திரை இசை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:51:40. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் லெஸ்லி லெவிஸ் சொனிட்டா காந்தி குரல்களில் காப்பான் பட பாடலை.

0: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தும் இலவச வலி நிவாரண முகாம்
1: செப்டம்பர் 26 காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது.
0: எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் என அனைத்தும் குறைந்த விலையில்.
1: முத்து நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: முன்பதிவு அவசியம். கால் 8870198870.
2: திரையில் இனி நாம் கேட்கலாம் பம்மல் கே சம்பந்தப்பட்ட பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் குறித்து தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எஸ் ஆனந்த் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்னிசை நேரம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிச நேரம். இன்னிச நேரத்தில் ஒலித்த பாடலை பாடியவர் சௌமியா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ கே தனசேகரன் அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள படைக்கல உடை தொழிற்சாலை வளாகத்தில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தொழிற்சாலை வளாகத்தில் 3000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. படைக்கல உடை தொழிற்சாலை தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி மற்றும் திருமதி வீணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 42 வகையான நாட்டு மர இனங்களைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தனர். இதில் 100 மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் நீர்நிலைகளை பாதுகாக்க அப்பகுதியில் உள்ள 2 பெரிய குளங்களை தூர்வாரும் பணியிலும் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை பொது மேலாளர் திரு பி எஸ் ரெட்டி, இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஆயுத ஆடை தொழிற்சாலை நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கம் 3.0 ஒரு மரம் தாயின் பெயரில் திட்டத்தின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிற்சாலை வளாகங்களில் பசுமை பரப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். வடகிழக்கு பருவ மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஏரிகளுக்கு செல்லும் மழைநீர் கால்வாய்களை தூர்வாறுதல் போன்ற பணிகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் நீர்த்தேக்கத்தின் அளவுகள் குறித்தும் 16 மதகுகளின் உறுதித்தன்மைகளை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விரைவில் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டு வரப்போவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சசிகாந்த் செந்தில் தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதம மந்திரி நுண்ணுயிர் பாசன திட்டம், பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம், மண்வள அட்டை திட்டம், சூரிய சக்தியால் பம்பு செட்டுகள், தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம், பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும், ஆறு மற்றும் ஏரிகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பது குறித்தும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொது

0: மக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்குவது குறித்தும் விளையாட்டு இளைஞர் நலத்துறை சார்பில் கேளோ இந்தியா திட்டம் ஆகிய வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில், பேரிடர் காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிலவுகின்ற முக்கிய பணிகள் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்றும், அனைத்து ஏரி குளங்களில் தூர்வாரி ஆழப்படுத்தி மழைநீரை சேமிக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகத்தின் வாயிலாக நடைபெற்று வருகிறது, பொதுமக்கள் மனு வழங்கியதன் அடிப்படையில் இன்னும் துரிதமாக பணிகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது, திருவள்ளூர் மாவட்டத்தில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் 2 மடங்காக பணி செய்ய ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர், டெங்கு காய்ச்சல் உருவாவதை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கு உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்து இருப்புகள் தயார் நிலையில் வைக்க தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படியும் தொழிலாளர் துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொழிலாளர் ஆணையர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கடந்த 2 மாதங்களில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல் மற்றும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தலில் 2 குழுக்களாக இணைந்து தொடர்ச்சியாக கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவது தடை செய்வது குறித்து முன்னேற்பாடுகள் தொடர்பாக திருத்தணி, பள்ளிப்பட்டு, பொன்னேரி போன்ற பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் தொழிலாளர் உதவி ஆணையர் திருமதி சாந்தி தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், தொழிலாளர் துறை அலுவலர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களுடன் இணைந்து 30க்கும் மேற்பட்ட கோழி பண்ணையில் சிறப்பு கூட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டு குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் எவரும் பணிபுரியவில்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் கோழி பண்ணை உரிமையாளர்களிடம் அதற்கான சான்றுகளும் பெறப்பட்டது. அதுமட்டுமின்றி கோழி பண்ணையில் குழந்தை தொழிலாளர்களையும் கொத்தடிமை தொழிலாளர்களையும் பணியில் ஈடுபடுத்த மாட்டோம் என உறுதிமொழியும் பெறப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் ஏரியில் நீர்வளத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சோழவரம் ஏரியின் உபரிநீர் கலங்கள் பகுதி மற்றும் புழல் ஏரிக்கு தண்ணீர் செல்லும் மதகு ஆகியவற்றையும் புழல் ஏரிக்கு நீர்வரத்து கால்வாய் பகுதிகளிலும் தூர்வாரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார்.
1: திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின. கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்வுக்கான முடிவுகள் nbe.edu.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 265,960 பேர் தேர்வு எழுதினர். அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு இணையதளத்திலிருந்து மதிப்பெண்கள் குறித்த தகவல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிறிஸ் போவன், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் புத்தாக்க மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். மின் உற்பத்தி, முதலீடு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.

0: நவம்பர் மாதத்தில் துருக்கியில் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாடு நடைபெறவுள்ளதாக திரு கிறிஸ் போவன் தெரிவித்தார். மத்திய அரசு புதிய தேசிய மின்சார கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக மத்திய மின்துறை செயலர் திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மின்சாரத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர் இது தொடர்பான வரைவு கொள்கையை கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்தார். மின்சாரத்துறையுடன் இணைந்த அனைவரின் தகவல்களும் பரிந்துரைகளும் வரவேற்கப்படுவதாக திரு பங்கஜ் அகர்வால் தெரிவித்தார். ராணுவ தளவாடங்கள் நவீன போர் முறைக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முப்படை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்த தொழில்நுட்பமும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறினார். போர் முனைகளில் ராணுவ தளவாடங்களை சரி செய்வதற்கான தொழில்நுட்பம் அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்ட புத்தாக்க நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொறியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். எதிரி நாடுகள் குறித்த உளவு தகவல்களை தெரிந்து கொள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் என்று ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி கூறினார். ஆந்திரப்பிரதேசத்தில் மழை பாதிப்பை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் தொலைபேசி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார். மழையால் சேதமடைந்த சாலைகளை சீர் செய்யவும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்புகளை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா ஒடிசா இடையே கரையை கடந்த போதிலும் ஆந்திராவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர்களுக்கு திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான பூசன் ஒப்பந்தம் வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே தென்கொரியாவில் கடந்த ஆண்டு இது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் வரும் நவம்பர் 10 முடிவடைய உள்ள நிலையில் மேலும் 2 மாதங்களுக்கு நீட்டித்து அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீன அதிபரும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இது முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் சீனா இந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரத்தை உறுதி செய்து மக்களின் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அரசு அதிகாரிகளின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான கர்மயோகி இயக்கம் குறித்த தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு அதிகாரிகளுக்கு ஆன்லைன் வாயிலான கர்மயோகி சிறப்பு பயிற்சி திட்டம் கடந்த 2020 தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவதற்கு அரசு துறைகள் சிறப்பாக செயல்படுவதற்கான பயிற்சிகள் இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் சிறப்பாக வழங்குவதற்கான திறனை அதிகாரிகளிடையே ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசின் சட்ட விதிமுறைகள் குறித்த நேரத்தில் விரைவாக முடிவெடுக்கும் திறன், அரசின் நலத்திட்ட உதவிகளுக்கான பயனாளிகளை சரியான முறையில் தெரிவு செய்து உரிய நேரத்தில் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் வழங்குவதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளன. ஐகாட் இணையதளத்தின் மூலம் கர்மயோகி திட்டம் தொடங்கப்பட்டு 1,70,00,000 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 65,000

0: ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் அணுகுமுறையிலும் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடையே மின்னணு தொழில்நுட்ப திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு துறையில் மனித ஆற்றலை மேம்படுத்துவதற்காக கர்மயோகி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கம் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கிய பங்காற்றி வருகிறது. அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கர்மயோகி பயிற்சி திட்டத்தில் ஆண்டுதோறும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியை சிறப்பாக முடித்துள்ளது குறித்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளின் ஆண்டு செயல்பாட்டு அறிக்கையில் பதிவிடப்படுகிறது. இதன் மூலம் மக்களுக்கான சேவை மேம்பட்டு வருகிறது என்பதில் ஐயமில்லை.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தில்லி ஆனந்த் விகார் ரயில் நிலையம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்படவுள்ளது. கான்பூரிலிருந்து இரவு மணி 8:40 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 4:50 ஆனந்த் விகார் சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஆனந்த் விகாரிலிருந்து இரவு மணி 11:25 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 7:25 கான்பூர் வந்தடையும். ஆசிய விளையாட்டில் மகளிர் பிரிவு கபடியில் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 50-25 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஏ பிரிவில் 6 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 8-2 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஏ பிரிவில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்தியா 9 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துடுப்பு படகர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாத்னாம் சிங், சல்மான்கான் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்போட்டியின் உஷு பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரோஷிபினா தேவிக்கும் பேட்மிண்டன் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பகு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ முதுநிலை பட்டப்படிப்புக்கான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. உலகளாவிய பருவநிலை மற்றும் எரிசக்தி கொள்கையை அமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சீனா மீதான வர்த்தக தடை மேலும் 2 மாதங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் பிரிவு கபடி கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். முதலில் வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. அடுத்து வரும் 2 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தோட்டக்கலை பயிர்களில் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழைநீரை சேமிக்கலாம். கோகோவில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கிடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளலாம். வாழையில் அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும் இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். ரப்பரில் பால் வெட்டும்

பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தில் பால் விழியும் பகுதிக்கு மேல்பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். மிளகு கொத்து உதிர்வதை தவிர்க்க இலைவெளி ஊட்டமாக 1% டை அமோனியம் பாஸ்பேட்டினை தெளிக்கவும். அன்னாசியில் காயின் அடிப்பக்கத்தில் நிறம் மாற்றம் வர தொடங்கியவுடன் அறுவடை செய்யவும். இவ்வருடம் நடவு செய்த வாழை, மா, ஜாதிக்காய், கிராம்பு, மிளகு, ரப்பர் போன்ற பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நாளை அதாவது வெள்ளிக்கிழமை முற்பகல் 10:30 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து ஆகஸ்ட் 2026 மாத விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பெறப்பட்ட விவசாயம் தொடர்பான மனுக்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். மேலும் விவசாயிகளின் விவசாயம் தொடர்பான கோரிக்கைகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் நேரில் பெறப்படும். கோரிக்கை மனுக்கள் பதிவு செய்யும் வசதி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரடியாக தங்கள் கோரிக்கைகளை தெரிவிக்க வரும் விவசாயிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல்விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல்விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்கள் ஆகிய TPS 3, CR 1009, Subdivision 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. கும்பப்பு பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதானிக்கா, மருதானிக்கா,
5: வா முத்தழகு. என்ன இம்புட்டு நேரம்?
4: தொழுவத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, அதான் நேரமாகிடுச்சு.
5: ஏன் பிள்ள, நீ எல்லா வேலைகளையும் ஒண்ணு விடாம பாத்து பாத்துல செய்வ? கால்நடைகளுக்கு தண்ணி வைக்கிறது, தீவனம் கொடுக்கறது, பண்ணைய சுத்தம் பண்றதுன்னு எல்லா வேலையும் பாத்து பாத்துல செஞ்சிடுவ?
4: ஆமாக்கா, அப்படி வச்சுக்கிறதுனாலதான் என்னோட கால்நடைகளுக்கு எந்த நோய் தொற்றும் இல்லாம நான் பாதுகாப்பா பராமரிக்க முடியுது.
5: முத்தழகு, நான் உன் அளவுக்கு எங்க கால்நடைகளை பாத்துக்கிறனான்னு தெரியல. இனி வருது வர மழை காலம், தீவனத்தை எப்படி குடுக்கறது, எப்படி பராமரிக்கிறதுன்னு

0: இப்படி பல கவலைங்க இப்பவே எனக்கு வந்துடுச்சு.
1: நீங்க சொல்றது சரிதான்க்கா. என்னவா இருந்தாலும் வர காலநிலை மாற்றத்தை நம்ம எதிர்கொண்டு தானே ஆகணும். அதுக்கான தீவன மேலாண்மையும் நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும்.
0: அதான் முத்தழகு, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல.
1: சொல்றேங்க்கா, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க. பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: பொதுவாகவே பருவமழை காலம் விவசாயத்திற்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் மிகவும் முக்கியமான காலமாகும். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பருவ மழைக்காலம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உள்ள வடகிழக்கு பருவமழை காலமாகும். பருவமழை காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் பசுமையாகின்றன, பல்வேறு பசுந்தீவன பயிர்கள் வேகமாக வளர்கின்றன, நீர் ஆதாரங்கள் நிரம்புகின்றன. இதனால் கால்நடைகளுக்கும் தேவையான அளவு பசுந்தீவனம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் மழைக்காலத்தில் அதிக ஈரப்பதம், சேறு, தீவனத்தில் பூஞ்சான் வளர்ச்சி, தீவன சேமிப்பில் ஏற்படும் பாதிப்பு, ஈரமான பசுந்தீவனத்தை அதிகளவு உட்கொள்வது போன்ற காரணங்களால் கால்நடைகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் பருவமழை காலங்களில் தீவன மேலாண்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படுகின்றது. மழைக்காலங்களில் கறவை மாடுகள், ஆடுகள் போன்ற கால்நடைகளுக்கு பசுந்தீவனம் கிடைப்பது ஒரு நன்மை என்றாலும், பசுந்தீவனத்தை மட்டுமே அதிக அளவில் வழங்குவது முழுமையான ஊட்டச்சத்தை உறுதி செய்யாது. ஏனென்றால் கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து என்பது பல்வேறு ஊட்டச்சத்துகள், மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர்ச்சத்துகள் மற்றும் தாது உப்புகள் ஆகிய அனைத்தும் சரிவர கிடைக்க வேண்டும். பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அடர்த்தீவனம், தாது உப்பு கலவை மற்றும் சுத்தமான குடிநீர் ஆகியவை கால்நடைகளின் வயது, அவற்றின் உடல் எடை, அவற்றிலிருந்து நாம் கிடைக்கும் பால் உற்பத்தி அளவு, சினைநிலை மற்றும் உடல் பொதுவான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சமச்சீரான அளவில் வழங்கப்பட வேண்டும். மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் போது நம்ம பண்ணையாளர்கள் என்ன பண்ணிடுறாங்க, உலர் தீவனம் கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைத்தாலும் உலர் தீவனமும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உலர் தீவனத்தில் தான் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. நார்ச்சத்து அதிகமுள்ள வைக்கோல் மற்றும் உலர்புல் போன்றவை மாடுகள் அசை போடுதல் மற்றும் அவற்றின் வயிற்றில் நுண்ணுயிர் செயல்பாட்டை சீராக வைத்திருக்க உதவுகின்றது. குறிப்பாக பசுந்தீவனத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும் காலங்களில் உலர் தீவனம் கொடுப்பதும் மிக முக்கியமானதாகின்றது. எனவே இந்த மழைக்காலங்களில் தீவன மேலாண்மையின் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தொடர்ந்து கொடுப்பதோடு ஈரப்பதம் மற்றும் தீவன கெடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மையை நம்ம எப்படி செய்யணும் என்று பார்ப்போம். மழைக்காலத்தில் வயல்வெளி, வரப்பு, மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் தீவனம் பயிரிடும் பகுதிகளில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டு முழுவதும் கறவை மாடுகளுக்கு, ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தை திட்டமிட்டு உற்பத்தி செய்து சேமிக்க வேண்டும். பசுந்தீவனத்தை கால்நடைகளுக்கு வழங்கும் போது அவற்றுடைய வயது, அது தீவனத்துடைய வயது எத்தனை நாளாச்சு அப்படின்னு, அப்புறம் தரம், அதில் இருக்கிற ஊட்டச்சத்து தரம் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை கவனிக்க வேண்டும். மழை பெய்த உடனே மிகவும் ஈரமாக இருக்கும் பசுந்தீவனத்தை அதிக அளவில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான நீர்ச்சத்தை குறைப்பதற்காக நம்ம என்ன செய்யலாம், அந்த பசுந்தீவனத்தை சிறிது நேரம் நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் வைத்து உலர்த்தி பின்னர் வழங்கலாம். அதிக ஈரச்சத்தை உடனே கொடுத்தா என்ன ஆகுனா, சில சமயங்களில் கால்நடைகளில் நீர்ச்சத்து அதிகமாக போகும் பொழுது கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்ப்பதற்காக சிறிது நிழலில் அல்லது காற்றோட்டமான இடத்தில் உலர்த்தி வழங்கலாம். பசுந்தீவனத்தை நறுக்கி வழங்குவது தீவனம் வீணாவதை குறைக்க உதவும். அதே மாதிரி அது சாப்பிட்ற அளவையும் சீராக வைத்திருக்க உதவும். நீளமான தீவனங்களை சிறிய துண்டுகளாக, அதாவது 1 முதல் 2 அங்குல அளவில் நறுக்கி வழங்குவது நடைமுறைக்கு ஏற்றது. இருந்தாலும் ரொம்ப பொடியாகவும் நறுக்கக்கூடாது. அந்த 1 முதல் 2 அங்குலமாக நறுக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பசுந்தீவனம் செரிமானமாகிறது அதிகளவு நடக்கும். மழைக்காலத்தில் கிடைக்கும் பசுந்தீவனத்தை திடீரென்று அதிக அளவில் வழங்காமல் கால்நடைகளுடைய வழக்கமான உணவுடன் படிப்படியாக அதிகரித்து கொடுக்க வேண்டும். நீண்ட நாட்கள் உலர் தீவனம் மட்டுமே உட்கொண்ட கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை திடீர்னு அதிக அளவில் கொடுத்தோம்னா வயிற்று உப்புசம் சொல்லுவாங்களே, வயிறு வீங்கிக்கும். வயிறு வீங்கிட்டு மாடு வந்து மூச்சு வர கஷ்டப்படும். அந்த வயிற்று உப்புசம் ஏற்பட்டு செரிமானம் மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி இந்த மழைக்காலத்தில் பருப்பு வகை பசுந்தீவனங்கள், பருப்பு வகை பசுந்தீவனம்னா புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, வேலி மசால், முயல் மசால், காராமணி இந்த மாதிரி பருப்பு வகை பசுஞ்சீவனங்களை

இளமையாக மென்மையாக கொடுக்கும்போது, அதிக அளவில் கொடுக்கும்போது கூடுதல் கவனம் தேவை. ஏனென்றால் இவை புரதச்சத்து அதிகமாக இருந்து ரொம்ப இளமையாக இருக்கும்போது அந்த தீவனங்களும் மாடுகளுக்கு உப்பு சத்தை உடனடியாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால் அந்த பசுந்தீவனத்துடைய தன்மைக்கு ஏற்ப அதை உலர் தீவனத்தோடு கலந்து வழங்குவது நல்ல நடைமுறையாகும். அப்புறம் மழைக்காலத்தில் அடையாளம் தெரியாத களைகள், விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள், பூச்சிக்கொல்லி தெளிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட பசுந்தீவனங்கள் மற்றும் பூஞ்சான் பாதித்த தாவரங்களை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. தீவன பயிர்களை சரியான வளர்ச்சி நிலையில் அறுவடை செஞ்சு ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துதல், மேலும் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் நேப்பியர் புல், கினியா புல், சோளம், மக்காச்சோளம் போன்ற சரியான பொருத்தமான தீவன பயிர்களை பயிரிட்டு மழைக்கால பசுந்தீவன வளத்தை சிறப்பாக பயன்படுத்தலாம். இப்போ இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவன மேலாண்மை பற்றி பார்த்தோம். இப்போ அதே மழைக்காலத்தில் உலர் தீவனம் மற்றும் அடர் தீவனத்துடைய மேலாண்மை பற்றி பார்ப்போம். மழைக்காலத்தில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், உலர் தீவனத்துடைய பயன்பாடை குறைச்சி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கக்கூடாது. அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த டைமில் வைக்கோல், உலர்புல் மற்றும் பிற நார்ச்சத்து நிறைந்த தீவனங்கள் தொடர்ந்து பசுந்தீவனத்தோடு வழங்கப்பட வேண்டும். பசுந்தீவனத்தில் நார்ச்சத்து குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருக்கும் சூழலில் உலர் தீவனம் அந்த கால்நடையோ கறவை மாடோ ஆட்டோ அந்த கால்நடையுடைய உணவு சமநிலையை மேம்படுத்த உதவும். ரொம்ப குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், பால் உற்பத்தி செய்கிற கறவை மாடிலிருந்து வர பாலுடைய விலை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா, அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து மற்றும் கொழுப்பில்லா பிறச்சத்துகளுடைய அளவு வச்சு சொசைட்டியில் அந்த எலக்ட்ரோமீட்டர் ரீடிங் போட்டு அதுபடி தான் உங்களுக்கு பணம் தராங்க பாலுடைய தரத்தை பொறுத்து. மழைக்காலத்தில் நீங்கள் பசுந்தீவனத்தை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களை சரியாக கொடுக்கலன்னா அந்த பால் இருக்கிற கொழுப்பு சத்து அளவு குறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலையும், அதாவது அந்த பாலுக்கான கொள்முதல் விலையும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்புறம் உலர் தீவனத்தை தரையில் நேரடியாக வைக்காம உயர்த்தப்பட்ட மேடையில் வச்சு சேமிக்கணும். மழைநீர் கசிவு இல்லாத கூரை, சுவர்களில் ஈரப்பதம் இல்லாத நிலை மற்றும் போதுமான காற்றோட்டம் ஆகியவை உறுதி செய்யப்பட வேண்டும். அடர் தீவனங்களான தவிடுகள், தானியங்கள், தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு ஆகியவற்றை இந்த மழைக்காலத்தில் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னா மழைக்காலத்தில் காற்றுல அதிக ஈரப்பதம் இருக்கங்காட்டி இந்த அடர் தீவன மூலப்பொருட்களில் பூஞ்சை வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். எனவே இந்த அடர் தீவன மூலப்பொருட்களை இந்த பொட்டு, தவிடு, தானிய உபப்பொருட்கள், புண்ணாக்கு மற்ற எல்லா இந்த அடர்தீவன பொருட்களை உலர்ந்த மற்றும் குளிர்ச்சியான இடத்துல சேமிக்கிறது மிக அவசியம். பூஞ்சை பிடித்த துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நிறம் மாறிய அல்லது ஈரத்தால் கெட்டுப்போன தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ கெட்டு போச்சு இருந்தாலும் அதை நல்ல தீவனத்தோடு கலந்து கொடுக்கலாமே, அளவு குறைவாக தானே கொடுக்கணும், அப்படி கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த பூஞ்சை பாதிக்கப்பட்ட தீவனத்தை நீங்கள் கால்நடைகளுக்கு திருப்பி திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த பூஞ்சை வந்து கால்நடைகளுடைய உடல்நிலையை பாதிக்கிறதோட கால்நடை அல்லது கறவை மாட்டிலேருந்து வர்ற பாலிலையும் அந்த பூஞ்சான் இருக்கும். அந்த பாலில் பூஞ்சான் இருந்ததுன்னா அது அதை குடிக்கக்கூடிய சிறுவர்களுக்கு மனிதர்களுக்கு உடல்நலக்கேட்டை உருவாக்கும். அதனால் இந்த மழைக்காலத்தில் நீங்கள் அடர் தீவனத்தை பாதுகாப்பாக சேமித்து கொடுக்கணும். அப்புறம் பொதுவாக நம்ம வந்து பாலுடைய உற்பத்தி அளவுக்கு தகுந்த மாதிரி அடர் தீவனத்துடைய அளவு நிர்ணயிக்கப்பட வேண்டும். பால் உற்பத்தி செய்யும் மாடுகளுக்கு பால் உற்பத்தி மற்றும் உடல்நிலையை அடிப்படையாக கொண்டு அடர் தீவன அளவை திட்டமிட வேண்டும். உலர் மாடுகள், சினை மாடுகள் மற்றும் அதிக பால் தரும் மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவை மற்ற மாட்டிலிருந்து வேறுபடும். அடுத்து மிக முக்கியமாக இந்த மழைக்காலத்தில் தீவனத்தில் திடீர் என்று மாற்றம் செய்யக்கூடாது. விவசாயிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பச்சை பசுந்தீவனம், குறிப்பிட்ட அளவு உலர் தீவனம் வைக்கோல் மாதிரி, கொஞ்சம் அடர் தீவனம் இந்த மாதிரி கொடுத்து பழகிட்டு இருப்பீங்க இல்லையா. இந்த மழைக்காலத்தில் திடீர்னு தீவனத்தை மாற்றக்கூடாது. அந்த தீவனத்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருட்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றம் செய்யப்பட வேண்டிய சூழலை வந்ததுன்னா படிப்படியாக மாற்ற வேண்டும். இந்த படிப்படியாக மாற்றும்போது செரிமான கோளாறுகள் தவிர்க்க முடியும். அப்புறம் தீவனத்தை ஒரு நாளில் பல முறை சீரான இடைவெளியில் வழங்குவது நல்லது. பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் ரொம்ப ஈவினிங் லேட்டாகவோ இந்த மாதிரி போகிறாங்க. அப்படி இல்லாமல் பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி அந்த சீரான இடைவெளியில் அதிக எண்ணிக்கையான முறை அந்த தீவனத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மாற்றுக்குரிய பால் உற்பத்தி திறனை நீங்கள் கண்டுபிடிச்சு போதுமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும். இதில் மிக முக்கியமானது என்ன, இந்த மாதிரி சீரான இடைவெளியில் தீவனத்தை கொடுக்கும் பொழுது அந்த மாடுகளுக்கு போதுமான அளவு அசை போடுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் நேரம் கிடைக்கின்றது. இது வரைக்கும் மழைக்காலத்தில் பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் இவற்றை எப்படி மேலாண்மை செய்யலாம்னு பேசணும். இப்போ இந்த பசுந்தீவனம் அதிகமாக இருக்கிற காலத்தில் மழைக்காலங்களில் இந்த தீவன சேமிப்பு என்பது மிக முக்கியம். தீவன சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதை பற்றி இப்போது பார்ப்போம். மழைக்காலத்தில் தீவன சேமிப்பது என்பது மிக முக்கியம்.

மேலாண்மை நடவடிக்கை. தொடர்ந்து பெய்யும் மழைகளால் தீவனங்கள் ஈரமாகி கெட்டுப்போகும் அபாயம் உள்ளது. எனவே மழை தொடங்குவதற்கு முன்பே தேவையான அளவு உலர் தீவனத்தை சேமித்து வைக்க வேண்டும். தீவனக்கிடங்களை ஈரப்பதம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈரமான தீவனத்தை நல்ல தீவனத்துடன் சேர்த்து சேமிக்கவே கூடாது. பழைய தீவனத்தை முதல்ல பயன்படுத்தி பின்னர் புதிய தீவனத்தை பயன்படுத்தும் முறையை பின்பற்றுவது தீவனம் வீணாவதை தடுக்க உதவும். அப்புறம் மழைக்காலத்தில் இன்னொரு மிக முக்கியமான மேலாண்மை முறை என்னென்னா, உபரியாக இருக்கிற பசுந்தீவனத்தை பாதுகாப்பதற்கு அதனை ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமிப்பது ஒரு பயனுள்ள முறை. ஊறுகாய் புல்லுங்கிறது என்னது, சைலேஜ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த ஊறுகாய் புல்லை தயாரித்து பசுந்தீவனம் வந்து நம்ம மழைக்காலத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. வறட்சி காலத்தில் வெயில் காலத்தில் பசுந்தீவனம் கிடைக்கிறது இல்லை. இதை எப்படி சரி செய்யலாம்னா, அந்த மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கிற அந்த புல்லை சாதாரண

இதை எப்படி சரி செய்யலாம்னா, அந்த மழைக்காலத்தில் அதிகமாக கிடைக்கிற அந்த புல்லை, சாதாரண புல்லை, தீவன புல்லை, ஊறுகாய் புல்லை மாற்றுறது இந்த மேலாண்மை முறை. மழைக்காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி இந்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய்ப்புல் தயாரித்து சேமிப்பது ஆண்டு முழுவதும் தீவன பாதுகாப்பை மேம்படுத்தும். அப்புறம் இந்த வைக்கோல் போன்ற உலர் தீவனங்களையும் முறையாக உலர்த்தி பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு கொடுக்கும் முன் ஒவ்வொரு தீவனத்தையும் நீங்கள் பார்வையிட்டு அதனுடைய நிறம், மணம், அந்த ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை இருப்பை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு தரம் சந்தேகமாக இருந்தால் அந்த தீவனத்தை பயன்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பானது. அதே மாதிரி நம்ம அடத்தீவனத்தை பார்த்தோம், உலர் தீவனம், பசுந்தீவனம் பார்த்தோம். அதுக்கு அலைய அளவு முக்கியமானது தாது உப்பு கலவை. இந்த தாது உப்பு கலவை வந்து தேவையான அளவு தினமும் மாடுகள் ஆடுகளுக்கு கொடுத்தா தான் மாடுகள் ஆடுகள் உடல்நலம் பேணி பாதுகாப்படுவதோடு இனப்பெருக்க திறனையும் மேம்படுத்த முடியும். குடிநீருடைய தரமும் மிக முக்கியம். குடிநீருடைய அளவு மற்றும் தரம் கால்நடைகளுடைய உற்பத்தி நிலைக்கு ஏற்ப கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் இந்த மழை டைமில், மழைக்காலங்களில் ஈரமான மேய்ச்சல் நிலத்தில் நீண்ட நேரம் மேய்க்கிறத தவிர்த்து அந்த கொட்டைக்குள்ளேயே தேவையான அளவு உலர் தீவனம் மற்றும் அடத்தீவனத்தை வழங்கி அந்த மாடுகள் ஆடுகளுக்கு ஒரு உடல்நலனை பேணி பார்க்கலாம். இப்போ பொதுவான மேலாண்மை முறைகள், மழைக்காலத்தில் கால்நடை வளர்ப்போர் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறைகளை பற்றி இப்போது சொல்கிறேன். மழை பெஞ்ச உடனே அன்னைக்கு அதிக அளவு ஈரமான பசுந்தீவனத்தை கொடுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாட்டுக்கு நீங்கள் 15-20 கிலோ நீங்கள் வந்து பசுந்தீவனம் தினமும் கொடுக்குறீங்கன்னா, இந்த மழை பெஞ்சிட்ருக்க நேரத்தில் மழையிலால் நனைஞ்ச தீவனத்தை, பசுந்தீவனத்தை 20 கிலோ கொடுத்தீங்கன்னா உடனே கழிச்சல் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் உலர வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா அதோடைய அளவை குறைச்சி கொடுக்கணும். 15 கிலோ கொடுக்கறதுல 10-12 கிலோ கொடுத்தா போதும். பசுந்தீவனத்தோடு போதுமான அளவு உலர் தீவனத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். பசுந்தீவனம் மட்டுமே கொடுக்கக்கூடாது. வைக்கோல் மற்றும் உலர் தீவனங்களை நறுக்கி வழங்குவதன் மூலம் தீவன விரயத்தை குறைக்கலாம். அப்புறம் இந்த பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் அடத்தீவனத்தின் அளவில் அல்லது அதில் உள்ளே இருக்கிற மூலப்பொருளில் திடீர் மாற்றம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி படிப்படியாக தான் மாற்றம் செய்யணும். அப்புறம் பூஞ்சை படித்த ஈரமாகி கெட்டுப்போன அல்லது துர்நாற்றம் அடிக்கும் தீவனத்தை கண்டிப்பாக கால்நடைகளுக்கு வழங்கக்கூடாது. இந்த தீவனங்களை உலர்ந்த, குளிர்ச்சியான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் சேமிக்க வேண்டும். நீங்கள் சேமிக்கிற அந்த தீவன கிடங்களை மழைநீர் கசிவு மற்றும் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உபரி பசுந்தீவனத்தை ஊறுகாய் புல்லாக மாற்றி அதை பாதுகாத்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். தீவன அளவு எப்பவுமே எப்படின்னா, கால்நடையுடைய வயது, உடல் எடை, பால் உற்பத்தி, கர்ப்பநிலை போன்றதுக்கு ஏற்ப அந்த தீவனத்துடைய அளவை நீங்கள் திட்டமிட வேண்டும். தரமான தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50-100 கிராம், சாதாரண உப்பு 10-20 கிராம் தினசரி கறவை மாடுகளுக்கு வழங்க வேண்டும். சுத்தமான குடிநீர் 24 மணி நேரம் மாடுகள் ஆடுகளுக்கு போன்ற கால்நடைகளுக்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி கன்றுகளுக்கு வயதுக்கேற்ற தீவனம் மற்றும் போதுமான பசுந்தீவனம் வழங்கப்பட வேண்டும். சினை மற்றும் அதிக பால் தரும் கால்நடைகள் கறவை மாடுகளுடைய ஊட்டச்சத்து தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சில முறை என்ன நடக்கும்னா, பெருமழை ஏற்பட்டு வெள்ளமெல்லாம் ஏற்படும் பேரிடர் காலத்தில் நம்மளால் கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து 3 வகையான தீவனத்தை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, முழு தீவனக்கட்டி அல்லது வைக்கோல் தீவனக்கட்டி போன்ற தீவனக்கட்டிகளை கொடுத்து அந்த கால்நடைகளுடைய உடல் பராமரிப்புக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம்னா அவற்றுடைய உடல்நலனை பாதுகாக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் நிலத்தில் விஷத்தன்மை கொண்ட தாவரங்கள் அல்லது ரசாயனங்களால் பாதிக்கப்பட்ட தாவரங்கள் இல்லாத நீங்கள் உறுதி செய்யணும். தீவனத்தை தரையில் நேரடியாக வழங்காமல் சுத்தமான தீவன தொட்டியில் நீங்கள் வழங்க வேண்டும். தீவன தொட்டியில் வழங்கும் போது அந்த தீவன தொட்டி உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருக்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். அந்த தீவன தொட்டியில் பூஞ்சான் வரக்கூடாது. பச்சை கலரில் பாசி மாதிரி பூஞ்சான் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த தீவன தொட்டியை அப்பப்போ சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு வெள்ளையாக வச்சு சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் கால்நடைகளில் இந்த வயிற்றுப்பெருக்கம், வயிற்றுப்போக்கு, தீவன மறுப்பு அல்லது அதிக சோர்வு அல்லது பால் உற்பத்தியில் திடீர்னு குறையிறது போன்ற அறிகுறிகள் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி அதை என்னென்னு சரி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மழைக்காலத்தில் ஈரமான சூழல் காரணமாக குடற்புழு மற்றும் பிற ஒட்டுண்ணி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடற்புழு வந்ததுனாவே உங்களுக்கு வந்து அந்த கன்றுகளாக இருந்தால் அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும், கறவை மாடுகளில் இருந்தால் அதனுடைய பால் உற்பத்தி பாதிக்கப்படும். எனவே கால்நடைகளுடைய உடல்நிலை, தீவனம் சாப்பிட்ற அளவு, சாணத்துடைய தன்மை, அது ரொம்ப முக்கியம். சாணத்துடைய தன்மை தான் அந்த மாட்டுடைய ஆரோக்கியத்தை பற்றியே சொல்கிற விஷயம். அப்புறம் உடல் எடை மற்றும் பால் உற்பத்தி ஆகியவற்றை நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். குடற்புழு நீக்கம் மற்றும் பிற கால்நடை சிகிச்சைகளை கால்நடை மருத்துவருடைய ஆலோசனையோடு மேற்கொள்ள வேண்டும். இந்த தீவன மேலாண்மை என்பது பொதுவாக தீவனத்தை வழங்குவதோடு முடியறதில்லை. நீங்கள் விவசாயிகள் இதில் ரொம்ப கவனிக்கணும். தீவன மேலாண்மைனா நம்ம தீவனத்தை கொடுக்கறதோடு முடிஞ்சிடறதில்லை. அந்த

0: கறவை மாடோ ஆடோ எவ்வளவு தீவனம் சாப்பிடுது, அந்த பால் உற்பத்தி சரியா இருக்கா, நம்ம எதிர்பார்க்குற பால் உற்பத்தி இருக்கா, இல்லை அதில் மாற்றம் இருக்கா, அவற்றின் உடல்நிலை, உடல் வெப்பநிலை அல்லது உடல் நலன் எப்படி இருக்குது, சாணத்துடைய தன்மை எப்படி இருக்குது போன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். கிடைக்கக்கூடிய அந்த தீவனத்துடைய தரத்தை நீங்கள் பாதுகாத்து அந்த கால்நடைகளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் சமச்சீர் உணவை வழங்கி தீவனம் வீணாவதை குறைச்சிங்கனாவே ஆண்டு முழுவதும் அந்த தீவன பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இந்த தீவன மேலாண்மை முறைகளை நீங்கள் மழைக்காலங்களில் பயன்படுத்திங்கன்னா நம்ம கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதோட நம்ம எதிர்பார்க்குற உற்பத்தி திறனையும் கொடுக்கும்.
1: என்ன மருதாணியக்கா, பருவ காலங்களில் கால்நடை வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய தீவன மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் ரமேஷ் அவங்க தகவல்களை அருமையா பகிர்ந்துகிட்டாங்கல்ல?
2: ஆமா முத்தழகு, பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம், இப்படி இந்த தீவனத்தை எல்லாம் எப்படி மேலாண்மை செய்யறது, தீவனத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க.
1: ஆமாக்கா, ஊறுகாய் புல்லா மாத்தி நாம சேமிச்சோனா அது இன்னும் நல்லது.
2: முத்தழகு, என்னோட கவலைக்கு விடுவி கிடைச்சிடுச்சு. எதிர்வரும் மழைக்காலத்துல ஊட்டச்சத்து உள்ள தீவனத்தை கொடுத்து என் கால்நடைகளை பாதுகாத்துப்பேன்.
1: அக்கா இருங்க, அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க, அதையும் கேளுங்க.
2: அது என்ன புள்ள விவரம்?
1: எல்லினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பத்தி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, அதையும் கேளுங்க.
3: இப்ப கால்நடைகளுக்கு என்ன எல்னினோவால என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா எல்னினோ வந்துச்சுன்னா அதிகமாக இருக்குதுலே அதிக வெப்பம், உங்கள் விவசாய இடத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வரும். தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது மாடுகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய தீவன பற்றாக்குறை வரும். தீவன பற்றாக்குறை வந்துச்சுன்னா மாடுகளுக்கு உண்ணக்கூடிய உணவு வந்து இருக்கிறதுலே கம்மியாயிரும். உணவு கம்மியாயிடுச்சுன்னா மாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். இப்போ மாடுகளுக்கு பால் உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா விவசாயிகளுக்கு நட்டம் வந்துடும். அப்போம்போது பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் என்ன எப்படி அதிகப்படுத்தலாம், தீவனத்தை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் அப்படின்னு என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா, ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி அப்படின்னா மண் இல்லாமல் நீரை வச்சு மட்டும் தீவனத்தை உற்பத்தி பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுனா, ஒன்றும் இல்லை, மக்காச்சோளம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் கடையில் நல்ல கடையில் கிடைக்கக்கூடிய நல்ல மக்காச்சோளம் விதை தான் இருக்கிறதுலே முக்கியம். நல்ல மக்காச்சோள விதையை எடுத்துகிட்டு நீங்கள் 1 கிலோ மக்காச்சோள விதையை ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து சாக்கு பையில் வந்து முளை கட்டுற வரைக்கும் அந்த 1-2 நாள் வரைக்கும் முளை கட்டும். 2 நாள் கழிச்சிய பிறகு அந்த முளை கட்டின பிறகு அந்த முளை கட்டின அந்த மக்காச்சோளத்தை எடுத்து பெரிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் போட்டு அதில் தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த தண்ணியில் வந்து ட்ரேயில் தண்ணி படுற மாதிரி 1 நாளைக்கு வந்து 2-3 முறை தண்ணி படுற மாதிரி அந்த முளைச்ச மக்காச்சோளத்துல இருந்து தண்ணி படுற மாதிரி வச்சுக்கிடணும். 10 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த 1 கிலோ மக்காச்சோளத்துல இருந்து அந்த மக்காச்சோள விதையில இருந்து 10 கிலோ அளவு உள்ள ஒரு தீவனம் உற்பத்தி ஆயிரும். என்ன வகையான தீவனம்னா பசுந்தீவனம், பச்சையா இருக்கக்கூடிய தீவனம் வந்து உற்பத்தி ஆயிரும். அப்படி பச்சையா இருக்கக்கூடிய உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த எல்னினோவால ஏற்படக்கூடிய அதுக்கு வந்து தண்ணி செலவு இருக்கிறதுலே கம்மி, அதுக்கப்புறம் மண்ணு தேவையில்லை, அதுக்கப்புறம் மாடுகளுக்கும் தீவனமும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா மாடுகளுக்கு வெயில் அதிகமாக இருக்குதுலே அதிகமாக வந்து பசுந்தீவனம் தான் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து மாடுகளுக்கு காஞ்சி தீவனத்தோட பசுந்தீவனங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அந்த எல்னினோவின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய பால் உற்பத்தியை கம்மிப்படுத்தி இந்த மக்காச்சோளத்தில் இருந்து நீங்கள் அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தினால் அந்த தீவனத்தை வந்து 10 கிலோ அளவு உற்பத்தி பண்ணிடலாம். அப்படி 10 கிலோ நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்கன்னா அந்த பால் உற்பத்தியை வந்து அதே அளவு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையை இப்படி தான் பயன்படுத்திக்கிடணும். எல்னினோவின் தாக்கம் வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க, 2027 வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த சூழ்நிலை வரைக்கும் எப்படி மழை பெய்யுது, எப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு நம்மளுக்கு கணிக்கவே முடியாது. அப்படி கணிக்க முடியாத சூழ்நிலையில் தீவனத்தை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அதை பழகிக்கிடணும். ஆனால் இருக்குதுல ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜி இருக்குதுல நல்ல டெக்னாலஜி தான். ஏற்கனவே கிராமத்தில் நிறைய முளை கட்டி பயிரெலாம் பண்ணுறது சாப்பிட்றதுலாம் பழக்கம் இருக்குது. மாடுகளுக்கு அதே மாதிரி மக்காச்சோள விதையை நீங்கள் முளை கட்டி 7-10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். அதை தவிர வேறு என்ன பண்ணலாம், கோடை காலத்தில் என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு அக்டோபரில் மழை காலம் தான், அது எப்படி வரப்போ

0: அப்படின்னு தெரியல. இப்ப நோய்கள் வரும், நோய்கள் வரும்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னா, கோமாரி நோய் அப்படின்னு ஒரு நோய் வரும். அது இந்த இது வந்து மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய். அப்படி மழை காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நோய் வந்து கோமாரி நோய். அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வாயிலையும் சரி கால் குழம்புகளுக்கு இடையில வந்து புண்ணு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்றதுன்னா, இப்ப வந்து அரசாங்கம் நிறைய இது வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தடுப்பூசியை வந்து அந்த கோமாரி நோய் தடுப்பூசியை தொடர்ச்சியாக நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த நோய் வராமல் தடுத்துக்கலாம். ஏன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னா மாடுகளுக்கு வந்து இழப்புகள் தான், மாடுகள்கிட்ட இருந்து பால் உற்பத்தி இருக்கவே இருக்காது. அதை தவிர்த்து நீங்கள் வேற என்ன கொடுக்கணும்னா, இந்த தீவனம் வந்து பச்சை தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேற என்ன கொடுக்கலானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 5 கிலோ அப்படின்னு அளவுள்ள ஒரு வைக்கோல் வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்கனவே நெல் விவசாயம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வைக்கோலை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு மாடு இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தேவைப்படும், அந்த வைக்கோலை வந்து நீங்கள் படப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிடணும். அப்படி போட்டு வச்சுக்கிட்ட போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு அந்த மாட்டுக்கு தேவைப்படக்கூடிய உணவு வகைகள்லாம் நீங்கள் முன்னக்கூடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடணும். அப்படி வைக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகள்கிட்ட இருந்து தீவனமும் உடனே கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மாடுகளுக்கு அந்த பால் உற்பத்தியை கம்மிப்படுத்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த எல்நினோவின் தாக்கத்தையும் சமாளிக்க முடியும். என்றைக்குமே ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த உணவு தான். அந்த உணவுகள் வந்து மாடுகளுக்காக இருந்தாலும் சரி, எந்த வகையான உயிரினங்களுக்காக சரி, ஆடு மாடு கோழிகளுக்காக இருந்தாலும் உணவு முதல்ல நம்ம ரெடி பண்ணி வீட்டில் வச்சிடணும். பசுந்தீவனத்துக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் சொல்லியாச்சு. வைக்கோல் வந்து இப்போயே உங்கள் எங்கேயாவது கிடச்சிருந்ததுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து அந்த வைக்கோலை ரெடி பண்ணி ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து இந்த எல்நினோவின் தாக்கத்தினால வெயில் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கே உடம்புல இருக்கிற அந்த இது நீர் சத்துலாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த நீர் சத்து குறையிறதுனால ஒரு நாளைக்கு மாடுகளுக்கு வந்து 25 to 30 liters வரைக்கும் தண்ணி குடிக்கும். அதனால 25 to 30 liters தேவைப்படுதுன்னா நீங்கள் தண்ணியை வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த மாடுகளுக்கு தண்ணியை ஒரு நாளைக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுங்க. 25 liters ஒரு 6 முறை கொடுங்க. காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு 5 liters அப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படி கொடுக்கும்போது தான் நல்லது. ஆனால் இதுலேயும் நீர் சத்து எல்லாமே இருக்கும். ஹைட்ரோபோனிக்ஸில் வளர்க்கும் போது அதுலேயும் நீர் சத்து இருக்கும். இருந்தாலும் இந்த நீர் சத்தையும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து இந்த இடத்துலாம் மாடுகள்கிட்டருந்து பெறப்படக்கூடிய பால் உற்பத்தியும் நீங்கள் குறையாமல் உங்களுக்கு எந்த ஒரு நட்டமாகாமல் அந்த பால் உற்பத்தியும் நீங்கள் ஒரு மாடுகள்கிட்டருந்து 8 liters எடுக்கிறீங்கன்னா அந்த 8 liters தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் இந்த எல்நினோவுக்கு என்ன ஒரு இதுனா ஹைட்ரோபோனிக்ஸ் தான், வேறு வழியே கிடையாது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தீவனத்தை நீங்கள் வந்து பசுந்தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அது ஒத்து போகாது. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நீங்கள் மழை பெய்யலாட்டோன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நீங்கள் உற்பத்தி பண்ணி வைக்கலாம். அதை தவிர்த்து பிரச்சனைகள் அப்படின்னா ஆடு மாடுகள் தண்ணியை தான் முதல்ல வைக்கணும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 முறை கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்த பாருங்க. ஊட்டச்சத்தில் பிரச்சனையை சரிப்படுத்திட்டீங்கன்னா மாடுகளுக்காக இருந்தாலும் ஆடுகளுக்காக இருந்தாலும் நோய்கள் வராது.
1: என்ன மருதானிக்கா, எல்நினோ தாக்கத்தினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகளும் பத்தி தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஆனந்த் அவங்க தகவல்களை அருமையா சொன்னாங்கல்ல.
2: கேட்ட முத்தழகு, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால நம்மோட கால்நடைகளுக்கு என்னென்ன நோய் வரும், அத எப்படி தடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை தெளிவா சொன்னாங்க.
1: அக்கா, நமக்கு காலநிலை மாற்றத்துக்கு தீவன மேலாண்மை செய்யறதுக்கும் வழி கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல நோய் வந்தா தடுப்பூசி கொடுத்து அதை எப்படி தடுத்து பாதுகாக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு.
2: ஆமா புள்ள, ஒரே கல்லுல 2 மாங்கா அதானே?
1: அதேதான்க்கா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1

0: 4447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அதற்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கச்சா சூரியகாந்தி எண்ணெய்க்கு விதிக்கப்பட்டிருந்த 10% வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமாயிலுக்கான வரி 10%-லிருந்து 5%-ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் வகைகளுக்கான இறக்குமதி வரி வித்தியாசத்தை 19.25% மாற்றியமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கையை அடுத்து இதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையும் வகையில் சில்லறை விற்பனையிலும் வரி குறைப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்திய கடல்பகுதிகளில் கிடைக்கும் சூறை உள்ளிட்ட எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய கடல்சார் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய கடல்பகுதியில் உள்ள மீன்களை ஆய்வு செய்ததில் மக்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்படும் எந்த வகை மீனிலும் கிருமி தொற்று இருப்பது உறுதி செய்யப்படவில்லை என்றும், எனவே இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. இவ்வகை மீன்களை உள்நாட்டு நுகர்வுக்கோ அல்லது ஏற்றுமதிக்கோ பயன்படுத்துவதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. உள்நாட்டில் செல்போன் தயாரிப்பை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உள்நாட்டு தேவைக்காக 99.2% செல்போன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதாக கூறினார். நாட்டில் ஆண்டுக்கு 33 கோடி செல்போன்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உலக அளவிலான 5 பெரிய செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உலக அளவிலான சந்தை போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் செல்போன் உற்பத்தியை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு கிருஷ்ணன் தெரிவித்தார். காவிரியில் வினாடிக்கு 4000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்ற ஆணையத்தின் 58வது கூட்டத்தில் 15 நாட்களுக்கு கர்நாடகம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலர் திரு பிரசாந்த் எம் வடநேரே இதில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் துணைவேந்தர் இல்லாத பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், 11 பல்கலைக்கழகங்களுக்கான பொறுப்பு துணைவேந்தர்கள் சிறப்பு குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 2ம் நிலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 112 கல்லூரி முதல்வர்கள் ஒரே நேரத்தில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள சமையல் அறைகளை போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு

0: நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலக்கண்டை பள்ளியில் காலை உணவில் பள்ளி விழுந்து 11 குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். சமையல் அறைகளின் அடிப்படை சுகாதார ஆய்வு மற்றும் தர பரிசோதனையை ஆளும் தாவேக அரசு மேற்கொள்ளாமல் இருப்பது ஆட்சியின் உச்சக்கட்ட நிர்வாக சீர்கேட்டை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். அலட்சியத்திற்கு காரணமான அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள், குடியிருப்பு பகுதிகள், தெருக்கள், சாலைகள் ஆகியவற்றை கண்டறிந்து அந்த பெயர்களை நீக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு மாநில அரசு பிறப்பித்த உத்தரவு மீதான தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீக்க உத்தரவிட்டிருப்பதை வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் பூவம்மா ராஜு, விஷால் தென்னரசு, வித்யா மானு ஆகியோர் கொண்ட குழு இரண்டாவது இடத்தை பிடித்து இப்பதக்கத்தை கைப்பற்றியது. 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் சீமா குமாரி வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். பாக்கு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வால்டர்ஸை வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், சிராக் தோஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் ஆஸ்திரேலியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸின் ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 199 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 8:15. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரடி நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இந்த இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257309. இணைப்பு கிடைக்கப்பட்டவுடன் சிறுவர் செம்மியர்கள் உற்சாகமாக தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மகிழலாம்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என்னம்மா? மயூரியா? பிள்ளையோட பேர் மயூரி. சரி, எந்த ஊர்மா? சரி, எந்த ஊர் பிள்ளையோட? வடசேரியில இருந்து மயூரி பேசுறீங்களா? ஐயோ, மயூரி எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எல்கேஜி அம்மா. சரி, மயூரி சாப்பிட்டாச்சா? சரி, மயூரி பக்கத்துல

0: அது யார் எல்லாத்தையும் ஆமா சொல்லு, இப்படி சொல்றது யாரு?
1: ஹலோ
0: ஆ பிள்ளைங்க யாருமா? அண்ணனா? அம்மா. சரி மயூர், இன்னைக்கு என்ன சொல்ல போன்றீங்க? என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: என்ன?

மயூரி செல்லம், நீங்க எவ்வளவு ஃபுல் வால்யூம்ல கூப்பிட்டீங்கல்ல, அப்படியே ஆண்டவன் வந்து இந்த மழை குரல் மழலை குரலுக்கு நேர்ல வந்துருவார் தெரியுமா? நான் பேசுற தமிழ் புரியலையா பிள்ளைக்கு? சரிம்மா, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.

வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. பெரியவங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகிட்ட கரெக்டா கொடுங்க. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, குழந்தையோட பேர் என்ன? ரியானாவா? சரி, எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? எந்த ஊர்மா? திருவிதாங்கோட்ல இருந்து ரியானா பேசுறீங்களா? சரி சரி, பிள்ளை நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எல்கேஜியா? சரி, சாப்பிட்டாச்சா? செல்லக்குட்டி, சாப்பிட்டீங்களா நீங்க? இல்லையாம்மா. பிள்ளைய பசியோடு இருக்கீங்களாம்மா? ஐயோ, இனி கேட்டதே எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சது மாதிரி ஆயிட்டு. நான் சாப்பிட்டாச்சு. சரி, என்னம்மா சொல்ல போறீங்க? குட்டிச்செல்லாம் சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? பயப்படாம சொல்லுங்க, சரியா? கிட்ட இருந்து உனக்கு நிறைய சொல்லி சொல்லி தராங்களே, அகரம் முதல்ல சொல்லு, ஏதாச்சும் சொல்லு, வாய திறந்து சொல்லிரு செல்லும். என்னம்மா பயமா இருக்க பிள்ளைக்கு? சரி, அந்த குழந்தை வந்து இணைப்புலேயே தான் இருக்காங்க, அவங்களுக்கு தயக்கமா இருக்க மாதிரி இருக்கு.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கக்கூடிய குழந்தை யாரு? காட்டுவளை மூலச்சல் சர்ஜின். ஐயோ என்ன ஒரு ஃபாஸ்ட் சர்ஜின், எப்பவுமே எனர்ஜெட்டிக் பாய் இல்ல சர்ஜின். இப்ப எத்தனை கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 5th.
0: 6th ஸ்டாண்டர்டா?
1: 5th.
0: 5th ஸ்டாண்டர்டா?
1: ஆமா.
0: சர்ஜன் நல்ல பெரிய பிள்ளையா வளர்ந்துச்சு இல்ல? சர்ஜன் குட்டி பையனா இருக்கும் போதே பேசுவீங்க தானே?
1: ஆமா.
0: சரி சர்ஜன், என்ன சொல்ல போறீங்க?
1: அன்புடைமை.
0: அன்புடைமை சொல்லுங்க சர்ஜன்.
1: அன்பு கொண்டு அடைக்குண்டல் ஆர்வல புண்கணில் பூசல் பெறும் அன்பிலார் எல்லாம் சமக்கூறியர் அன்புடையர் எல்லாம் உரியர் பிறர்க்கு அன்போடு என வளர்க்கும் பாரதிக்கு என்போடு என தொடர்பு அன்பினும் ஆர்வம் உடனே அதையும் நண்பனும் நாடா அன்பு வளர்த்து அரசு.

0: அக்டே துணி துணை என்பிலதனே வேல் போலகா என்னை அன்பிலதனே அற மண்பகத்தில் உயிர் வாழ்க்கை வன்பார்க்கான் வட்டலும் முழு கழிந்தற்றி புறம் தொடுப்பை எல்லாம் இளம் செய்யும் யாக்காக பெரு பண்பில் அவருக்கு அன்பின் வழியது உயர்த்தின.
1: அப்படியே நான் ஸ்டாப் தான்ல, ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டினியூஸா பயாச்சு. சரி சர்ஜின், நீங்க யாருக்கிட்ட அன்பா இருப்பீங்க?
0: அம்மா அப்பா கிட்ட.
1: அம்மா அப்பா கிட்ட மட்டும்தானா?
0: இல்ல எல்லார்கிட்டையும்.
1: எல்லார்கிட்டையும் இல்ல, அதுல அப்படிதானே நிறைய சொல்லியிருக்கல திருக்குறள்ல, அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா அன்புக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. பங்கீட்டமைக்கு பாராட்டுக்கள்.
0: நன்றி.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிறைய பேர் இணைப்பில் வரீங்க, அப்படியே வந்து அப்படி டக்குன்னு கட் ஆகி போகுது. உற்சாகமாக பேசலாமே. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லக்கூடிய அந்த குரலோட அந்த பொண்ணோட ஊர் பேர் என்ன? என்னம்மா? அப்பா பேரா? ஓ சரி சரி. ஜோனா சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க கேக்கலாமே. சின்ன சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவியே, உன்னை அழகா படிச்சது யாரு? அந்த பாட்டு தானே? ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதே, அப்படி வரும் தானா? சரி, இந்த ஜோனா சிட்டுக்குருவிய அழகா படிச்சது யாரு? சிலக்குட்டி. ஜோனா எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஜோனா பீட்டர், நீங்க பேசி பேசி விளையாடி விளையாடி ஜம்பனி ஜம்பனி அப்படி பேசுறீங்களோ? ஏன்னா உங்க வாய்ஸ் வந்து அப்படி வால்யூம் ஏறி ஏறி இறங்குது. மொபைல் யாருக்கு கையில இருக்கு? அம்மா கையில இருக்கு. ஆனா நீங்க வந்து ஆடிக்கிட்டே பாடுறீங்கன்னு நினைக்கிறேன், இல்ல அப்படிதானே? அதனாலதான் அந்த வாய்ஸ் வந்து அப்படி ஃபிளக்சுவேட் ஆகுது. பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்மா.
1: தேங்க்யூ.

0: வணக்கம் வணக்கம். நான் வணக்கம் சொல்லியாச்சி, பதிலுக்கு வணக்கம் சொல்லியாச்சி. இனி ஊர் பேர் சொல்லண்டம்மா. ஊர் பேர் என்னம்மா? கட்டிமாங்கோட்ல இருந்து அக்ஷிதா சிவானி, சரிதானா? சரி சிவானி, என்னமா சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
1: குட்டி பூனை வீட்டிலே குடும்பமே பண்ணுது, சட்டி பாம்பு உருக்குது, பாலை எல்லாம் குடிக்குது, எலி பிடிக்க தெரியல, இந்த பூனை சரியில்லை, வரட்டும் அம்மா சொல்கிறேன், வாசல் கதவை மூடுவேன்.
0: ஐயோ, எலி பிடிக்க தெரியாதனால அந்த பூனை சரியில்லையா? ஆ சிவானி, சிவானி சொல்லும், அந்த பூனைக்கு எலி பிடிக்க தெரியாதனால பூனையை வெளியே விரட்டி விட்டாச்சா? சிவானிக்கு பூனை குட்டி பிடிக்குமா? வீட்டுல இருக்கா? இல்லையா? என்னம்மா? என்ன வீட்டுல பூனை குட்டி இல்ல? இல்ல, ஆனா பூனை குட்டி பிடிக்கும்,
1: அப்படிதானா?
0: சரி சிவானி குட்டி, இந்த பூனை குட்டி மாதிரி நிறைய எல்லாம் உருட்டி எல்லாம் போடுவீங்களா
1: வீட்டுல?
0: இல்லையா? அம்மா கிட்ட கேட்டா தானே தெரியும், அப்படிதானே? ரொம்ப நல்ல, நீ குட் கேர்ள் அம்மா. நீ சரி சரி, பங்கேற்றமைக்கு பாராட்டுகள், அருமையா பாடுனீங்க.
1: தேங்க்யூ.

சிறுவர் சிறுவர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி 8:30 வரை தொடரும். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:20 நிமிடம் 40 நொடி.

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101
1: மறக்காம கேளுங்க.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்மா, ஊர் பேர் சொல்லுமா?
1: அருள் ரித்விக்.
0: அருள் ரித்விகா?
1: ரித்விக்.
0: அருள் ரித்விக், எந்த ஊர்லேருந்துமா பேசுகிறீங்க?
1: அழகன் பாறை.
0: அழகன் பாறை. குட்டி சொல்லம், உங்களுக்கு ஒரு நிமிஷம்தான் இருக்குது. என்னம்மா சொல்ல போகிறீங்க?
1: கதை.
0: கதை சொல்ல போகிறீங்களா? சரி சொல்லுங்கள்.
1: இல்லை பாட்டு.
0: சரி பாடுங்க, கேட்கலாம்.
1: குட்டி பாப்பா வாவா, குட்டி கதை கேட்கவா. நாங்க வண்டி ஏறியே குரங்கு கடைக்கு போனதா, இஞ்சி மிட்டாய் வாங்கியே ஊஞ்சலாட வந்ததா. வண்டு பார்த்த நந்து கடையில் பின்னால் ஒளிந்ததா.
0: ஐயோ என்ன அழகா சொல்றீங்க, இவ்வளவு நேரம் எங்கம்மா போனீங்க? செல்லக்குட்டி, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? பாராட்டுகள், அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்ற உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த நல்லுள்ளங்களுக்கும் குழந்தைகளை தயாரித்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. மகிழ்ச்சியை வாழ்க்கையில் வரவழைக்க சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் மட்டும் போதும். பழமையுடன் கலந்த பண்பாடாய் பேனா மைமுனையில் எழுத்துக்களை கோர்த்து சரமாய் தொடுத்து விருப்பத்தை தெரிவித்து தபாலில் சேர்த்து பதிலுக்கு காத்திருக்கும் சுகம் அலாதி. அது நமது பண்பலை 101 நேர்கள் தனித்துவம். என்ன நிகழ்ச்சி புரிந்திருக்கும் தானே? கடித மொழி நேயர் விருப்ப பாடல்கள், உங்களுக்கு எங்களின் பதில். விருப்ப பாடலாய் வான்வழியே கேட்கலாம். முதல் பாடலுக்காக கடிதம் எழுதி காத்திருக்கும் நமது நேயர் செட்டியார் மடம், மடிகண்டன், ஆதவ், அனுஷிகா, சதீஷ், வினோதினி, லக்ஷ்மி ஆகியோர். இவர்களுடைய விருப்ப பாடலின் படம் சகல கலா வல்லவன். கேட்கலாமா அந்த பாடலை அவர்களுக்காக?

இரண்டாவது பாடலுக்கான நமது நேயர்கள் வைராக்குடியிருப்பு சஞ்சனா, ராஜன் இவர்களின் விருப்ப பாடலின் படம் காதலர் தினம். கேட்கலாம் என்ன விலை என்று.

பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கடிதவழி நேயர் உறுப்பு பாடல்கள். இந்த பாட்டை நான் ரொம்ப நாளாக கேட்க ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தான் அந்த பாட்டு கேட்குறோம் அப்படின்னு இந்த பாடலை கேட்டிங்கன்னா அதுதான் இந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர்களோட சக்ஸஸ். எந்த பாடலின் படம்? ஆலங்கோட்டை தர்ஷினி சுதா இந்த நேயர்களின் விருப்பம், யாரடி நீ மோகினி பாடல்.

0: புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:49 சில பாடல்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், அது ஏன் எதுக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடலா இந்த பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பரகேஸ்வரின். இவரின் விருப்ப பாடலின் படம் கர்ணா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்

நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி கடித மணி நேயர் உட்ப பாடல்கள் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:55. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான அந்த பாடலை கேட்க காத்திருக்கும் நமது நேயர்கள் வடக்கு கோணம் பிரிட்டோ, அகிலா, கலை இவர்களின் விருப்ப பாடலின் படம் திரிசூலம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: குமரிப்பாடலை 101 நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை பாடல்கள். திரை இசையில் இனி நாம் கேட்கலாம் உயிரே படப்பாடல்.

நேயர்கள் கேட்டது திரை இசை பாடல்களை. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் நாடக மலரில் என் கண்ணின் பார்வை என்றோ.

ஆகாஷவாணி என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். எழுதியவர் அவினாசி முருகேசன் அவர்கள். நடிப்பு என் எஸ் சுப்பிரமணியன், ஆர் வெங்கடேசன், சித்ரா சுப்பிரமணியம், ஜி ராஜேஸ்வரி, பி குமாரசாமி, என் பி சீதாலட்சுமி, சிறுமி ஆர் சௌந்தர்யா ஆகியோர். அமைப்பு நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம். என் கண்ணில் பாவையன்றோ நாடகம்.

0: என்னங்க உங்களை தானே மச மசம் நின்னுட்டு இருக்கீங்களே, நம்ம சார்மதிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. சார்மதி எல்லாரும் வந்துட்டாங்கம்மா.
1: இதோ வந்துட்டேம்மா.
2: சொல்லு கமலா. அடடே, வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள.
3: இவன் என்னோட மகன், பேரு உதயணன். தமிழ் மேல உள்ள ஆர்வத்துல பையனுக்கு நல்ல தமிழ் பேரை வச்சிருக்க. புலவர் கொங்குவேளிர் இயற்றிய பெருங்கதை காப்பியத்தோட தலைவன் பேரு தான் உதயணன். இந்த புலவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்.
2: என் பேரு கந்தையா. கோயம்புத்தூர் கந்தைங்கிற பேர்ல பத்திரிகைகள்ல கதையெல்லாம் எழுதுவேன். ரிட்டையர்டு பிரின்சிபால், சாருமதியோட அப்பா. சாருமதியோட அம்மா கமலத்தோடு கணவரா தற்சமயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
3: நல்ல ஜோக் அடிக்கிறீங்களே.
2: இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். கல்யாணத்துக்கு முன்னால மனசு விட்டு சிரிச்சது, அப்புறம் இறுக்கமா வாய மூடி ரொம்ப வருஷம் ஆயி போச்சு.
0: போதும் போதும், எத்தனை நாளைக்கு தான் இந்த பழைய ஜோக்கையே சொல்லி காலம் தள்ளுவீங்களோ? நீங்களாவது கல்யாணத்துக்கு முன்னால சிரிச்சுக்கிட்டீங்க, எங்களால அது கூட முடியல. சாரு, காபி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுமா. மாப்பிள்ள பால் காஃபி டீ என்ன சாப்பிடுவாருன்னு.

0: டீச்சர், உள்ளே வரலாமா?
1: யாரு? யாமினியா? வாமா வா, டியூஷனுக்கு வர நேரம் இதுதானா? ஏன் லேட்டு?
0: லேட் ஆயிடுச்சு டீச்சர், சாரி டீச்சர்.
1: ரொம்ப அழகான பதில் வச்சிருக்க. சரி சரி, கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் அவ்வளவா வர்றதில்ல. உங்க அம்மாவுக்கு வசதி இல்லைனாலும் நாலு இடத்துல பத்து பாத்திரம் தேய்ச்சாவது உன்னை படிக்க வைக்கிறாங்க. நீ நல்லா படிக்கணும், புரியுதா யாமினி?
0: டீச்சர், இப்ப நான் நல்ல தமிழ் படிப்பேன், கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்.
1: அதான் எனக்கு தெரியுமே. சரி சரி, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நாயன்மார்கள் ஒருத்தரான திருநாவுக்கரசரோட தமக்கை, அதாவது சகோதரியின் பெயர் தான் திலகவதி. அவங்களுக்கு வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குது. பக்கத்து நாட்டை சேர்ந்த படைத்தளபதி கலிப்பாகை அப்படிங்கிறவர் வந்து திலகவதிய பெண் பார்த்துட்டு போறாரு.
0: டீச்சர், நேத்திக்கு உங்க வீட்டுல கூட நடந்துச்சே, அது மாதிரி தானே?
1: அதிக பிரசங்கி, பேசாம இருக்க மாட்டேன்.
0: டீச்சர், உங்க கல்யாணம் ஓகேன்னு தெரியும், தீபாவளி முடிஞ்சு கார்த்திகை மாசம் கூட தெரியுமே.
1: சரி சரி, பேசாம இரு. கலிப்பாகை திலகவதியை பார்த்து திருமணம் செய்து கொள்வதாக நிச்சயம் செஞ்சுட்டு போறாரு. பிறகு கொஞ்ச நாள் கழித்து கலிப்பாகை தலைமையில பக்கத்து நாட்டு அரசனோட போரிடருக்கு படையெடுத்துட்டு போறாரு. போர்ல கலிப்பாகை வீர மரணம் அடைஞ்சாரு.
0: ஐயோ, அந்த அக்கா திலகவதியோட கதி என்னாகும்?
1: அவங்க தமிழ் பெண்ணின் குலவிளக்காய் திகழ்ந்தார், கற்பின் செல்வியாக விளங்கினார். தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் போரில் இறந்த செய்தி கேட்டதும் தானும் உயிரை விட்டுவிட எண்ணினார். ஆனால் சிறுவன் திருநாவுக்கரசரின் வேண்டுதலின் பேரில் உயிர் வாழ வேண்டியதாயிற்று. பிறகு தம்பியை யார் காப்பாற்றுவார்? ஆனால்
0: என்ன டீச்சர்,
1: திலகவதி கலிப்பாகையாரோட மனைவியாகவே தன்னை தீர்மானிச்சுட்டு வெண்ணிற ஆடை உடுத்தி கைமை நோன்பு நோற்றார். முறைப்படி திருமணம் நடக்காவிட்டாலும் எப்போ கலிப்பாகைக்கு தன்னை திருமணம் முடித்து வைப்பதாக தீர்மானிக்கப்பட்டதோ அப்போதே அவரது மனைவியாக தான் ஆகிவிட்டதாக தெரிவித்தார். இதுதான் தமிழக பெண்களின் குலப்பெருமை, கற்பு எல்லாம்.
0: டீச்சர், இது இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு நினைக்கிறேன். விதவிக மறுமணத்தை ஆதரிக்கிற இந்த காலத்துல இப்படி நடக்குமா நினைச்சா சிரிப்புதான் வருது டீச்சர்.
1: சிரிப்ப சிரிப்ப, சூடி கொடுத்த சுடர் கொடியான கோதை நாச்சியார் கூட இப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆண்டாளின் தந்தையான விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வார் தன் மகளுக்கு திருமணம் பேச நினைத்த போது ஆண்டாள் என்ன சொன்னார் தெரியுமா?
0: சொல்லுங்க டீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கே.
1: மனிதர்களுக்கு என்னை பேரம் பேசாதீர்கள், அப்படி செய்தால் நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றார்.
0: சரிங்க டீச்சர், நேரமாச்சு, அம்மா வேற தேடுவாங்க, போயிட்டு வரேன் டீச்சர், குட்.

0: என்னங்க உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமா?
1: எல்லாம் தெரியும். போன வாரம் தீபாவளி சமயத்துல நம்ம சம்பந்தி வீட்டுல தீபாவளி கொண்டாடி இருக்காங்க, அங்க நானும் போயிருந்தேன்.
0: அந்த பொண் சாருமதி மூஞ்சியில பட்டாசு வெடிச்சிருத்தாமே, ரெண்டு கண்ணும் புண்ணாயிடுதான், மூஞ்சியெல்லாம் தீக்காயங்களாம். ஆஸ்பத்திரியில இருக்கான்னு போன் வந்ததே.
1: எல்லாம் எனக்கு தெரியும். நான் இப்பதான் ஆஸ்பத்திரி இருந்து அந்த பொண்ணை சாருமதியை பாத்துட்டு தான் வர்றேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான்.

0: உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. ஆனா மறுபடியும் அவளுக்கு கண் பார்வை வருமானு உறுதியா சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நம்ம உதயணன் பக்கத்துல தான் இருக்கான்.
1: நம்ம பையன் எதுக்குங்க அங்க இருக்கணும்?
0: நல்லா இருக்கு நீ பேசுறது. அவள் அவனுடைய வருங்கால மனைவி. சாருமதியை கட்டிக்கு போறவன்
1: மண்ணாங்கட்டி. சாருமதியோட கழுத்துல தாலி கயிறு ஏறல. பகவான் தான் நம்ம காப்பாத்தி இருக்கார்.
0: நீ என்ன பேசுற? நிச்சயம் நடந்தாச்சு. உதயனுக்கு சாருமதி தான் முடிவு பண்ணியாச்சு.
1: அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுங்க. கழுத்துல தாலி ஏறின பிறகுதான் இந்த சொந்தம் பந்தம் எல்லாம்.
0: உதயனா, பாப்பா பாப்பா, சாருமதி எப்படி இருக்கா?
2: அப்பா, நீங்க ரெண்டு பேரும் பேசினதெல்லாம் கேட்டுட்டுதான் இருங்க. அம்மாவும் ஒரு பெண் இல்லையா? சாருமதிக்கு தாலி கட்டி கல்யாணம் நடந்து இப்படி ஆயிருந்தா நான் எப்படி நடந்துக்கோனோ அப்படித்தான் இருக்கிறேன். அவ என் மனைவி, இத யாராலும் மாத்த முடியாது.
1: என்னடா உனக்கு என்ன ஆச்சு?
2: எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. இதே போல ஒரு விபத்து நடந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா காலம் பூரா சாரு என்னை வச்சு காப்பாத்துவாம்மா. ஆஸ்பத்திரியில சாரு கதறி அழுது, நீ பாக்கல? வேறொரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கங்கன்னு என்கிட்ட கிஞ்சி நான் கதறினாமா. அவளுக்கு கண்ணு இல்லையா இல்ல உனக்கு கண்ணு இல்லையா?
1: எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன்.
2: அம்மா, அடுத்தவங்க கண்ணீர்ல வர நன்மைகள்லாம் நிலைக்காதுமா. அது பாவம், மகா பாவம். அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. என் மனைவி சாருமதி தான். ஏற்கனவே முடிவு செஞ்ச அதே நாள்ல எனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது.

0: ஏங்க, நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆயிருச்சு, ஆனா உங்க அம்மாவுக்கு தான் என் மேல உள்ள கோபம் இன்னும் தீரல.
1: நீ என்ன தப்பு செஞ்ச? எதுக்கு அவங்க உன் மேல கோபப்படணும்? சாரு, ஒரு தப்பும் பண்ணாத உன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனுக்கே உரிமை இல்லை. கவலைப்படாதம்மா, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்.
0: நான் உங்களுக்கு ரொம்ப சுமையா இருக்கேன். நாங்க
1: இதெல்லாம் ஒரு சுமையா? அன்புக்கு சுமை எது? அது சுமை இல்லை, அது சுவையிட செல்லும் சுவை. சாரு, உன்னோட கண் பார்வை இழப்பு ஒரு குறையே இல்லடா. நாட்டில் கண் இருந்தும் பார்வையற்றவர்களா இருக்கிறவங்க தான் அதிகம்.
0: நீங்க என்ன சமாதானப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் மேல உங்க அம்மா ரொம்பவும் கோபமா இருக்காங்க. அவங்களையும் மீறி நம்ம கல்யாணம் நடந்துருச்சு. என்கிட்ட அத்தை பேசுறதே கிடையாது, தெரியுமா?
1: நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு அந்த கவலை? சாரு, உன்னோட வீணையில நீ சுதி மீட்டி வாசிப்பிய அந்த தேஷ் ராக பாட்டு.
0: பாவேந்தர் பாரதிதாசனோட துன்பம் நேர்கையிலே நீ யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, அந்த பாட்டு தானே?
1: ஆமா, அதே பாட்டு தான்.

0: எப்படி எப்படி மாட்டாயா
1: எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா
0: ஓஹோ

0: டீச்சர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது டீச்சர்.
1: இனிமே என்ன டீச்சர்னு கூப்பிடாத, அக்கானே கூப்பிடு.
0: சரிக்கா, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா?
1: ஓ, அடிக்கடி அவர் என்ன கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவார். பொற்றாமரைக்குள்ள படிகள்லாம் இருந்து நானும் அவரும் மணிக்கணக்குல பேசுவோம்.
0: அங்க கோபுரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குமே, எனக்கும் மதுரைக்கு வரணும்னு ஆசைதான். கோபுர சிலைகள் எல்லாம் பாப்பீங்க தானே? ஓ சாரிக்கா.
1: அதனால என்ன யாமினி, என்னால பார்க்க முடியாட்டாலும் தொட்டு ரசிக்க முடியுமே. கோவையில் இருக்கிற அட்டசக்தி மண்டபம், முதலி மண்டபம், கிளிக்கட்டு மண்டபம், திருமலை நாயக்கர் மண்டபம், அப்புறம் அருகால் பீடம், இதெல்லாம்

0: கைகளால தொட்டும் மனசால உணர்ந்து அனுபவிச்சேன். என் கணவரோட கண்கள் மூலமா தான் நான் இந்த உலகத்தையே பார்க்கிறேன்.
1: அக்கா, நீங்க நாளைக்கு மதுரைக்கு போயிட்டா மறுபடியும் கோயம்புத்தூருக்கு எப்பக்கா வருவீங்க?
0: சீக்கிரமே வந்துருவம்மா.
1: சரிக்கா.

0: சாரு, ரெண்டு நாளாக நீங்கள் இல்லாமல் எனக்கு என்னவோ போல இருந்ததுடா. ஆ, வீட்டில் அம்மாலாம் சௌக்கியமாக இருக்காங்களா?
1: ஆ, சௌக்கியமாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு. மாமா தான் ரொம்ப உதவியாக இருந்து என்னை எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார்.
0: சாரு, இப்போ நீ மாசமாக இருக்க, உன்னை அழைச்சிட்டு போய் உங்கள் அம்மா வீட்டில் விடணும். நமக்கு அழகான குழந்தை ஒன்று பிறக்கும் வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும், தெரியுமா?
1: எல்லாம் தெரியுங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து வளகாப்பு நடத்தி அழைச்சிட்டு போக வரோன்னு சொல்லியிருக்காங்க.
2: சாரு, ராத்திரி மணி 10:00, இன்னுமா தூங்காம அரட்டக்கு செடி நடக்குது. ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி சமயத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், தெரியுமா?
0: இத பாடுறா, ஏமா உன் மாமியாருக்கு அப்படி என்ன மந்திரம் போட்ட? இப்படி கரிசனம் காட்டுறாங்க உண்மையில? பேஷ் பேஷ்.
1: உங்களுக்கு என்ன மந்திரம் போட்டேனோ அந்த மந்திரத்தை தான் கொஞ்சம் மாத்தி போட்டேன், அவ்வளவுதான்.
0: நீ ரொம்ப குறும்புக்காரி.
1: நாளைக்கு என் அம்மாவும் அப்பாவும் இங்க வரதா இருக்காங்க.
0: ஓஹோ.
2: சாருக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு?
1: அதான் வந்துட்டேனே. உனக்கு நான் வாழ்த்து சொல்லணும் யாமினி.
2: எதுக்கு?
1: நீ +2 மாவட்டத்திலேயே முதல் மார்க் எடுத்திருக்கிறதா செய்தித்தாள பார்த்தேனே, அதான் நேர்ல போறோமே பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன். வாழ்த்துக்கள் என் டியர் யாமினி. உன் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா?
2: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு செலவாகுது. அதனால நான் அப்போ மேல படிக்க விரும்பல, பிஇல கூட இடம் கிடைச்சிருக்கு. ஆனா நான் காலேஜ் சேர போறது இல்லக்கா.
1: ஏய், நீ காலேஜ்ல சேரணும், கண்டிப்பா சேர்ந்து படிக்கணும், பெரிய இன்ஜினியரா வரணும். அதுக்கு நான் பணம் தரேமா, நீ கவலைப்படாதேமா.
3: சாரோ, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
1: நம்ம யாமினி தாம்மா.
3: என்ன, எப்ப பார்த்தாலும் தொண தொணான்னு பேச்சு. யாமினி, சாருவை கொஞ்சம் தூங்க விடேமா.
2: சரி ஆண்டி, நான் வரேன் ஆண்டி.
1: ஏமா, அவளை துரத்தி அடிக்காத குறையா விரட்டி அடிக்கிற, பாவமா அந்த பொண்ணு.
3: சரி சரி, சாப்பிட்டுட்டு தூங்க, மணி 10 போகுது. ராத்திரியில ரொம்ப நேரம் கண்ணு விழிச்சிருக்க கூடாதுமா. மதுரையில இருந்து நாளைக்கு மாப்பிள வராரு, இப்பதான் போன் வந்தது.
1: எனக்கு போன் பண்ணியிருந்தாருமா. அம்மா.
3: என்னடி என்ன முழுங்குற, வாயை திறந்து சொல்லு.
1: அவங்க வீட்டுல அவசரமா கொஞ்சம் பணம் கேட்டாங்கம்மா.
3: பணமா? எவ்வளவு?
1: 30 வேணுமா.
3: 30,000? என்னடி அநியாயம் அது. வரதட்சணை கேக்குறாங்களோ என்னவோ. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தைய தக்கான்னு குதிப்பாரு.
1: அப்பா கிட்ட நீதாமா எடுத்து சொல்லணும்.
3: சரி, பாக்குறேன். கலிகாலம் பகவான்.

0: மாப்பிள, நீங்க கேட்ட பணத்தை சாரு கிட்ட கொடுத்துருக்கேன்.
1: பணமா? நான் இப்ப பணம் கேட்டேன் மாமா? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா?
0: நான் ஏன் கனவு காண்றேன்? வரதட்சணை நேரா கேட்காம சுத்தி

0: மாப்பிள்ள, நீங்க கேட்ட பணத்தை சாரு கிட்ட கொடுத்துருக்க.
1: பணமா? நான் இப்ப பணம் கேட்டேன் மாமா? ஏதாவது கனவு கனவு கண்டீங்களா?
0: நான் ஏன் கனவு காண்றேன்? வரதட்சணை நேரா கேட்காம சுத்தி வளைச்சு பொண்டாட்டி மூலமா கேட்டிருக்கீங்க.
2: சும்மா இருங்க, ஏதாவது அவசர செலவுக்கு மாப்பிள்ள கேட்டிருக்கலாம். பிசினஸ்ல முதல் போட இருக்குமோ என்னமோ.
1: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மாமா. நீங்க சுயநினைவு கூட தான் பேசுறீங்களா?
3: என்னடா உதயனா இது, அநியாயமா இருக்கு. நாங்க அந்த மதுரை மீனாட்சி மேல சத்தியமா வரதட்சணை எதுவும் கேட்கலையே.
1: இதுல ஏதோ சதி நடந்திருக்கு.
0: அதானே எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. நான் தானே நேர்ல சாருமதி கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவசரம்னு சொன்னாடே.
1: அப்போ சாருகிட்டே நேர விசாரிச்சிருவான், அப்புறம் உண்மையிலே தெரிஞ்சிட போகுது.
3: சரி சரி, பதட்டப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கும். சாரு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவோ என் மருமக மட்டுமல்ல என் மகளும் அவதான்.
1: அம்மா, எப்பிருந்து ரெண்டு பேரும் இப்படி ஒட்டி உருவோட ஆரம்பிச்சீங்க?
3: அவளோட தங்கமான குணத்துக்கு யாராவது சண்டை போட நினைப்பாங்களா? சாரு அவங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கினது எனக்கு தெரியும். போன்லயே எல்லா விவரங்களையும் சொல்லிட்டா. எங்க அப்பா வந்து தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துவார், ஒன்னும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னான்.
1: அப்படின்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம்?
3: அதுவா, அவகிட்ட டியூஷன் படிச்ச பொண்ணு யாமினியா, பாவம், ரொம்ப இல்லாதப்பட்டவளாம். காலேஜ்ல படிக்க சீட்டு கிடைச்சும் வசதி இல்லாததுனால சேர்ந்து படிக்க முடியலையாம். அந்த பொண்ணுக்கு தான் பணம் கொடுத்திருக்கா, நல்ல காரியம் தானே?
1: அம்மா, உங்களுக்கு எப்ப இப்படி ஒரு ஞானம் பிறந்தது?
0: ஏன் பொண்ணா கொக்கானா, ஆனா நேராவே இதை கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். அதுக்கு உங்களையே மாட்டி விடணும்.
1: எல்லாம் சிம்பிள் மாமா, இப்படி ஒரு பொய்ய சொன்னா தானே உடனடியே காரியாகும்.
0: சாரு, சமையல் அறையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா காஃபி எடுத்துட்டு வா. உங்க அம்மா காஃபி போட்டா மனுஷனால குடிக்க முடியுமா?
2: இவ்வளவு நாளா என்னோட காஃபிய குடிக்கிறீங்களே, அப்ப நீங்க யாரு?

0: அம்மா இங்க வாயே. ஐயோ, என் யாவனிக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவனே,
1: என்ன சாரோ? போன்ல யார் பேசினது?
0: யாமினியோட அம்மா தான் பேசினாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்காங்க.
1: ஒன்னும் புரியலையே, யார் ஆஸ்பத்திரியில இருக்கிறது?
0: யாமினிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. காலேஜ் போகும்போது லாரிக்கார வந்து மோதிட்டானா. இப்போ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களா, ஐசியூல இருக்கா.
1: ஐயோ பகவானே, எங்க யாமினிக்கு எதுவும் நடக்க கூடாது. தாயே மதுரை மீனாட்சி, நீதாமா காப்பாத்தணும்.
0: அம்மா, உடனே அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும், யாமினிய பார்த்தாகணும்.
1: இதோ இதோ அப்பாவை கூப்பிடுறேன். ஆனா யாமினி ஐசியூல இருக்கிறப்போ நம்மால அவளை பார்க்க முடியாதே. பக்கத்துல யாரு இருக்காங்களோ?
0: யாமினியோட அம்மா மட்டும்தான் கூடவே இருக்காங்களாம். யாமினிக்கு நினைவு இன்னும் இல்லையா? எதுவும் பேச மாட்டேங்கிறாளாம். கண்களை திறந்தபடியே வெறிச்சு பாக்குறாளாம்.
1: பகவானே, என்ன கொடுமை இது! முதல்ல நாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம், அப்புறமா அப்பா வரட்டும். கிளம்பு சாரு.
2: கவலம்,
0: அப்பா உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். உடனே ஆஸ்பத்திரிக்கு கிளம்புங்க, யாமினிய பார்த்தாகணும்.
2: நான் ஆஸ்பத்திரியில யாமினியை பார்த்துட்டு தாம்மா வரேன்.
0: அப்போ
2: நிலைமை நம்ம கையில் இல்லை. யாமினிக்கு சுயநினை வந்தபின் தான் எல்லாம் தெரியும்.
0: அப்பா அவ பிழைச்சுக்குவாளா? என் யாமினிக்கு ஒண்ணு ஆகாதே. சொல்லுங்கப்பா சொல்லுங்க, பெருசா அடிப்படலையே. அப்பா சொல்லுங்கப்பா.
2: சொல்றதுக்கு என்ன இருக்குமா? கமலம், சாருமதி வீட்லயே இருக்கட்டும். வாயும் வயலுமா இருக்கிற சாரு அங்க வர வேண்டாம். நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ, யாமினியோட அம்மா கையில கொடுத்துரு.
0: அப்பா என்ன போலவே கடவுளுக்கு கண் இல்ல, கருணை இல்ல, இரக்கம் இல்ல.
2: அழாதே சாரு, அழாதே. இந்த நிலைமையில நீ அழக்கூடாதுமா.
0: அம்மா நானும் வரேமா, என் யாமினிய பார்க்கணும், அவங்களோட பேசணும். என்ன பார்த்தா அவளோட வழி எல்லாம் போயிருமா.
1: என்னங்க, சீக்கிரமா ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வாங்க. சார்பா உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்தானுங்க. பிரசவாலயா.

0: அம்மா, என் குழந்தை எப்படிமா இருக்கா?
1: அது ஏன் கேக்குற? என் தங்க குட்டி மதுரை மீனாட்சி ஆட்டமா அழகா தலை நிறைய முடியோட பிறந்திருக்கா.
0: மதுரையிலிருந்து அவங்கெல்லாம் புறப்பட்டாச்சுன்னு தகவல் வந்துச்சுமா?
1: ஆமா ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சிங்காநல்லூர் தாண்டி வந்தாச்சாம்.
0: அம்மா, இந்த மருத்துவமனையில தானே யாமினி இருக்கிறா?
1: ஆமா சாரு, அவளுக்கு இன்னும் நினைவே திரும்பலையாம். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. அப்பா கூட அவளை பார்க்கத்தான் போயிருக்காரு. கலகலன்னு சிரிச்சுட்டு பட்டாம்பூச்சியா பறந்து திரிஞ்ச நம்ம யாமினிக்கு இப்படி ஒரு நிலையை கடவுள் கொடுத்திருக்க கூடாது. கருணையே வடிவான கடவுள் இப்படி கல் மனசு படைச்சவராய் இருக்க கூடாது.
0: அம்மா, என் அன்பான யாமினிய என்னாலதான் என் கண்களால பார்க்க முடியல. என் குட்டி தங்கத்தை யாமினி பார்த்தான்னா கொள்ள சந்தோஷப்படுவா.
1: யாமினிக்கு சுயநனவு வந்ததும் நம்ம குழந்தைய அவளுக்கு காட்டுவோம். நீ கவலைப்படாதடா.
0: சரிம்மா. அம்மா, அவங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு.

0: அம்மா, ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆயிருச்சு. அங்கிருந்த யாமினி என்ன ஆனாலோ, எனக்கு பயமா இருக்குமா. சாரு,
1: மனசை தேத்திக்கோமா. யாமினிக்கு நினைவு திரும்பலையா?
0: அப்பா,
1: நினைவு திரும்பாமலே அவளோட உயிர் பிரிஞ்சிட்டு.
0: ஐயோ அப்பா,
1: கடைசி வர நான் பக்கத்துல தான் அம்மா இருந்தேன்.
0: அப்பா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ அப்பா, என் யாமினிக்கா இந்த நிலை வரணும்.
1: சாரு, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவளுடைய அன்பு கிடைக்காம போச்சு. நாம கொடுத்து வச்சதும் அவ்வளவுதான். நானும் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் உதவியா இருந்தேன். ஆனா யாமினிய யாராலும் பிழைக்க வைக்க முடியலம்மா.
0: என்கிட்ட ஏப்பா இத உடனே சொல்லல?
2: பச்சை பொள்ளத்தாச்சிமா, இத தாங்குற சக்தி உனக்கு கிடையாது. அதாம சொல்லாம விட்டுட்டோம்.
0: ஐயோ அம்மா, என் யாமினி என்னை விட்டுட்டு போயிட்டாலே. யாமினி
1: சாரு, யாமினி நம்மளை விட்டு எங்கேயும் போகல.
0: அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க?
1: யாமினியோட அம்மா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா யாமினியோட உடல் உறுப்புகளை தானமா எழுதி கொடுத்திருக்காங்க.
0: அப்பா,
1: குறிப்பா யாமினியோட கண்களை உனக்குத்தான் பொருத்தணும்னு எழுதி இருக்காங்கம்மா.
0: அப்பா,
1: இனிமே நீ இந்த உலகத்தை பாக்குறது உன்னுடைய கண்களால அல்ல, யாமினியுடைய கண்களால. யாமினி நம்ம குல தெய்வம். யாமினி நம்ம குல தெய்வம்மா.
0: யாமினி.
2: ஆமா சாரு, உன்னோட செல்ல குழந்தைய நீ முதன் முதலா பார்க்க போறியே, அது யாமினியோட கண்கள் மூலமா தாம்மா.
0: நீங்க சொல்றது உண்மையா? அப்பா, இனி யாமினி நம்ம கூடவே தான் இருப்பா இல்லையா?
1: யாமினி எப்பவும் நம்ம கூட தாம்மா இருப்பா. காவல் தெய்வமா, அழகின் வடிவா, கருணையின் ஊற்றா, அருளின் ஒளியா, எங்க மகளா, கண்ணின் மணியாக இருப்பாம்மா. உயிருக்கு அழிவில்லை, உடலுக்கு தான் அழிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம பொறுத்தவரை உயிரானது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. யாமினியின் அங்கத்தின் ஒரு பாகம் என் மக சாருமதியின் கண்களா ஒளிரும். சாருமதியின் கண்களா ஒளிரும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என் கண்ணில் பாவையன்றோ நாடகம். ஆசிரியர் அவிநாசி முருகேசன் அவர்கள். இந்நாடகத்தில் பாத்திரங்களானோர் கந்தையாவாக என் சுப்பிரமணியன், உதயணனாக ஆர் வெங்கடேசன், சாருமதியாக சித்ரா சுப்பிரமணியன், கமலமாக ஜி ராஜேஸ்வரி, உதயணன் தந்தையாக பி குமாரசாமி, உதயணனின் தாயாக என் பி சீதாலட்சுமி, சிறுமி யாமினியாக ஆர் சௌந்தர்யா ஆகியோர். நாடக ஆக்கம் நாச்சியப்பன் தமிழ்வாணன், எஸ் பி வெங்கட்ராம்.
1: இந்நிகழ்ச்சி நமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒலிபரப்பானது.
0: படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10:20. நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 8903-2570-39. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் நேரலையாக கேட்டு மகிழுங்கள்.

0: முதல் பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: ஐயா வணக்கம் சொல்லுங்க.
1: நாட்டிய தாரா படம்.
0: சொல்லுங்க.
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: இல்ல இல்ல கேக்குது, சொல்லுங்க. நாட்டிய தாரா படத்துல இருந்து
1: மாடப்புறா பாடுதம்மா என்கிற பாடல்.
0: வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்ல இருந்து எடுத்திருக்கீங்கல்ல?
1: ஆமா ஆமா, அது முன்னாடி கேட்ட பாடல். இதுவரை ரேடியோல வராம இருக்கு, அதனால இத நினைவுபடுத்தி கொண்டு வர.
0: சரி சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம். வாய்ப்பு, நன்றி, வணக்கம்.
0: நன்றி நேயரே.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: DMARC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

0: இரண்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் அரமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: மேடம். எனக்கு குளம்கள் பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக உத்தி சொன்னால். சர்க்கஸ் பாட்டா. நன்றி
0: நன்றி நேயரே, அழைப்புக்கு நன்றி.

0: நம்ம ரெண்டு பாட்டு கேட்டாச்சு. நாளை நமது நிகழ்ச்சியில் பற்றிய ஒரு சின்ன அலசல். நாளை காலை 7:05 காந்தி அஞ்சலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:35 3 in 1, 8:30 தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி உடனே ஏற்ப நேரலை, 10:02 இளஞ்சாரல் உறுதியான கனவுகளுக்கு உயிர் கொடுப்போம் கருத்து கோவை இது, 10:30 ஒரு நகைச்சுவை தொடர் அதுதான் மீனாட்சி விலாசம் குடும்ப தொடர். இனி 3வது பாடலுக்கு பிறகு பழையபடியும் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் கேட்கலாம். சரியா, இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஜமுனா மேடத்துக்கு, ஜமுனா மேடத்துக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, எனக்கு வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர்
1: பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலை ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் நினைத்ததை முடிப்பவன் பாடல். பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க ஊர்வலம் நடக்கின்றது.
0: சரி, உங்க ஊர்ல பூமலை தூவுதா?
1: என்ன மேடம்,
0: உங்க ஊர்ல பூமலை தூவுதா?
1: ஆமா மேடம், காலையில தூவிட்டு தான் இருந்து.
0: சரி சரி சரி,
1: நன்றி மேடம்.
0: சரி, அழைப்புக்கு நன்றி நேயரே.
1: நன்றி நன்றி.

குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் நிலாவுற்ற நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:38. நமது நாளை நிகழ்ச்சி பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை காலை 11:00 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அதனையடுத்து நம்ம ஹெல்த் பற்றி ஒரு ப்ரோக்ராம். என்ன தலைப்பா இருக்கலாம்? கொலஸ்ட்ரால் இதயத்திற்கு நண்பனா எதிரியா குறித்து விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ்கால்வின் டேவிட் சிங் அவர்கள். கண்டிப்பா கேட்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இல்ல. பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இல்லம் அழகாக இருக்க உங்கள் உள்ளம் சொல்வது என்ன? நேரலை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல எல்லாருக்குமே வீடு வந்து அழகா இருக்கணும்னு தோணும். அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அதை பத்தி. 3:02 டீ டைம்.

0: அந்த டைம்ல வந்து வாராய் தோழி, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தந்த மறக்க முடியாத நினைவுகள் நேரலை. நம்ம ஹார்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி, அதில் வந்து நிறைய நம்ம சேமித்து வச்சுருப்போம். நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் தந்திருக்குன்னு. சரி, ஏனி நம்ம இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய நிகழ்வு வணக்கம். நாங்கள் புதுவியிலிருந்து கலீல் ரஹ்மான் தான்.
0: கலீல் ரஹ்மான் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
1: ஆமா, மறைந்த நடிகர் ரவிச்சந்திரன், நம்முடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருவரும் இணைந்து நீட்ட திரைப்படம் பணக்கார பிள்ளை.
0: பணக்கார பிள்ளை இல்ல?
1: ஆமா, பணக்கார பிள்ளையில இருந்து சீமத் ஐயா சுசல்லா வாங்க பாடுன தூக்கி
0: சரி சரி பாடல் கேட்கலாமா?
1: கேட்டலாமா?
0: நன்றி நேயரே.

தென்றல் பாதை எங்கும் மலர்கள் பூவி பாய் விரித்தர. பவழமேனி தேரில் ஏறி பவனி வந்தரா.

நாளிரவு 7:30 நமது நாட்டின் முதுகெலும்பான அச்சாணியான உழவர்களுக்கான நிகழ்ச்சி. இதில் நாளைக்கு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, 100-ஆம் வயல், இது ஒரு ஊரோட பெயர். 100-ஆம் வயல் பகுதியில் விவசாய பணிகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் லக்ஷ்மணன் அவர்கள். அதுக்கு பிறகு அதில் வந்து அமுதசுரவிற்கு அதில் திறன்மிகு இந்தியா திட்டம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள், இறால் வளர்ப்பு கேட்ட பயிற்சிகள்,

0: தகவல்களை தருகிறார் கணபதிபுரம் வளம்கொண்டா நேரு இறை வளர்ப்பு மைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ அனிக்ஸ் விவேக் சத்யா அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்மா. கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன்.
0: கரூர் மாவட்டத்துல இருந்து மனோகரன் ஐயா பேசுறீங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஆமா, எங்க வீட்டு பிள்ளை படம். பாடல் வந்து
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி நேரம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர் உறுப்பு நேரலை நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:52. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய ஊர் பெயர், பாடல் அனைத்தையும் சொல்லலாமே.
2: மணிகண்டன், செட்டியார் மடம்.
1: உங்களுடைய விருப்ப பாடல்?
2: புதிய வார்ப்புகள் பக்கத்தில் வான் மேகங்களை கண்டவன்.
1: சரி, பாடல் கேட்கலாமா?
2: நன்றி மேடம்.
1: நன்றி நேயரே.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நமது நேயர் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம், இணைப்புல தான் ஐயா இருக்கீங்க.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
1: நான் தர்மபுரி ராஜபூர்ல இருந்து வாசிருக்கிற விஜயன்.
0: உங்களுடைய பேர் என்ன?
1: விஜயன்.
0: விஜயன், தர்மபுரி மாவட்டம் இல்லையா? சொல்லுங்க என்ன பாடல்.
1: படம் நாம்,
0: நான்
1: ராஜா கண்ணு போகாதடி, அந்த படம்.
0: சரி, நான் இப்பவும் ஒரு லேட்டஸ்டா ஒரு பிலிம் உண்டு. சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
2: கல்லு பட்டு முள்ளு பட்டு மண்ணு பட்டு நோகாமல் என்ன

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலா முற்றம் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை. உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: என்ன நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருப்பது உங்களுக்குள் எவ்வளவு ஆனந்தம் என்பதை இதோ இந்த வரும் பாடல் சொல்கின்றது. ரகசியமாய் எப்படி பி ஜெயச்சந்திரன், கே சொர்ணா பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை வி குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தூண்டில் மீன். இதோ இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிய வேண்டுமா என்ன?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னடி மீனாட்சி படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். புலிமைமித்தன் ஏற்றி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சங்கர் கணேஷ். ஆசைகள் பலவிதம் என்று சொல்லும்போது இந்த ஒரு ஆசையும் சொல்ல இந்த இரவு வேளையும் வேண்டுமோ? அதுவும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த தலைவி சொல்லும் ஆசை இந்த தலைவன் கேட்பானோ?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இசை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசோனி எஸ் ஜானகியின் குரல்களில் கண்ணதாசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாலூட்டி வளர்த்த கிளி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. ஆசை ஒருபுறம் இருக்க நான் உன்னிடம் பேச வருகிறேன். பேச வரவா அல்லது இசைக்க வரவா எப்படியோ.

மனசு வயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல் இது. நதியை தேடி வந்த கடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது இளையராஜாவின் இசையமைப்பில். மனசு மயங்கும் போதே இந்த மனசு சொல்லுகிறது, தவிக்குதுதாம் தயங்குகிறதாம், எதை சொல்ல

மனம் எங்கோ செல்லவில்லை, உங்களிடம்தான் இருக்கின்றது. எப்படியாக? எஸ்பி பாலசுமியும் பி சுசிலா பாடியுள்ள பாடல் இது. வரும் பாடல் கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் பணத்துக்காக. எனக்கு முன்னால் யாருமில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நேர்களாகிய நீங்கள் இசை ரசித்து கொண்டே எங்களுக்குள்ளாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கும்போது இப்படி பேசினால் என்ன?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கல்யாணி மேனன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் சுஜாதா. எதிர்பார்ப்பது என்பது தவறில்லை, ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்குள் ஒரு அன்பும் இருக்கிறது. அப்படியென்றால் இப்படித்தான் பாடத் தோன்றுமே.

நேரம் 11:30. 10 நொடி. நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தில் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.

1.6-லும் வேலூர் பண்பலை 100.4-லும் திருப்பத்தூர் பண்பலை 100.1-லும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. ஃபேஸ்புக் புக்கில் நாங்கள் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்டு கீழாக உங்களை மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் பேரும் புகழும். அன்பு என்று சொல்லும்போது உன்னை இப்படியும் நான் அழைப்பேனோ?

இசையை தந்து கொண்டிருக்கின்றது, மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். படத்திலிருந்து அடுத்து வரும் பாடல் பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கின்றது, கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில். இதோ இந்த தென்றலுக்கு வயதும் இருக்கின்றதோ

மனசு மையம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் தூரத்து இடிமுழக்கம் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் எஸ். ஜானகியின் குரல்களில் ஒலிக்கின்றது. கூமா பாலசுப்ரமணியம் ஈட்டி இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் சலீல் சௌத்ரி. நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சி எழுந்திருக்கும் போது உங்கள் உள்ளங்கள் இப்படித்தான் இசையோடு ரசிக்கும் அல்லவா?

இப்படியாக உங்களிடம் நான் கேட்கும்போது முகநூல் பக்கமாக பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, மீரா வெங்கட்ராமன் அவர்கள் பீட்டர் சார் நலமா என்று சொல்லியிருக்கிறார், கேட்டிருக்கின்றார். நீங்கள் மட்டுமல்ல, நேயர்களாகி ஒவ்வொரு நலமாய் இருப்பீங்கள் நம்பிக்கையிலே நலம் நலமறிய ஆவல். அடுத்து சாந்தி ரமேஷ் என்ற அன்பினேயர் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். தேனியிலிருந்து ஹரிராம் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். அதே போல் அம்பத்தூரிலிருந்து முத்துலட்சுமி என்ற அன்பினேயரும் ஒவ்வொரு பாடு முதல் வரியை பதிவிட்டு அன்பான நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புரசைவாக்கம் சௌந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என சொல்லியிருக்கின்றார். கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பினேயரும் இரவு வணக்கம் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். தியாகராய நகர் ரமா ரவி என்ற அன்பினேயும் வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கமல் அன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்திலிருந்து இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் நன்றி என சொல்லியிருக்கின்றார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அன்பினையும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் முதல் பாடல் என்னென்னமோ ரகசியம் அருமை, நீங்கள் ஒழிக்க செய்யும் பாடல்கள் ரிப்பீட் ஆகாத பாடல்கள், தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து கார்த்தி யாதேஷ் கோவனூர் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார்கள். சகிரா ரசூல் என்ற அன்பு நேயரும் இரவு வணக்கம் பீட்டர்ஸா என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அலிநகர் மிஸ் மகாதேவன் அவர்களும் மனசுமிகு நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் என பதிவிட்டு பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். கனகரத்தினம் கனியாபூண்டி என்ற அன்பு நேயரும் பதிவிட்டிருக்கிறார். பீட்டர் சாருக்கு இனிய இரவு வணக்கம் என்று சொல்லியும், வழக்கம் போல மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பு நேயரும் பாடலுக்கு ராகம் அழகு, தேடலுக்கு பண்பலை பாடல் அழகு, நாடலுக்கு மனசு மயம் நிகழ்ச்சி அழகு, விழிகள் விழிக்க கீதங்கள் கேட்பது அழகு, வசந்த கால தென்றல் பாடலை விவித் பாரதி வழிவருவது அழகு என சொல்லியிருக்கின்றார். மொத்தத்தில் அழகு என்று சொல்லும்போது இடைவிடாத பாடல்கள் 12 மணியிலிருந்து 4 மணி வரை உங்களுக்காக காத்திருக்கின்ற நண்பனைகளே. அதே போல பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர் பிரபு அவர்களும் மனசு மயம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து திருமணிசை அஸ்மி ராகராஜின் நண்பனையிலும் மனசு மயம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார், வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோரிராஜ் என்ற அன்பினேயரும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் 70களின் பாடல்கள் கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, அத்தகைய பாடல்களை இன்று வழங்குவதற்கு பாராட்டுக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு நேயர்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது இதோ இந்த பாடல் உங்களுக்காக. ராணி தேனி படத்திலிருந்து பி சுசிலா பாடியுள்ள பாடலை எஸ் என் ரவி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா அல்லது எழுதலாமா?

என்ன நேயர்களே, என்ன சொல்லி நீங்கள் பதிவிட என்று காத்திருக்கும்பொழுது இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயமாய் பதில் சொல்லியிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து வரும் பாடல் கே.ஜி. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல், பாடல் வாலி, இசை வி. குமார். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தேன் சிந்துதே வானம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்கும்பொழுது இதோ நீங்கள் இப்படித்தான் மயங்குவீர்களோ என்னவோ.

என்ன நேயர்களே, மயங்கிவிட்டீர்களா? இந்த பாடலை கேட்டு மயங்கிவிடுங்கள். அடுத்து வரும் பாடல் கே ஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடல், எம் ஜி வல்லவன் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் எச்சில் இரவுகள் படத்திலிருந்து இந்த வீசும் தென்றல் உங்கள் மீது படட்டுமே. நிகழ்ச்சி நிறைவான பாடல் இது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, நிறைவான பாடல்.

0: நிச்சயம் உங்கள் மீது இசை படட்டும். நேரில் கேட்ட நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மீண்டுமாய் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை அன்பான நேயர்களே, நேரம் இப்பொழுது 12:30. தொடர்ந்து காற்றின் மொழியாக, நீங்காத ரீங்காரமாக, தூங்காத விழிகளாக, இன்னிசை இரவாக, இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா அன்பு நேயர்களே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ, இலைவிடும் போதே மலர்விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜயோகம், ராதாமோகம் ராஜயோகம், சாரவோரம் ஆசைகிதோ.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

சொல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாமா? வேலும் மயிலும் துணை படத்திலிருந்தும் ஏழாவது மனிதன் படத்திலிருந்தும் பாடல்கள் உங்களுக்காக.

மூன்று தமிழ் வேண்டும் என்று கணபதியை கேட்கின்றோம். ஐயனுக்கு, தும்பி கையனுக்கு, கூட்ட பையனுக்கு, வாழ்வில் மெய்யனுக்கு நாங்கள் கைமறித்து குட்டுகிறோம். பக்திகள் நாங்கள் கால்வளை

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். பழையஸ்வரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வரம், தென்கனிக்கோட்டை வி மணி அவர்கள் தவில்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.

மூன்றிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம். பாடியவர் என் சி சௌந்தரவள்ளி.

தவ சுப்பிரபாதம் தைத்யாஹர்ஜித புரகண த்ரிதிவம் பிரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினீ சதாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்பிரபாதம்

கரைத்த தமகிகளை தவஜே கிருஷ்ண மாரிகிரியே தவ சுப்பிரபாதம் சேதாயுகேசி சகுநந்தன பூஜிதாசி யத்வாபரேச யதுநந்தன வந்திதாசி தாவ்யாஹம் அனுக்ரஹ பரே ஜகதம்பிகே.

பிரபாதம் ரிக்ஷாமயாஜுஷமுக ஸ்ருதிபிஹி ததந்தைஹி நித்யம் துதாபி தவ ரூப குணான விஜ்ஞைஹி தேஷ்வேவ பூர்ண வசதிஹி சததம் ப்ரக்ஷுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபா.

தேவகணமாசனு விசேஷ ஞானம் ச கல்பயசி தஸ்ய ஜனஸ்ய துர்கே ஸ்ரீகிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம் ம் பௌஷ புஷ்ய சுதினேஷ ததாகுசாய யத் பஸ்மதேன பரிகல்ப

பிரதாத்ரீ ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

ஆரோ துர்கா தேவி பிரபத்யிதி தேவ சோபி விஜயா.

வைத்தியே அகஸ்து முனி நா செய்வம் சரிதாயே சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மசநாசினியே கிருஷ்ண மார்யே சுமங்கலம் ஜம்பீரைக்கு நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபித்த பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ண மார்யே சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித கதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவ்யே தே சுமங்கலம் சுப்ரபாத பிரபத்திவ்யாம் மங்கள

நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன தெய்வீக ராகத்தில். தொடர்ந்து லக்ஷ்மி கவசம் பாடியவர் மணிகிருஷ்ணசுவாமி.